அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னிமேனன் பாடிய மார்கழி மூலத்தில் அவதரித்தவனே என தொடங்கும் பாடல்.

தெய்வீக ராகத்தின் நிறைவாக சித்ரா பாடிய குருவின் திருவடி எனத் தொடங்கும் பாடல். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 ஆன்மீக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 4 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 11 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 25 தேதி வியாழக்கிழமை. நேரம் 5:54. வந்தே மாதரம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்து மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது மதிப்பெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வெளி தளத்தை திறக்கவுள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினியா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை இரா நடராஜன் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று தொடர்ந்து அரும்புகளின் குறும்புகள். 7:35 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி திணலையில் திரையிசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும்.

0: செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, மற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 5 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட விவரம் அறியலாம். 8:30 யாருக்கும் அஞ்சும் எதற்கும் அஞ்சும் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் படைப்பு மதுரை வானொலி நிலையம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் படைப்பு கொடைக்கானல் வானொலி நிலையம். இன்று காலை 9:02 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. 10:02 வசந்தன் கோ வழங்கும் குண்டக்க மண்டக்க நேரலை. 11:02 ஏக் சூர் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை. இதில் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் யோகாவால் இரத்த நாளங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பழம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா தெரஸ் அவர்கள். 12:55 திரை இசை வலம் வரும். இன்று பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் பொறுமை உங்களுக்கு தந்த பரிசு என்ன தோழியருக்கான நேரலை நிகழ்ச்சி. 1:55 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good morning. This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi chaired the 52nd meeting of Pragati, the ICT-enabled multimodal platform for proactive governance and timely implementation at Seva Tirth in New Delhi yesterday. During the meeting, Mr. Modi reviewed 4 major infrastructure projects in the road, power, industrial corridor and metro rail sectors across 4 states involving an investment of around 30,000 crore rupees. The Prime Minister stressed that delays in infrastructure projects lead to cost escalation and deprive citizens and industries of timely benefits. He directed the concerned ministries and state governments to resolve bottlenecks in a mission mode and ensure close monitoring of project implementation. Mr. Modi underlined the need for clear accountability, faster response mechanisms and stronger coordination among law enforcement agencies, banks and digital platforms. House-to-house enumeration of Special Intensive Revision or SIR of electoral rolls is set to start in Delhi from the 30th of this month. In this regard, the Chief Electoral Officer or CEO of Delhi chaired a meeting with the representatives of political parties regarding SIR in New Delhi yesterday. The CEO office said representatives of various political parties including Bharatiya Janata Party, Aam Aadmi Party and Indian National Congress attended the meeting. The CEO informed them about the main objective of SIR. No eligible citizen is left out while no ineligible person is included in the electoral roll. Samvidhan Hatya Divas is being observed today. It serves as a reminder of what happened when the Constitution of India was trampled over on 25th June 1975. It is also a day to pay homage to each and every person who suffered due to the excesses of the emergency. On this day in 1975, the emergency was declared amid growing political unrest and judicial developments that had undermined the legitimacy of the government led by the then Prime Minister Indira Gandhi. Following the proclamation, several constitutional safeguards were suspended. The Ministry of Culture is organizing the closing ceremony of year-long programs in New Delhi today, marking the completion of 50 years since the imposition of the emergency. The Department of Rural Development will organize a national workshop on leveraging AI in rural development in New Delhi today. The Ministry of Rural Development said that the day-long event will serve as a collaborative platform to align cutting-edge technological innovations with grassroots developmental needs of rural India. Key stakeholders like Niti Aayog, the India AI Mission, leading industry consultancies, technology startups,

0: Apps, academia, and knowledge partners will deliberate on the transformative potential of artificial intelligence in accelerating rural development outcomes. Prime Minister Narendra Modi has congratulated Armenia's Prime Minister Nikol Pashinyan and his party on their victory in the recently held parliamentary elections. Mr. Modi received a call from his Armenian counterpart yesterday. Prime Minister Modi thanked him for facilitating the evacuation of Indian nationals stranded in Iran following the recent developments in West Asia. In a social media post, Prime Minister Modi said they reaffirmed the shared commitment to further strengthen the warm and multifaceted partnership between India and Armenia across key sectors. In men's cricket, a two-match multi-day series between India A and Sri Lanka A will begin at the Galle International Stadium in Sri Lanka this morning. The match will begin at 10 a.m. Both four-day test matches of the series will be played at the same venue. Dhruv Jurail leads the India A side. In the ICC Women's T20 World Cup, India will take on Bangladesh in the Group A clash at the Emirates Old Trafford in Manchester today. The match is scheduled to begin at 7 p.m. Indian time. Harmanpreet Kaur-led Women in Blue are currently placed second in the group, while Bangladesh are placed fourth due to lower net run rate. And Hockey India has announced the 24-member Indian Junior Women's Squad for the Exposure Tour of the United Kingdom from 5th to 14th of next month. Under its new coach Tim White, the team will play 7 matches across Scotland and England as part of its preparations for the upcoming international competitions, including the Junior Asia Cup. The young squad will be led by captain Khaidam Shelema Janu. During the 9-day exposure tour, Indian team will play 2 matches against Scotland senior women's team and matches against junior sides from US, England and Belgium. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: இன்று நம்முடைய உணவு வகைகளும் தின்பண்டங்களும் முற்றிலும் உலகமயமாகிவிட்டன. வாழ்க்கை வாழ்வதற்கே விதவிதமான உணவு வகைகளை ருசி பார்ப்பது வாழ்க்கைக்கு தேவைதான். அப்போதுதான் வாழ்க்கை வண்ணமயமாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கே உரிய பாரம்பரிய உணவுகளை குறை கூறுதலும் அவற்றை தவிர்ப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். காலச்சக்கரத்தினை சற்றே பின்னோக்கி சுழலவிட்டால் தமிழ்நாட்டு உணவு வகைகளில் பிற மாநில உணவு வகைகள் வந்து சேர்ந்ததும் இந்திய உணவு வகைகளில் பிற நாட்டு உணவு வகைகள் வந்து சேர்ந்ததற்கும் நெடிய வரலாறு இருக்கிறது. பூந்த் என்ற ஹிந்தி மொழி சொல்லுக்கு துளி என்று அர்த்தம். கடலை மாவு துளி துளியாக விழுந்து உருவானதால் பூந்தி எனப்பட்டது. பூந்தியை உருண்டையாக பிடித்து லட்டு உருவாக்கினர். தமிழில் சொல்லுக்கு முதலில் ல வராது என்பது தமிழ் இலக்கணத்தின் அடிப்படை விதி. எனவே லட்டும் தமிழ் கூறு நல்லுலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன்று. முன்பெல்லாம் காதணி விழா முடிந்தவுடன் தொன்னையிலே காப்பரிசி வைத்து தருவர். பச்சரிசி வெல்லம் அல்லது கருப்பட்டி கலந்து காப்பரிசி செய்யப்படும். காப்பரிசி கடையில் வர்த்தக ரீதியாக விற்பனைக்கு கிடைக்காது. காப்பரிசி வேண்டுமென்றால் இல்லங்களில் மெனக்கட்டு செய்தாகத்தான் வேண்டும். இன்றைய காதணி விழாக்களில் காப்பரிசி கொடுக்கப்படுவதில்லை. வணிக ரீதியாக வாங்கப்பட்ட பூந்தியும் சாக்லேட்டுகளும் தான் கொடுக்கப்படுகின்றன. பூந்தியும் சாக்லேட்டுகளும் கொடுப்பதில் எந்தவித தவறும் இல்லை. ஆனால் நாம் பாரம்பரியமாக கொடுத்து வந்த காப்பரிசியை விட்டதுதான் தவறு. கலாச்சாரம் பண்பாடு என்பன தொடர்ந்து கடைபிடிக்கப்பட வேண்டியன. சின்ன சின்ன விஷயங்கள்தான் நம் அடிப்படை மனநிலையை காட்டுகின்றன. தமிழர்களின் பாரம்பரிய இனிப்பு வகைகளில் பச்சரிசியும் கருப்பட்டியும் வெல்லமும் பாசிப்பருப்பும் நெய்யும் நல்லெண்ணெயும் இடம்பெறும். வட மாநில பாரம்பரிய இனிப்பு வகைகளில் கடலை மாவும் ஜீனியும் கோதுமை மாவும் ரவையும் பாலும் கட்டாயம் இடம்பெறும். இதனை அளவுகோலாக கொண்டு நாம் நமது பாரம்பரிய இனிப்பு வகைகளையும் தின்பண்ட வகைகளையும் கண்டறியலாம். அமர்ந்து சாப்பிடுவதுதான் இந்திய பண்பாடு. உட்கார வைத்து பரிமாறுவதுதான் இந்திய விருந்தோம்பல். தண்ணீரை கூட

0: அமர்ந்துதான் குடிக்க வேண்டும் என்கிறது இயற்கை மருத்துவம். ஆனால் இன்று மேற்கத்திய நாகரிகத்தின் தாக்கத்தினால் திருமண வரவேற்புகளில் பஃபே சிஸ்டமும் நின்று கொண்டே பரிமாறுவதும் நின்று கொண்டே சாப்பிடுவதும் புதிய கலாச்சாரமாகிவிட்டது. இரவு உணவு எளிமையாக இருக்க வேண்டும் என்ற இயற்கை வாழ்வியலின் விதி இரவு நேர திருமண வரவேற்புகளில் தகர்த்து எறியப்படுகிறது. எதை உண்பது, எதை விடுவது என விதவிதமான உணவு வகைகள் ஆசைப்பட்டு வாங்கி வீணாக்கும் உணவு வகைகள்தான் எத்தனை எத்தனை. மேற்கு நாடுகளில் பத்திரிகைகளில் RSVP என்பது கட்டாயம். இந்த RSVP என்பது பிரெஞ்சு வாக்கியத்தின் சுருக்கமாகும். RSVP என்பது ரெஸ்பாண்டஸ் இல் வேஸ் பிளேட் என்பதாகும். இதற்கு தயவு செய்து பதிலளிக்கவும் என்பது பொருளாகும். இதன் மூலம் உணவு இருக்கைகள் மற்றும் இதர ஏற்பாடுகளை வீணாகாமல் துல்லியமாக திட்டமிட முடியும் என்பதால் மேற்கு நாட்டவர் RSVPக்கு அதிக முக்கியத்துவம் தருகின்றனர். மேற்கு நாடுகளில் குறிப்பிட்ட விசேஷங்கள் அல்லது நிகழ்ச்சிகளுக்கு வர முடியுமா அல்லது முடியாதா என்பதை அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேதிக்குள் பொறுப்பாளர்களுக்கு தெரிவித்து விடுவர். எந்த ஒரு உணவும் பொருளும் சேவையும் பயன்படுத்துவதற்குத்தானே தவிர வீணாக்குவதற்கு அல்ல.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ர. நடராஜன் அவர்கள்.

வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:15. உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான அறங்களை கூறும் பொதுமறையாம் திருக்குறளை குமரி பண்பலை 101 கேட்கலாம். குறள் அமுதமாய்

0: தரும்.
1: ஒருவனுக்கு மனம் பொருந்தாத உட்பகை தோன்றினால் அது அவனது உறவு சுற்றத்தையும் பொருந்தாமல் செய்து பல துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 884 அதிகாரம் உட்பகை.
0: மனம் மானா உட்பகை தோன்றின் இனமான ஏதம் பலவும் தரும்.
1: ஒருவனுக்கு மனம் பொருந்தாத உட்பகை தோன்றினால் அது அவனது உறவு சுற்றத்தையும் பொருந்தாமல் செய்து பல துன்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 884 அதிகாரம் உட்பகை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேர்களே, இன்று பிற்பகல் 3:00 தேநீர் நேரத்தில் வருகிறது சந்திப்போம் சிந்திப்போம். இதில் சர்வதேச யோகா தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில் யோகா சிகிச்சையாளர் மற்றும் யோகா பயிற்றுநர் அருமனை கே எம் ஆதர்ஷ் அவர்களுடன் சந்திப்பு இடம்பெறும். இன்று மாலை 4:00 பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடர்ந்து நாளம் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரை இசை வலம் வரும். இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 5:50 முல்லைச் சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 3-in-1. 6:20 மெல்லிசை. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே மான்செஸ்டர் ஓல்ட் ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து ஒலிபரப்பாகும் நேரங்கள் இன்று மாலை 6:40 முதல் 7:10 வரை, இரவு 8:05 முதல் 9:00 வரை, 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை.

சமீபத்துக்கு தர்மபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இடைக்கோடு ஸ்ரீ தாசையன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கேத் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்கிறது அமுத சுரபி. இதில் சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் நெல் ப்ளூம் நுண்ணுயிர் உரக்கலவை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். இன்றிரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். நமது குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே, என்னால் இயலாது என்று ஒரு நாளும் சொல்லாதே. இது சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழி. முடியாது என்ற வார்த்தை நம்முடைய திறமையை குறைந்து மதிப்பிடுகிறது. எதையும் சாதிக்கக்கூடிய வலிமை மனிதர்களாகிய நம்மிடத்தில் உண்டு. தோல்விகளை கண்டு துவண்டு போகாமல் தொடர்ந்து முயற்சி செய்ய இந்த வரிகள் மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கின்றன. இறை சிந்தனையோடு தொடர்ந்து முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். நேரம் சரியாக 6:20. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதலில் கிருஷ்ணராஜ் பாடிய பாடல்.

இருபத்தொன்பது நிமிடம் 30 நொடி. குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலை பாடியிருப்பவர் எல்ஆர் ஈஸ்வரி.

0: இடம்பெற்றது பக்தி மாலை. தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1977 ஜூன் மாதம் இதே நாள் அரசியல் சாசனம் ஒடுக்கப்பட்டபோது என்ன நிகழ்ந்தது என்பதை இந்த நாள் நினைவூட்டுகிறது. அத்துடன் அவசர நிலை நடவடிக்கையின் அத்துமீறல்களால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மரியாதை செலுத்தும் நாளாகவும் இது உள்ளது. உள்நாட்டு கலவரங்களை காரணம் காட்டி அரசியல் சாசனத்தின் 352 பிரிவின் கீழ் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. அதன் காரணமாக மாநில அதிகாரத்தின் மீது மத்திய அரசு ஆதிக்கம் செலுத்தியது. இதனால் பேச்சுரிமை, கருத்து சுதந்திரம் ஆகிய உரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டு இன்றுடன் 50 நிறைவடைகிறது. இது தொடர்பாக கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த நிகழ்ச்சிகளின் நிறைவு விழா இன்று நடைபெறுகிறது. மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமை தாங்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ், திரு வினோத் ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது நேரடி நெல் கொள்முதல், பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் விவாதித்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமான நெல்லை அனுமதிக்கப்பட்ட ஈரப்பத அளவுடன் தடையின்றி கொள்முதல் செய்வது, கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாக சேமித்து உரிய காலக்கெடுவில் அரவைக்கு அனுப்புவது, நெல் மூட்டைகள் மழை நீரால் பாதிக்கப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து அமைச்சர்கள் ஆய்வு செய்ததாக கூறப்பட்டுள்ளது. தேவைக்கேற்ப கிடங்குகள் மற்றும் புதிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைப்பது குறித்தும் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் அவர் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியாருக்கு நிகராக கைத்தறித்துறையில் 100% இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதே அரசின் நோக்கம் என்று கூறினார். இதில் உள்ள குறைகளை களைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். ஆண்டிப்பட்டி அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஜய் பாலாஜி குறிப்பிட்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், நேற்று முன்தினம் 10 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் உடனடியாக தலையிட்டு காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்படவுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. இதனை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும், இப்பட்டியலில் இடம்பெறாத பதிவெண்களுக்கான விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பெண் மாற்றமும் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே 10 வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை மாவட்ட தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச்செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை வாயிலாக தற்காலிக கடல்வழி தடத்தை திறக்க உள்ளதாக ஓமன் அறிவித்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 5 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதி சாலைகளில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் தலைக்கவசம் அணியாமலும் வாகனங்களுக்கு காப்பீடு இல்லாமலும் இயக்கிய 50 இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலசுவாமி கோயிலில் ஆனித்திருவிழாவின் ஒரு பகுதியாக சேஷவாகனத்தில் பரமபதநாதனாக பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தின்போது முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் அலுவலகத்திற்குள் செல்வதற்கு மின்சார வாகனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்புக்குழு 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை

மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெரு நாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா்.

0: சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனானின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் விஜய் சுந்தர் பிரசாந்த் ராம்குமார் ராமநாதன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 6-4, 4-6, 10-6 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் இசாரோ பெருவின் மெரினோ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்புடன் வைத்திருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளி தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 11 வியாழக்கிழமை. நேரம் 6:55. உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 24 டிகிரி செல்சியஸாகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் அறிவுரை: 100 தேங்காய் மட்டைகள் நாற்பகுதி மேல் நோக்கி இருக்குமாறு, அல்லது 25 கிலோகிராம் தென்னை நார் கழிவுகளை 1.5 மீட்டர் ஆரம் தூரத்தில், 30 சென்டிமீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட குழிகளில் இட வேண்டும். இந்த மட்டைகளை தென்னை மரத்திலிருந்து 3 மீட்டர் தள்ளி நீண்ட குழிகளில் 150 சென்டிமீட்டர் அகலத்தில் இந்த மட்டைகளை போட்டு மூடி வைக்கலாம். இதன் மூலம் பருவ காலத்தில் கிடைக்கும் நீரை சேமிக்க முடியும். நெல் மற்றும் தோட்டப்பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம். மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். நெகிழிமலை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். தினமொரு தொழில்நுட்ப செய்தி. கற்றாழை சாகுபடி தொழில்நுட்பங்கள். கற்றாழை வறட்சியான சூழ்நிலையில் கடல் மட்டத்திலிருந்து 1000 அடி உயரம் வரை உள்ள மலைப்பிரதேசங்களில் வளர்கின்றது. இதன் இலைகள் தடிமனாகவும் சிறிது சிவப்பு கலந்த பச்சை நிறத்தில், 30 முதல் 60 சென்டிமீட்டர் நீளமாகவும் சிறிய முட்களுடன் இருக்கும். செடிகள் நட்ட 2வது வருடத்திலிருந்துதான் பூக்கும். செடிகளில் பூக்கள் தோன்றினாலும் மகரந்தங்கள் செயலிழந்திருப்பதால் காய் மற்றும் விதைகள் பிடிப்பதில்லை. இதனால் கற்றாழையை பக்க கன்றுகள் மூலமாகத்தான் பயிர்பெருக்கம் செய்ய வேண்டும். தரிசு மண், மணற்பாங்கான நிலம், பாறை மண் போன்றவை ஏற்றது. எனினும் எல்லா வகையான மண்ணிலும் கற்றாழையை சாகுபடி செய்யலாம். காரத்தன்மை 7 முதல் 8.5 வரை உள்ள மண் வகைகளில் கற்றாழை வளர்கின்றது. நல்ல வடிகால் வசதியுடன் கூடிய மணற்பாங்கான நிலம் மிகவும் ஏற்றது. வறட்சியான தட்பவெப்பத்தில், அதாவது 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உள்ள பகுதிகளில் நன்றாக வளர்கின்றது. எனினும் 28 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையில் உள்ள வெப்பமண்டல பகுதிகளில் வணிக ரீதியாக பயிர் செய்யலாம். தாய்ச்செடியிலிருந்து 1 அல்லது 2 மாத வயதுடைய பக்க கன்றுகளை பிரித்து நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். ஒரே அளவில் உள்ள பக்க கன்றுகளை தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம். இதனால் செடிகள் சீராக வளர்வதுடன் ஒரே சமயத்தில் அறுவடைக்கு வரும். பக்க கன்றுகளை பிரித்ததும் அவற்றின் வேரை கார்பன் டிசம் கரைசலில் 5 நிமிடத்திற்கு நனைந்த

பிறகு நடுவதால் அழுகல் நோய் வராமல் பாதுகாக்கலாம். கற்றாழையை தனிப்பயிராக சாகுபடி செய்யும் போது ஏக்கருக்கு 4000 கன்றுகள் தேவைப்படும். கற்றாழையை வருடத்திற்கு 2 பருவங்களில், அதாவது ஜூன் ஜூலை மற்றும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடவு செய்யலாம். இலைகள் முதிர்ச்சி பெறும் தருவாயில் ஓரளவு வறட்சியான தட்பவெப்பம் இருக்க வேண்டும். இதனால் இலையில் தரமான கூழ் கிடைக்கும். இதற்காக செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் நடவு செய்வது நல்லது. நிலத்தை 2 முறை உழுது ஹெக்டேருக்கு 10 டன் தொழு உரம் இட்டு சமன் செய்து சிறிய பாத்திகளை அமைக்க வேண்டும். செடிகள் வாழிப்பாக வளர்வதற்கு செடிக்கு செடி 3 அடி இடைவெளி விட்டு நட வேண்டும். மலை சரிவுகளில் சரிவுகளின் குறுக்காக சிறிய பார்களை அமைத்து பாரின் மேல் பகுதியில் பக்க கன்றுகளை நடவு செய்ய வேண்டும். வளமான நிலங்களில் சாகுபடி செய்யும் கற்றாழை செடிகளுக்கு தொழு உரம் இட்டால் போதுமானது. தரிசு மற்றும் வளமில்லாத மண்ணிற்கு செடிகள் நட்ட 20வது நாளில் ஏக்கருக்கு 12 கிலோ தலைச்சத்து உரத்தை இடுவது அவசியம். ஹெக்டேருக்கு 48 கிலோ ஜிப்சம் உரத்தையும் அடியுரமாக இடுவது நல்லது. இதனால் அதிகளவு கூழ் கிடைக்கும். கற்றாழையை பொதுவாக மானாவரி பயிராக பயிர் செய்யலாம். கோடை காலத்தில் பயிர் செய்ய அதன் மொத்த பயிர்காலத்தில் 4 அல்லது 5 நீர்ப்பாசனம் அளிக்க வேண்டும். கற்றாழையில் அதிக பூச்சி நோய் தோன்றுவதில்லை. நீர் தேங்கும் நிலத்தில் அழுகல் நோய் ஏற்படும். இதற்கு நிலத்தில் வடிகால் வசதியை ஏற்படுத்த வேண்டும். வணிக ரீதியாக பயிர் செய்யும் போது செடிகளை நட்ட 6 முதல் 7 மாதங்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். இத்தருணத்தில் இலையில் அதிக அளவு அலோயின் வேதிப்பொருள் காணப்படும். செடிகளை வேரோடு பிடுங்கி எடுத்து இலைகளை 6 மணி நேரத்திற்குள் பக்குவப்படுத்துவதற்கு எடுத்து செல்ல வேண்டும். ஹெக்டேருக்கு 15 டன் கற்றாழை இலை மகசூலாக கிடைக்கும். இலையில் 80 முதல் 90% நீர் உள்ளதால் விரைவாக கெட்டுவிடும். இதனால் அறுவடை செய்த உடனே இலைகளை பக்குவப்படுத்தி அவற்றிலிருந்து கூளை பிரித்தெடுக்க வேண்டும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேர்கள் கேட்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7 மணி. வட்டாரச் செய்திகள்.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். மாற்றம் த சேஞ்ச் விழிப்புணர்வு நிகழ்ச்சி, மாவட்ட ஆட்சியர் தகவல். உதயகிரி கோட்டை பல்லுயிர் பூங்கா சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மேம்படுத்தப்படும், ஆட்சியர் தகவல். 1,19,00,000 ரூபாய் மதிப்பில் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு மைதானம் சீரமைக்கப்பட உள்ளது. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் சார்பில் மாற்றம் த சேஞ்ச் துவக்க விழா நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில் நாகர்கோவில் பொன்ஜஸ்லி பொறியியல் கல்லூரி கலையரங்கில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் போதைப்பொருள் எதிர்ப்பு லோகோவினை அறிமுகப்படுத்தி பள்ளி மாணவ மாணவியர்களிடையே பேசுகையில், நம்முடைய மாவட்டமானது கல்வியில் சிறந்து விளங்கி பல அறிவார்ந்த ஆளுமைகளை உருவாக்கிய பெருமைக்குரிய மாவட்டமாகும். இத்தகைய சிறப்புமிக்க மாவட்டத்தில் போதைப்பொருள் என்ற சிறிய கரும்புள்ளியால் இளைஞர்களின் முன்னேற்றமும் மாற்றமும் தடைப்பட்டுவிடக்கூடாது என்ற உயரிய நோக்கில் இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் குடும்பத்திற்கும் நமது மாவட்டத்திற்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் பல்வேறு சாதனைகளை புரிந்து உலக அளவில் பல்வேறு துறைகளில் புகழ் பெற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறையினரால் தயாரிக்கப்பட்ட விழிப்புணர்வு குறும்படத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் பார்வையிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் நகராட்சிக்குட்பட்ட புலியூர் குறிச்சி அருகில் அமைந்துள்ள உதயகிரி கோட்டை பல்லுயிர் பூங்காவினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உதயகிரி கோட்டை வளாகத்தில் உள்ள சிறுவர் பூங்கா, குளம் உள்ளிட்டவைகளை மேம்படுத்திட திட்ட வரைவு தயாரிக்க பத்மநாபபுரம் நகராட்சி ஆணையர், வனத்துறையினர் மற்றும் தொல்லியல் துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் உலக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் அளவுக்கு பல்லுயிர் பூங்கா மேம்படுத்தப்படும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். நடைபெற்ற இந்த ஆய்வில் உதவி வன அலுவலர், இணை ஆணையர், பத்மநாபபுரம் நகராட்சி ஆணையர், கல்குளம் வட்டாட்சியர், தொல்லியல் மற்றும் வன அலுவலர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில்

0: கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட அண்ணா விளையாட்டு மைதானத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசுகையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட கடைக்கோடி கிராமங்களில் உள்ள வீரர் வீராங்கனைகள் அண்ணா விளையாட்டு அரங்கில் பயிற்சி பெற்று மாவட்ட தேசிய அளவில் சிறந்து விளங்குகிறார்கள். மாவட்டத்திற்குட்பட்ட வீரர் வீராங்கனைகள் தினந்தோறும் வந்து பயிற்சி மேற்கொண்டு செல்கிறார்கள். விளையாட்டு மைதானத்தினை சீரமைக்க வேண்டும் என விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கோரிக்கை விடுத்துள்ளதை அடுத்து அண்ணா விளையாட்டு மைதானத்தில் உள்ள கூடைப்பந்து மைதானம், பெண்கள் விடுதி, பழுத்தூக்கும் கூடம், உடற்பயிற்சி கூடம், நீச்சல் குளம், கழிப்பறைகள் என பல்வேறு சீரமைப்பு பணிகள் 1,19,00,000 ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட உள்ளது என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். நடைபெற்ற இந்த ஆய்வில் மாவட்ட விளையாட்டு அலுவலர், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர், துறை அலுவலர்கள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைகின்றன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 சருமரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கொச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
7: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேரம் 7:05. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம்
8: முற்றத்தில் இன்று.
9: என்னம்மா காலையில பழையதையும் தயிரையும் கொண்டு வச்சிருக்க? நேத்தைக்குதான் மழையில லேசா நனைஞ்சிட்டேன். உடம்பு வேற அசதியா இருக்கு, இருமல் இருக்குது, ஜலதோஷம் இருக்குது. இதுல இருந்து விடுபடுகிற மாதிரி அருமையா ஒரு சுடுகஞ்சி பண்ணு. என்ன சொல்லுங்க? எனக்கு தெரியுமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. என்னம்மா?
10: ஏய், மனுஷனுக்கு இருமலா, காய்ச்சலா, சளி பிடிச்சிருக்கான். அண்ணனுக்கு இரும்பு உடம்பு இல்லா? சே, வந்த வேலை நடக்காது போல இருக்க. கொஞ்சம் ரூபா தட்டுப்பாடாகி போச்சு. வேலைக்காரன்ட்ட சொன்னா சம்பளம் வாங்காம போகவும் மாட்டானு. என்ன பண்றது? அண்ணன் வந்து கேக்கலாம்னு வந்தா மதனி வேற நிக்கிறாங்க. அண்ணன் மனசு தங்கமான மனசு, ஆனா மதனி பக்கத்துல நிக்கும் போது அவரு நோட்டை இறக்குறது கஷ்டம்தான். என்ன பண்ணலாம்? பைய கூப்பிடும். என்னே என்னே
9: என்னப்பா வெளியே நின்னு பேசிட்டு அண்ணன் வீட்டுக்கு வருகிறதுக்கு இவ்வளவு யோசனையா? வாப்பா உள்ளுக்கு வா.
10: ஏனே கொஞ்சம் இங்க வாங்கண்ணே, இங்க வாங்கண்ணே.
9: ஏய், கொஞ்சம் அந்த பக்கமா போயிட்டு வந்துடுறேன்.
10: பயிர் ஏத்துறதுக்கு கொஞ்சம் ரூபாய் வச்சிருந்தோம்னே, பிள்ளைகளுக்கு வேற பள்ளிக்கூடம் திறந்து போச்சு. இன்னைக்கு வேலைக்காரங்களுக்கு ரூபா கொடுக்கணும். கொஞ்சம் ரூபா தட்டுப்படுதுண்ணே, ஏதாவது கைமாத்தி தரலாமாண்ணே.
9: என்ன கைமாத்து? எத்தனை ஏக்கர் விளைநிலம் வச்சிருக்கப்பா?
10: 1.5 ஏக்கர்ண்ணே.
9: 1.5 ஏக்கர் விளைநிலம் இருந்ததுக்கு பிறகும் உனக்கு கடன் வாங்கக்கூடிய நிலையா?
10: ஓய், என்னவோ சொல்ற. ஒருத்தன் பைசாக்கு வழி இல்லாம கடன் கேக்கறதுக்காக வந்திருக்கான். அதுக்கிடையில
9: ஏ தம்பி, கடன் என்கிட்ட தானே கேட்க வந்திருக்க?
10: ஆமா.
9: இப்ப நான் என்னவோ உங்ககிட்ட கடன் வாங்குற மாதிரி அதிகார தோரணையில பேசுற? ஒரு கனிவு வேண்டாமா?
10: என்னவாய் கனிவு? நினைச்சேன் வரக்கூடிய வழியிலே பூனை குறுக்கு சாடுச்சு.
9: ஏ தம்பி, நீ முன்னேறதுக்குள்ள அருமையான வாய்ப்பு எல்லாம் உங்ககிட்ட கொட்டி கிடக்கப்பா. பூனை குறுக்க போச்சு, ஆடு குறுக்க போச்சு, மாடு குறுக்க போச்சு, இன்னும் திருந்தவே இல்லையாப்பா.
10: என்னவோ சொல்ற. சில சம்பிரதாயங்கள் எல்லாம் மதிச்சுதான் ஆகணும். ஓய், எங்க பாட்டி கூட சில நேரங்கள்ல வெளியே போகும்போது ஏய் பூனை குறுக்க சாடிச்சு, கொஞ்சம் உட்கார்ந்து எழும்பி போவான்னு சொல்லுவா. முன்னாடி உள்ளவங்க எல்லாம் சில விஷயங்களை சொல்லி இருக்காங்கன்னா அது உண்மைதான். ஓய், பெரிய மனுஷன், பெரிய மனுஷன்.
9: சரிப்பா சரிப்பா.
10: என்ன, எனக்கு 1,000 ரூபாய் போல கடன் வேணும்னு.
9: எனக்கு கூட மத்திய அரசினுடைய திட்டம் PM கிசான் அப்படின்னு ஒரு திட்டம் செயல்படுத்துறாங்க. அதுல கூட நான் விவசாயி அப்படிங்கறதுனால 4 மாசத்துக்கு ஒருக்க 2000 ரூபாய் அப்படியே 6000 ரூபாய் சேர்த்துதான்.

0: எடுப்பேன். என்னவோ வா யோகமோ என்னவோ தெரியல, அந்த 6000 ரூபா அப்படியே தான் கிடக்கு இந்த வருஷத்தை பணம். வேணா தம்பிக்கு அதை ஒண்ணு எடுத்து தாரனே.
1: என்னன்னு சொல்றீங்க, உங்களுக்கு மட்டும் 6000 ரூபா வந்திருக்குன்னு சொல்றீங்க, நானும் உங்களை மாதிரி விவசாயி தான், அதுவும் நான் உங்களை விட 1/2 ஏக்கர் கூட வச்சிருக்கேன்.
0: ஏன் 1/2 ஏக்கர் கூட வச்சிருக்கப்பா? எப்பவாது அந்த களத்து மெட்டில் இருந்து பத்திரிகை பாக்கிறது உண்டா?
1: எங்கன்னே நேரம் இருக்கு, உழைச்சுக்கிட்டு எப்படா வீட்டுக்கு வரலாம், படுத்து உறங்கலாம்னு வரக்கூடிய நிலையில பத்திரிக்கை படிப்பியா, வானொலிய கேப்பியா, டிவிய பாப்பியா, என்னென்ன கதை விடுறீங்க?
0: நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல ஏ அப்பா எவ்வளவு பேர் அனுபவிக்கிறாங்க தெரியுமா, PM கிசான் அப்படிங்கறது தெரியுமா? இப்படி
1: ஏய் எனக்கும் வாய்ப்பு இருக்கும் போல இருக்க. இந்த தடவை அண்ணங்கிட்ட 6000 ரூபா கடன் வாங்கினாலும் நமக்கு அடுத்த வருஷம் இந்த திட்டத்துல கிடைக்கக்கூடிய பணத்தை அப்படியே திருப்பி கொடுத்துடலாம். வட்டி என்ன கேட்கவா போறாரு, நம்ம அண்ணன் தானே.
0: தம்பி நான் சொல்லுற பிரகாரம் நீ செயல்படப்பா, இப்ப 6000 ரூபா உனக்கு தந்துடுறேன். அடுத்த தவணை இந்த திட்ட பிரகாரம் பணம் வெளியிடக்கூடிய நிலையில தம்பியினுடைய பெயர் அதுல இருக்கணும், புரியுதா?
1: ஏனே அதுக்கு நான் என்னென்ன செய்யணும்?
0: இந்த திட்டத்துல சேரணும் அப்படின்னு சொன்னா இசேவை மையங்கள்ல போய் சேரலாம். நான் ஒரு விவசாயி, பிரதம மந்திரியினுடைய சம்மான் நிதி திட்டத்துல நம்ம பலன் அடையணும்.
1: PM கிசான் சொல்லுவேன்னு
0: என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற அத்தாட்சி சொல்றேன். குறிச்சுக்கிடையா மனசுல உள்வாங்கிக்கிடையா?
1: குறிச்சுக்கிடம்னே.
0: ஆதார் கார்டு கொண்டு போகணும்.
1: சரி.
0: கரந்தித்த கச்சாத்து கொண்டு போகணும்.
1: சரி.
0: புரியுதா?
1: புரியுதுன்னு புரியுதுன்னு.
0: வங்கி புத்தகத்தினுடைய முதல் பக்க நகல் வேணும். இந்த பணம் உன்னுடைய வங்கி கணக்குல அடுத்த தவணை வருகிறது மாதிரி கொஞ்சம் விழிப்ப செயல்படுவியா? எப்படி?
2: நேரம் 7:10. குமரி பண்பலை 101 இனி
3: தம் தம் தாரம் பம் பம் பம் தம் தம் தாரம் பம் பம்.
4: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
3: காதில் கேட்கின்றதா?
4: இன்றைய காலையில் குறும்பு செய்ய வரும் அரும்பை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம் சொல்லும் செல்லக்குட்டியின் பெயர் என்ன?
5: ஜேஎஸ் ஜானிஸ் பிரதீதா.
4: ஜானிஸ், எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
5: சென்னல்.
4: உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கறாங்க?
5: பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா, அக்கா.
4: அவங்க பேர்லாம் சொல்றீங்களா?
5: தாத்தா பேரு ஐசக் ராஜமணி. நானி பாட்டி. எங்க அப்பா பேரு ரேகா ஹென்சன் கிங். எங்க அம்மா பேரு ஷோபா. எங்க அக்கா பேரு ஜுவான் ரோவிஸ்.
4: தாத்தா பாட்டி உங்க கூட இருக்கிறாங்கல்ல, உங்கள்ட்ட அன்பா இருப்பாங்களா?
5: ஆமா, ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாங்க, எங்களை தூங்க வைப்பாங்க, எங்க தாத்தா ஸ்கூல் கொண்டு விடுவாங்க.
4: ஸ்கூலுக்கு பிள்ளை ஜாலியா போவீங்களா?
5: ஆமா.
4: ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா?
5: நிறைய பேர் இருக்காங்க.
4: பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் என்னது?
5: எனக்கு பொட்டேட்டோ.
4: பொட்டேட்டோல என்னலாம் செஞ்சு தருவாங்க அம்மா?
5: அம்மா எனக்கு மசாலா போட்டு பொட்டேட்டோ செஞ்சு தருவாங்க.
4: சரிம்மா, நீங்க கொண்டு போற ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுருவீங்களா?
5: ஆமா, அப்பளோ கொண்டு போவேன்.
4: அப்பளோ உன பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்குமா?
5: ஆமா.
4: வேற என்னலாம் பிடிக்கும் பிள்ளைக்கு?
5: எனக்கு பூரி.
4: சரி ஓகே. பிள்ளைக்கு எத்தனை வயசுமா ஆச்சு?
5: என்ன
4: சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
5: தமிழ்.
4: அப்படின்னா எங்களுக்கு தமிழ்ல இருந்து ஏதாவது ஒரு பாடல் பாடுறீங்களா?
5: நான் பாடுவேன்.
4: பாடுங்கம்மா.
5: அம்மா அப்பா வாங்க படிக்க புத்தாங்க பள்ளி கூட்டு போவேன், படிக்க குழந்தைனாவேன், படிக்க புத்தர் பெறுவேன், வாழ்வேன்.
4: சிறப்பா பாடிட்டீங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க இந்த பாடல் உங்களுக்கு?
5: தமிழ் மேம் சொல்லி கொடுத்தாங்க.
4: வேற என்னெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க?
5: இங்கிலீஷ்ல தெரியும்.
4: அப்ப எங்களுக்கு ஒரு ரைம்ஸ் பாடுறீங்களா?
5: சப்பி சீஸ் டிம்பிள் சில் ரோசியஸ் டீட்டுக்கு ஹோடிய டேகாடோ எஸ் எஸ்.
4: வாவ் சூப்பர். சரி ஓகே, ஸ்கூல் போயிட்டு வீட்டுல வந்து பிள்ளை பாடம் எல்லாம் நல்லா படிப்பீங்களா?
5: ஆமா படிப்பேன்.
4: ஒரு வீக்ல எத்தனை நாள் இருக்கு?
5: 7.
4: அதுல எத்தனை நாள் ஸ்கூல் போவீங்க?
5: 5 டேஸ் போறோம்.
4: அப்ப பேலன்ஸ் 2 டேஸ் என்ன பண்ணுவீங்க?
5: சர்ச்சுக்கு போவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன்.
4: சரி ஓகேமா.
5: நான் சர்ச்சுக்கு

0: ஓகே, இப்ப ட்ரிப்லாம் போயிருக்கீங்களா?
1: ஹைதராபாத் போய் விளையாடுனேன்.
0: என்னெல்லாம் விளையாடுனீங்க?
1: கேம்ஸ்.
0: யார் கூட?
1: ஜோவன், ஜோனு.
0: அதெல்லாம் யாருமா?
1: அண்ணே.
0: ஓகேமா. உங்களுக்கு ஒரு அக்கா இருக்கதா சொன்னீங்கல்ல?
1: ஆமா.
0: அக்கா உங்கள்ட்ட அன்பா இருப்பாங்களா? அழகா பேசுனீங்க. நீங்க ஃபியூச்சர்ல படிச்சு பெரிய ஆளா வர்றதுக்கு வாழ்த்துக்கள்.
1: Thank you.
2: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 கொண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்றது. 4 மாநிலங்களில் 30,000 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் சாலை, மின்சாரம், தொழில்துறை வழித்தடங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். பிராந்திய போக்குவரத்து இணைப்பு, தொழில்துறை வளர்ச்சி, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை உரிய தருணத்திற்குள் நிறைவு செய்வது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. திட்டப்பணிகளை தாமதமின்றி விரைவுபடுத்துமாறு அப்போது அதிகாரிகளை பிரதமர் கேட்டுக் கொண்டார். அதைத் தொடர்ந்து காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் முன்னேற்றம் குறித்து பிரதமர் ஆய்வு செய்தார். இதற்கான பணிகளில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன மின்னணு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துமாறு அவர் அறிவுறுத்தினார். விழிப்புணர்வு பணிகளில் தேசிய மாணவர் படை மாணவர்கள், மை பாரத் தன்னார்வலர்களையும் பயன்படுத்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். இணையவழி குற்றங்கள் தொடர்பான புகார்கள் குறித்தும் அவர் ஆய்வு செய்தார். மின்னணு தளங்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலை தெரிவித்த பிரதமர், வங்கிகள், மின்னணு தளங்கள் உள்ளிட்டவை ஒருங்கிணைந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 3 நாள் பயணமாக இன்று லண்டன் செல்கிறார். அங்கு அவர் இங்கிலாந்து வர்த்தக அமைச்சர் திரு பீட்டர் கெயில் உடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை அமல்படுத்துவதற்கான முந்தைய பணிகள் குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக உலகளாவிய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் அவர் உரையாடவுள்ளார். இந்தியா இங்கிலாந்து வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்துள்ள வர்த்தகம் தொடர்பான அமர்விலும் திரு பியூஷ் கோயல் பங்கேற்கவுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தெரிவித்துள்ள கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு டிமிட்ரி பெஸ்கோவ், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் தற்போது 60 பில்லியன் டாலர் அளவிற்கு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உலகின் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றும் கிரெம்ளின் மாளிகை செய்தித் தொடர்பாளர் கூறினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற இந்து மிஷன் மருத்துவமனை நிறுவனர் திரு டி கே சீனிவாசனை அவரது இல்லத்தில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் இடம்பெற்றுள்ள தொகுப்பை தாம் வழங்கியதாக கூறியுள்ளார். மருத்துவ சேவையை தன்னலமற்ற சமூக பணியாக கொண்டு எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் நல்வாழ்வையும் திரு டி கே ஸ்ரீனிவாசன் விதைத்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் மனிதநேய பணிகளும் பாராட்டத்தக்கவை என்றும் திரு எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கேந்திரிய வித்யாலயா

0: கல்வி நிறுவனங்களுக்கு இடையே நடைபெற்ற தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற கல்வி நிறுவனங்களுக்கு இன்று பரிசு வழங்கப்படுகிறது. புதுதில்லி நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட பள்ளிகளுக்கும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் பரிசு வழங்குகிறார். மண்டல ரீதியிலான போட்டிகளில் முதலிடம் பெற்ற தமிழகத்தில் மதுரையில் உள்ள பி எம் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலய பள்ளிக்கு பரிசு வழங்கப்படவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆர்மேனிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டு பிரதமர் திரு நைகோல் தாஷ்னியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் அண்மையில் நிலவிய சூழ்நிலையின்போது ஈரானிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கு உதவி செய்ததற்காக அர்மேனிய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறியுள்ளார். இந்தியா அர்மேனியா இடையே வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த தாங்கள் உறுதிபூண்டதாக திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும் 545 பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்படுவதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 10 தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் திறக்கப்பட்டதாகவும் இந்த ஆண்டு மேலும் 10 சேவை மையங்கள் திறக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சிப் பொருத்தப்பட்ட 1,47,00,000 பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நடப்பாண்டு மழைப்பொழிவு இயல்பைவிட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் அதற்கேற்ப வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு விவசாயிகளுக்கு சத்தீஸ்கட் வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி நெல்லுக்கு பதில் பருப்பு வகைகளையும் எண்ணெய் வித்துகளையும் பயிரிடுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இவற்றை பயிரிடும் குறைந்த நீர்வசதி கொண்ட வேளாண் நிலங்களை வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க சத்தீஸ்கட் அரசு முடிவு செய்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. அங்குள்ள யார்கை மாகாணத்தின் யுமாரே நகரில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானது. முன்னதாக சான் பிலிப் நகரில் 7.2 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உண்டானது. இந்த நிலநடுக்கத்தால் அந்நகரங்களில் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே ஜப்பானிலும் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. அந்நாட்டின் வடக்கு பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.9 பதிவானது. டோக்கியோவிலும் லேசான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு குழு 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்த இணை உலக சாதனையுடன் இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 7 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான், தன்வி ஷர்மா, சந்தோஷ் ராம்ராஜ், தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ரவுனக் சௌஹான் 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் மற்றொரு இந்திய வீரர் எஸ் எம் சுப்பிரமணியனை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் தன்வி ஷர்மா 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் யூவோ லீயை வென்றார். சந்தோஷ் ராம்ராஜ் 21-15, 21-8 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் தெரேசா ஸ்வாபிகோவாவை வென்றார். தேவிகா சிகாக் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் பெருநாட்டின் காஸ்டிலோ சால்சரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. மற்ற ஆட்டங்களில் மொராக்கோ 4-2 என்ற கோல் கணக்கில் ஹெய்தி அணியையும்,

பிரேசில் 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்காட்லாந்தையும் வென்றன. மாநிலங்களுக்கு இடையேயான தடகள சாம்பியன் போட்டியின் போல்வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த தேவ்குமார் மீனா புதிய தேசிய சாதனை படைத்தார். புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.46 மீட்டர் உயரம் தாண்டி இச்சாதனையை படைத்தார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 1-6, 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் லெபனாவின் பெஞ்சமின் ஹசனை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப் பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திரமோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்திய இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை 2030 ஆண்டுக்குள் 100 பில்லியன் டாலரை எட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை 7.5 ரிக்டர் அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: குருசுமலை திருமூல நகர் புனித தோமையார் திருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலை திருப்பலி. அரசின் போதை இல்லாத தமிழ்நாடு என்ற உயரிய இலக்கினை வலியுறுத்தும் வகையில் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் ஆன்டி ட்ரக் 2026 என்ற மாபெரும் விழிப்புணர்வு ஓட்டம் நாளை வெள்ளிக்கிழமை காலை 6:30 நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கத்திலிருந்து துவங்கப்பட உள்ளது. இவ்விழிப்புணர்வு ஓட்டமானது சுமார் 6.5 கிலோமீட்டர் தூர ஓட்டத்தில் 14 வயதிற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள், இளைஞர்கள், NCC, NSS, NYKS விளையாட்டு வீரர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ளும் அனைவருக்கும் டி ஷர்ட் வழங்கப்படும். இளைஞர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கவும் நடத்தப்படும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு போதை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கிட ஒத்துழைப்பு நல்குமாறு இதன் மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் தகவலுக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தை நேரிலோ அல்லது 04562226060 அல்லது 7401703507 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் என்னும் பிரத்யேக மானிய கடன் திட்டம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அனைத்து வியாபாரம், சேவை மற்றும் உற்பத்தி தொழில்களுக்கு மானியத்துடன் கடன் பெற வழிவகை செய்துள்ளது. இத்திட்டத்தில் மொத்த திட்ட மதிப்பில் 25% மானியமும் பெற வழிவகை உள்ளது. அதிகபட்ச மானிய உச்சவரம்பு 2 லட்சம் ரூபாய் ஆகும். பயனாளர்கள் தம் பங்காக முன்பணம் 5% செலுத்த வேண்டும். இத்திட்டத்திற்கு 2026-27 நிதியாண்டிற்கு 1046 பயனாளிகளுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மட்கும் பொருட்கள் தயாரிப்பு, விவசாய உற்பத்தி கழிவுகளிலிருந்து பொருட்கள் தயாரிப்பு, தென்னை நார் மூலம் தயாரிக்கப்படும் செடிகள் வளர்க்கும் தொட்டிகள், காகித கழிவுகளிலிருந்து பென்சில் தயாரிப்பு, வாழை நார் பொருட்கள் தயாரிப்பு, ஆடை வடிவமைப்பு, அலங்கார அணிகலன்கள் தயாரிப்பு, கண்ணாடி ஓவியம் அல்லது கண்ணாடி பொருட்கள் தயாரிப்பு, பட்டுநூல் அணிகலன் தயாரிப்பு மற்றும் பல, குழந்தைகள் பராமரிப்பு நிலையம், வீட்டில் தயார் செய்யும் உணவுப் பொருட்கள், யோகா நிலையம், வளர்ப்பு பிராணிகள் பராமரிப்பு நிலையம், உடற்பயிற்சி நிலையங்கள், சலவை நிலையங்கள், மணப்பெண் அலங்கார நிலையம், மெகந்தி மற்றும் டாட்டூ நிலையங்கள், ஊட்டச்சத்து ஆலோசகர்,

0: சத்துமாவு அல்லது உருண்டைகள் தயாரிப்பு, சத்துமாவு சார்ந்த பேக்கரி உணவுப் பொருட்கள் தயாரிப்பு, தானிய வகைகளில் தயார் செய்யும் ஐஸ்கிரீம், எலுமிச்சை புல் எண்ணெய் தயாரிப்பு, வெட்டிவேர் எண்ணெய் தயாரிப்பு, நீர்வாழ் தாவரங்கள் வளர்ப்பு மற்றும் அனைத்து வகையான வியாபாரம், சேவை மற்றும் உற்பத்தி தொழில்கள் இத்திட்டத்தில் கடன் பெற வழிவகை உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற புகைப்படம், ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, சாதி சான்றிதழ், விலைப்பட்டியல் GST மற்றும் ஆவணங்களுடன் www.msme.online.tn.gov.in என்ற இணைய வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் கூடுதல் விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணம் தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் மாவட்ட தொழில் மைய அலுவலகத்தினை நேரடியாகவோ அல்லது 0465226008 மற்றும் 8925533958 என்ற தொலைபேசி எண்கள் வாயிலாகவோ தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். ஆர்வமுள்ள மகளிர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி மானிய கடன் பெற்று பயன்பெறுமாறு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி. வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வார் மந்திரியாரே. என்ன காலையில் ஒரே குஷியாக இருக்கிறேன்.
1: அது வேறொன்றும் இல்லை மன்னா, வழக்கமாக இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் டூர் போவோம் இல்லையா? அதுதான், சிறப்பான ஒரு டூர் ப்ரோக்ராமோடு வந்திருக்கிறேன்.
2: அப்படியா, இதை இதை இதைத்தான் எதிர்பார்த்தேன். இந்த 2026 ஜூன் மாதம் ஊரே வெயிலாக இருக்கும், மனதிற்கு இதமாக ஜாலியாக எங்காவது டூர் போலாம் என்று நினைத்தேன். நல்ல இடமாக சொல்லும்
1: மன்னா, இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ லடாக்கில் ஹெமஸ் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. போனால் ஜிலு ஜிலு என இருக்கும். இந்தியாவின் புகழ்பெற்ற திருவிழாக்களில் இதுவும் ஒன்று.
2: லடாக்கா? அங்கே என்ன விசேஷம்? நம்ம ஊர் திருவிழா போன்று அங்கேயும் பஞ்சு மிட்டாய் ராட்டினம் எல்லாம் இருக்குமா?
1: நீங்கள் வேறு மன்னா, அங்கு முக்கியமே ஜாம் நடனம் தான் மன்னா.
2: என்னது ஜாம் நடனமா? ஒருவேளை முகத்தில் எல்லாம் ஜாமை பூசி கொண்டு நடனம் ஆடுவார்களோ? ஜாமை சாப்பிட்டுக் கொண்டே சுத்தி சுத்தி ஆடலாம் போல்.
1: எப்ப பாரு, நமது மன்னருக்கு உணவு ஞாபகம் தான் மன்னா. அது பிரெட்டில் நடக்கும் ஜாம் இல்லை மன்னா, ஜாம் நடனம். ஜாம் நடனம் கலர் கலராக பெரிய முகமூடிகளை போட்டுக் கொண்டு பௌத்த துறவிகள் சுற்றி சுற்றி வந்து ஆடுவார்கள். பார்க்கவே மிரட்டலாக இருக்குமாம்.
2: முகமூடி நடனமா? பரவாயில்லையே.
1: அது மட்டும் இல்லை மன்னா, அங்கே இருக்கிற ஹெமஸ் மடாலயத்தில் தான் இந்த திருவிழா நடக்கும். குரு பத்மசம்பாவின் பிறந்த நாளை கொண்டாடத்தான் இந்த ஏற்பாடு.
2: எல்லாம் சரிதான் மந்திரியாரே. அங்கே சாப்பாடு எப்படி? நம்ம ஊர் போன்று பிரியாணி பரோட்டா எல்லாம் கிடைக்குமா, இல்லை வெறும் பனிக்கட்டியே தான் சாப்பிட வேண்டுமா?
1: மன்னரின் கவலை மன்னருக்கு. மன்னா கவலைப்படாதீர்கள் மன்னா, அங்கே துப்பா மோமோஸ் எல்லாம் பயங்கர ஃபேமஸ். அங்கே இருக்கும் ஜில்ஜில் கிளைமேட்டுக்கு நல்ல சூடாக சாப்பிடலாம்.
2: மோமோஸா?
1: ஆமாண்ணா, அது நம்ம ஊர் கொல்கட்டைக்கு அண்ணன் தம்பி முறை.
2: ஓஹோ, அப்படி என்றால் சரி. இன்னும் என்ன யோசனை? அங்கே செல்வதற்கு உடனே குதிரைகளை ஏற்பாடு செய்யுங்கள்
1: மன்னா. இது 2026. இப்போதெல்லாம் குதிரையில் போனால் திருவிழா முடிந்து அடுத்த வருடம் தான் போய் சேருவோம். லைட்டில் போனால் சில மணி நேரத்திலேயே போய் சேர்ந்து விடலாம்.
2: அப்படி என்றால் என்ன யோசனை மந்திரியாரே? உடனே ஏற்பாடுகளை செய்துவிடும். ஆனால் ஒரு நிபந்தனை, அந்த முகமூடி நடனத்தில் நானும் கலந்து கொள்வேன். எனக்கும் ஒரு ஸ்பெஷலான முகமூடி ஏற்பாடு செய்யுங்கள்.
1: ரெடி செய்து விடுவோம்.
2: அதெல்லாம் இருக்கட்டும். நாம் எங்கே தங்க வேண்டும், எவ்வளவு செலவாகும், அதை நீர் கூறவில்லை
1: மன்னா. லே நகரத்தில் இருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் தான் வரலாற்று சிறப்புமிக்க ஹெமஸ் மடாலயம் இருக்கிறது. ஹெமஸ் திருவிழாவுக்கு செல்பவர்கள் லே நகரத்தில் தங்குவதே சிறந்தது. இங்கு 1500 ரூபாய் முதல் 8000 வரை அனைத்து பட்ஜெட்டிலும் ஹோட்டல்கள் மற்றும் பாரம்பரிய லடாக் ஹோம் ஸ்டேகள் கிடைக்கின்றன.
2: போகிறதுதான் போகிறோம். பக்கத்தில் இருக்கும் இடங்களையும் பார்த்து விட்டு வருவோம். எங்கே? அதன் பக்கத்தில் இருக்கும் முக்கியமான இடங்களை கூறும். ஆமாம், அந்த திருவிழா எந்தெந்த தேதிகளில் நடக்கிறது?
1: அங்கே சென்றால் பார்ப்பதற்கு நீல நிறமாக மாறும் அதிசய பாங்காங் ஏரி இருக்கிறது. அது மட்டுமல்ல, நோப்ரா பள்ளத்தாக்கு மோட்டார் வாகனங்கள் செல்லும் உலகின் மிக உயரமான சாலைகளில் ஒன்றான காதங்லா கணவாய், புவியீர்ப்பு விசைக்கு மாறாக வாகனங்கள் தானாகவே மேல் நோக்கி இழக்கும் அதிசய மலைப்பாதை, மேக்னெட்டிக்

0: எல்லாவற்றையும் பார்த்து வரலாம். திருவிழா ஜூன் மாதம் 24 மற்றும் 25 தேதிகளில் நடைபெறுகிறது. அப்போ எப்படி மன்னா, பிளைட் டிக்கெட்டை புக் செய்து விடவா?
1: ஆஹா, கஜானாவில் பொற்காசுகள் பத்தாதே, என்ன செய்வது? மந்திரியாரே, செய்து விடுவோம், தாராளமாக செய்து விடுவோம். ஆனால் அடுத்த ஆண்டு.
0: என்ன, அடுத்த ஆண்டா?
1: ஆமாம், திருவிழா நேற்றே தொடங்கிவிட்டது. இன்று 25 தேதி, லேட்டாக கூறியதும் இல்லாமல் என்னிடம் கேள்வி வேறு கேட்கிறீர். இடையில் பார்ப்பது சரியல்ல. அதனால் அடுத்த ஆண்டு லடாக் போகிறோம். திருவிழாவை முதலில் இருந்தே பார்த்து ரசித்து விட்டு வருகிறோம்.
0: கஜானா காலியாக இருக்கிறது என்பதை மறைக்க பழைய எண்ணிலே தூக்கி போடுவது. இந்த ஒரு மன்னரை வைத்துக் கொண்டு நான் படும் பாடு இருக்கிறதே. ஐயோ,
2: இன்றைய குறுஞ்செய்தி.

காட்டி போல என்றுடன் பயணிக்கும் இனிய பண்பலை. இது நம் குமரி பண்பலை நூற்று ஒன்று. நேரம் 7:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். குமரி பண்பலை நூற்றொன்றில் ஆரம்பமாகின்றது தென்குமரி தேனலை. சின்ன வயசுல இருந்தே நம்ம அதிகமா கேட்டு வளர்ந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லணும்னா முயலும் ஆமையும் அப்படிதானே. இந்த கதை உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். அதாவது மெதுவாகவும் உறுதியாகவும் எந்த ஒரு செயலை செய்தாலும் வெற்றி நிச்சயம். டர்டில் தியரி, அதாவது ஆமை கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆமை கோட்பாடு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அவசரப்படாமல் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவதை வலியுறுத்தும் ஒரு வாழ்க்கை தத்துவம் தான் இந்த டர்டில் தியரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆமை கோட்பாடு. இதுக்கு மூன்று பெரிய நன்மைகள் இருக்குங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிலைத்தன்மை, நிதானம், நீண்ட கால இலக்குகள். அதாவது வேகத்தை விட தொடர்ந்து நிலையான முயற்சியை மேற்கொள்வது நீண்ட காலத்திற்கு நல்ல பலனை தரும். இதுதான் நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் நிதானம். அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுப்பதற்கு பதிலாக பொறுமையாக சிந்தித்து செயல்பட வேண்டும். மூன்றாவதா நம்ம சொன்னது நீண்ட கால இலக்குகள். குறுகிய கால வெற்றிகளை விட நிலையான உறுதியான இலக்குகளை அடைய வழிவகுக்கிறது தான் இந்த டர்டில் தியரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமை கோட்பாடு. சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைகளுக்கு தினமும் இந்த மாதிரி விஷயங்களை பழமொழி வாயிலாக கதைகளா சொல்லிக் கொடுக்கலாம். நிதானமும் நிலையான தன்மையும் வெற்றிக்கான வழி அப்படிங்கறதையும் சொல்லிக் கொடுப்போம். நம் வாழ்க்கை நம் கையில் என்பது மாதிரி நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்தின் மிகப்பெரிய பொறுப்பு நம் கைகளில் உள்ளது என்பதால அவர்களின் வாழ்க்கை சிறக்க இந்த மாதிரி கதைகளை தினமும் சொல்லிக் கொடுக்கலாம். இன்றைய பொது அறிவு கேள்வி, 200 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடிய முதல் கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளவர் யார்? 200 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடிய முதல் கிரிக்கெட் வீரர் அல்லது வீராங்கனை யார் அப்படிங்கறதான் இன்றைய பொது அறிவு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யோசிச்சே இருங்க. பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஏகாதசி வரிகளில் ஒரு பாடல்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க, பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ, ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
5: நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 கொண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில்.

0: கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்குட்பட்டது.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேற்று நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

44 நிமிடம். குமரி பான்பலை 101 இது தென்குமரி தேனலை. நம்ம நிகழ்ச்சியில இன்றைய பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ளும் நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி கேள்வியை ஒருமுறை நினைவுபடுத்திடலாம். இன்றைய பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னா, 200 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடிய முதல் கிரிக்கெட் வீரர் அல்லது வீராங்கனை யார்? இதற்கான சரியான பதில் ஒரு வீராங்கனை தாங்க. நம்ம இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியோட தற்போதைய கேப்டனான ஹர்மன்பிரீத் கவுர். ஹர்மன்பிரீத் கவுர் இவங்க தான் 200 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடிய முதல் கிரிக்கெட் வீராங்கனை அப்படிங்கிற உலக சாதனையை படைச்சிருக்காங்க. உலகளவிலேயே பாத்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுர் இவங்க தான் 200 சர்வதேச T20 போட்டிகளை முதல் முறையா விளையாடி இருக்காங்க, ஒரு வீராங்கனை. 2009 சர்வதேச கிரிக்கெட்ல அறிமுகமானாங்க ஹர்மன்பிரீத் கவுர். இந்திய அணியின் முக்கிய ஆல்ரவுண்டரா திகழ்றாங்க.

0: நேயர்களுக்காக இன்றைய பொதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும் ஒருமுறை. 200 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடிய முதல் கிரிக்கெட் வீராங்கனை யார்? இதற்கான சரியான பதில் ஹர்மன்பிரீத் கவுர். நேரம் 7:45. இனி கேட்கலாம்
1: தேதியும் செய்தியும்.
2: இன்று ஜூன் மாதம் 25
1: சர்வதேச மாலுமிகள் தினம் இன்று.
2: உலக வர்த்தகத்தில் 90% கடல் வழியாகவே நடத்தப்படுகிறது. இதற்கு மாலுமிகளின் பங்கு மிக முக்கியமானதாகும்.
1: ஐநாவின் கடல்சார் அமைப்பான இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் 2010 ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 25 மாலுமிகள் தினமாக அறிவித்து கொண்டாடி வருகிறது.
2: மாலுமிகள் பணியில் இருக்கும் போது அனுபவிக்கும் பிரச்சனைகள் மற்றும் சொந்த பிரச்சனைகள் ஆகியவற்றை இத்தினம் அங்கீகரிக்கின்றது.
1: உலக தோல் நிறமி இழத்தல் நாள் இன்று.
2: தோல் நிறமி இழத்தல் என்னும் இந்த சரும பாதிப்பு தோலின் நிறமிகள் இழக்கப்பட்டு வெள்ளையாக மாறுவதால் ஏற்படும் பாதிப்பாகும்.
1: இது தோலின் நிறமி செல்கள் இறப்பதால் அல்லது ஒவ்வாமை காரணமாக தோலில் ஏற்படும் ஒருவித பாதிப்பால் மெலனின் என்னும் கருப்பு நிற பொருளை உற்பத்தி செய்யும் திசு அணுக்களை அழிப்பதால் ஏற்படுகிறது.
2: இது பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த 2003 முதல் இத்தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
1: நம் நாட்டின் முன்னாள் பிரதமர் வி பி சிங் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: ஆயிரத்து 1931 இதே நாளில் பிறந்த வி பி சிங் அவர்கள் 1980 உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக இருந்தார்.
1: பின்னர் 1989 இந்தியாவின் பிரதம மந்திரியாக பதவியேற்ற இவர் தனது அரசியல் வாழ்வு முழுவதும் நேர்மையாக இருந்து மதிப்பு பெற்றுள்ளார்.
2: ஆயிரத்து 1975 இதே நாளில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் நாட்டில் நெருக்கடி நிலைமையை பிறப்பித்து தேர்தல்கள் மற்றும் மனித உரிமை போராட்டங்களை தடை செய்தார்.
1: ஆயிரத்து 1981 இதே நாளில் வாஷிங்டனில் மைக்ரோசாப்ட் நிறுவனமயப்படுத்தப்பட்டது.

0: 1998 ஆண்டு இதே நாளில் விண்டோஸ் 98 முதற் பதிப்பு வெளியானது.
1: வெள்ளையரை எதிர்த்து விடுதலைக்கு குரல் கொடுத்த பாளையக்காரர்கள் வரிசையில் குறிப்பிடத்தக்கவரான முத்து வழுகநாதர் அவர்கள் 1772 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: அமெரிக்க பாடகர் மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: உலக புகழ்பெற்ற மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் பாப் இசை பாடகரும் நடன இயக்குநரும் பாடலாசிரியரும் ஆவார்.
0: கிங் ஆஃப் பாப் என்றும் MJ என்றும் சிறப்பு பெயரால் இவர் அழைக்கப்பட்டார்.
1: இவரால் வெளியிடப்பட்ட இசை தொகுப்புகளில் 5 உலகெங்கும் பெருமளவில் விற்பனை செய்யப்பட்டதாகும்.
0: பாடல் எழுதி அதற்கு இசையமைத்து பாடலுக்கு ஏற்றாற்போல் நடனம் ஆடுவதை, இடையிடையே நடிப்பு என அனைத்தும் கலந்த புதிய பாப் நடனத்தை படைத்த இவரின் ரோபோட், மூன்வாக் போன்ற நடன வகைகளும் பிரபலமானது.
1: இவரின் த்ரில்லர் என்ற பாடல் தொகுப்பு ரசிகர்கள் நடுவில் பெருத்த வரவேற்பை பெற்றது.
0: பல கிராமி விருதுகளையும் அமெரிக்க இசை விருதுகளையும் பெற்றுள்ள இவர் 2009 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: நடிகர்கள் ஷாம், சூர்யா, வினய், நடிகை அசின் போன்ற பல இளம் நடிகர்களை தமிழ் திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய இயக்குநரும் ஒளிப்பதிவாளருமான ஜீவா அவர்கள் 2007 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் சேதியும்

0: துப்பாக்கி திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், விவேகா வரிகளில், ஹரிஹரன் திப்பு மற்றும் பலர் பாடிய பாடல்.
1: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
2: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
1: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
2: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
1: மற்றும் 0465129 6483. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ, மத்திக்கோடு, திக்கணம் கோடு.
3: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
5: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நேர்களை நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 கொண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேர்லே நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டப்பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நலிவடைந்து வரும் நெசவு தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கூறி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, மதிப்பெண் மறுகூட்டல், மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் கிராமத்தின் ஒரு வீட்டிற்கு உள் நேற்றிரவு புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனித் சௌஹான், ரக்ஷிதா ஸ்ரீ, தேவிகா சிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹெர்சோகோவின் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:02. தென்குமரி தினையில் இனி வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 90 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 40 ரூபாய், நாட்டு தக்காளி கிலோ ஒன்றிற்கு 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 44 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், நாடன் மிளகாய் 100 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய், சேனை கிழங்கு 50 ரூபாய், பல்லாரி 35 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைகோஸ் 60 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 80 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றிற்கு 80 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 18 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், சவுச்சவ் 150 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 20 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 90 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 50 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 42 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 44 ரூபாய், வாழையிலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பு 70 ரூபாய், வழுதலங்காய் 85 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 25 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 120 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். நேந்திரன் வாழைப்பழம் கிலோ ஒன்றிற்கு 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய். காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம் அறிந்தோம். இனி நெல் விலை

விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நல்ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய். உள்ளூர் சந்தையில் திருப்பதி சாரம் 3 நல்ரகத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1700 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். இன்று காலை நிலவரப்படி பேச்சுப்பாறை அணை 35.84 அடி, பெருஞ்சாணி அணை 68 அடி, சிற்றாறு 1 14.14 அடி, சிற்றாறு 2 14.23 அடி, பொய்கை அணை 16.20 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.71 அடி. அணைகளின் நீர்மட்ட விவரம் அறிந்தோம்.

யுவன் சங்கர் ராஜா மற்றும் தன்வி பாடிய பையா திரைப்பட பாடல்.

0: நாகர்கோவில்
1: உடலோடு மனதையும் மூச்சையும் உடனொத்ததாக ஒன்றிணைத்து ஆரோக்கியமும் அமைதியும் தருகின்ற அற்புத கலை யோகம். முறைப்படுத்தப்பட்ட மூச்சு பயிற்சி நிறைவான மனநிலை தரும். ஆசனங்கள் ஆயுளை நீட்டிக்கும். தியானம் ஆழ்ந்த அமைதி தரும். நமக்காக நாம் செய்யும் யாகமே யோகம். நாளும் முயல்வோமா?

0: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 9:02 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
8: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பும். இடைக்கோடு டி தாசையன் அவர்களுடன் நேர்முகம். கேத் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி, சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் ப்ளூம் நுண்ணுயிர் உர கலவை. திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 கொண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

0: to resume after 6 years, 26 trade passes issued. U.S. federal judge bars Trump administration from implementing proof of citizenship requirement to vote. Powerful 7.5 magnitude earthquake hits Venezuela, causing collapse of multiple buildings. And in cricket, India to take on Bangladesh in Group A match of ICC Women's T20 World Cup in Manchester this evening. And with that, we end the morning news. Have a nice day.
1: Akashvani se pesh hai.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30, 10:00. ஆகாஷவாணி.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள்.
4: நெஞ்சம் நிறைந்த நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாட்டினுடைய பாதுகாப்பு என்பது இன்றியமையாதது. உண்மையான கதாநாயகர்கள் இன்றைக்கு எல்லையில் வீற்றிருக்கின்றனர். உயிர் அப்படின்றது ஒரு முக்கியமான விடயம். ஆனால் அதை பணயம் வைத்து தன்னுடைய நாட்டிற்காக இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். சமீபத்தில் அனைவராலும் மறையப்பெற்ற ஒரு நபரை இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கின்றோம். 2024 ஜம்மு காஷ்மீர் குல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான போராட்டத்தில் தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து எதிராளிகளை வீழ்த்திய கீர்த்தி சக்ரா திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். வணக்கம் சார்.
5: வணக்கம் சார்.
4: இராணுவம் அப்படின்றது ஒரு உன்னதமான ஒரு பணி சேவையும் கூட. அந்த இராணுவத்தில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்தக்கூடிய நேரங்களில் உங்களோட வயசு என்ன, நீங்கள் எங்கே படிச்சீங்க அப்படின்ற நேயர்களுக்கு முதல்ல நம்ம தெரியப்படுத்திக்கோங்க.
5: இராணுவத்துக்கு சேர்ந்தது வந்து என்னோட 19 வயசு 6 மாதத்தில் சேர்ந்தேன். நான் படித்த ஸ்கூல் வந்து கஸ்தூரிபாய் நடுநிலை பள்ளி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th வரை அதில் தான் படித்தேன். இப்போ 7th to 12th வரை புனித அலோசியஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராயப்பன்பட்டி. அப்புறம் காலேஜ் படித்தது வந்து பிகாம்சிஏ ஹஜ்ஜி ஹர்த்தராவுத்தர் ஹவுடியா காலேஜ் உத்தமபாளையம்.
4: இப்போ பிகாம்சிஏ முடிச்சுட்டு எப்படி இராணுவத்துக்குள்ளே எந்த ஈடுபாட்டில் போனீங்க? அப்போ போகிறப்ப உங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த பக்கமே நீ வேலை பார்த்துருக்கலாமே, அங்கே ஏன் போகிறேன்னு கேட்குறாங்களா, இல்லை வந்து நீ கண்டிப்பாக போகணும் அப்படின்னு உத்வேகம் கொடுத்தாங்களா உங்களோட பெற்றோர்?
5: அது சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லிதான் சார் வளர்த்தாங்க. பெரிய ஆகிட்டு ஆர்மிக்கோ போலீஸ்க்கோ எதையாவது போய் யூனிஃபார்ம் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறதா சொல்லி வளர்த்தாங்க. அதுக்காகவே நாங்கள் என்ஜிசி எந்த ஸ்கூல் இருக்குதுன்னு தேடி அதனால தான் அதில் போய் சேர்ந்தோம். ஸ்போர்ட்ஸு என்ஜிசி இருக்க ஸ்கூலில் தேர்ந்தெடுத்து நாங்களாக போய் சேர்ந்தோம். காலேஜ் அதே மாதிரி தான், என்ஜிசி ஸ்போர்ட்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த காலேஜில் டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணோம் சார். அதே எங்களுக்கு போகிறதுக்கான ஒரு முழு இதை கொடுத்தது.
4: அது உங்களுக்கு ஒரு முதல் படிநிலை அமைஞ்சிருக்கு இல்லையா? இராணுவத்துக்குள்ளே முதல் முறையாக ஒரு பயிற்சிக்கு போகிறீங்க. ஆனால் மற்ற பணிகள் மாதிரி கிடையாது, கடுமையான தேர்வு முறைகள் இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தோம்னா -degrees Celsius வந்து குளிர் வந்து சூழ்ந்திருக்கும். அதெல்லாம் இப்போ இந்த பகுதிகளில் நீங்கள் வளர்ந்துட்டு அந்த பனி சூழ் பகுதியில் நீங்கள் போய் இருக்கிறப்ப முதல் சவாலாக நீங்கள் எப்படி அதை அந்த பயிற்சிகளெல்லாம் கடுமையான பயிற்சி கொடுத்துருப்பாங்களா இல்லையா உங்களை மூத்த அதிகாரிகள், அதை எப்படி நீங்கள் கையாண்டிங்க?
5: ஃபஸ்ட்டு பயிற்சி காட்டியும் கஷ்டமானது லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருந்துச்சு சார். அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் கற்றுக்கிறது, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம என்ன அந்த பிசி எழுது, அதே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து வீட்டில் இருந்துட்டு நம்ம போகிறப்ப உணவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி சின்ன பிள்ளை வந்து ஆசைப்பட்ட வேலைக்கு செலக்ட் ஆகி உள்ளே போயிட்டோமான்னு லாஸ்ட்டு வர அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணோம். அந்தந்த குளிர் பிரதேசங்களுக்கு போகிறப்ப -degrees இருக்கிறப்ப அதுக்கான ட்ரைனிங்கையும் கொடுத்துட்றாங்க. அது நம்ம சவுத்துலேருந்து போகிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நாட்டுக்காக போய் சேவை பண்ணுற ஒரு அந்த மனப்பான்மையில் போகிறதுனால நல்லா இருந்துச்சு.
4: ஏன்னா இளம் வயது அந்த பயம் மரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த இள ரத்தம் நாட்டுக்காக நம்ம வந்து சேவை செய்யணும்னு போகிறப்ப இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி உடல் சார்ந்த சில உபாதைகளும் வந்திருக்கும். அப்போ அங்கேருந்து இங்கே ஃபோன் பண்ணி என்னப்பா சாப்பிட்டியாப்பான்னு கேட்பாங்க இல்லையா, என்ன பதில் சொல்லுவீங்க உங்கள் வீட்டில்?
5: ஒரே வார்த்தை தான் சார், நல்லா இருக்கும்னு சொல்லிடுவோம். ரொம்ப அங்கே நடக்கிறது எதுவுமே நாங்கள் மேக்ஸிமம் கலந்துக்கிறது இல்லை, நல்லா சேஃப்டியாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே நடக்கிறது எங்களுக்குள்ளே இருக்கிறத நாங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோம் சார். அது
4: கிட்டத்தட்ட மறு பிறப்பு எடுத்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. அந்த தாக்குதல் அந்த அந்த நாள் எப்படி நாளாக அமைஞ்சிச்சு, அதை பற்றின அந்த சம்பவங்களை நேயர்களுக்காக நீங்கள் சொன்னால், அது நிகழ்வு என்ன, நீங்கள் உங்களுடைய அந்த சேவை என்ன, நாட்டுக்கு நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு உறுதித்தன்மையான ஒரு இராணுவ வீரனாக திகழ்ந்திருக்கீங்கன்றதை நேயர்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் சார்.
5: அங்கே ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்ட்லரியில் தான் அந்த ஆர்ட்லரி பீரங்கி படையில் தான் செலக்ட் ஆகி நான் போனேன். அதில் ஒரு 8 வருஷம்

0: டூட்டி பார்த்துருக்கேன். காஷ்மீரில் மேக்ஸிமம் டூட்டி அங்கே தான் இருந்துச்சு. அப்புறம் பஞ்சாபில் ஜோத்பூரில் அங்கங்கே மாறிக்கே இருந்துச்சு. ஒரு 8 வருஷம் கழித்து வாலண்டியாக நான் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி போனது ஆறாறு. ஆறாறுனா தீவிரவாதிக்கு எதிராக அவங்களோட ஒடுக்குமுறையை கண்ட்ரோல் பண்ணுறக்க நாங்கள் உருவாக்குனது ஆறாறுனு ஒரு ஸ்பெஷல் டீம். அது அதில் நாங்கள் செலக்ட் ஆகி வாலண்டியாக போய் அதுக்கான ட்ரைனிங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்க ஒரு இயக்கத்தோட ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கும்பலோட தலைவனை தேடுதல் தான் எங்களோட முக்கிய நோக்கமாகவே இருந்துச்சு. அப்படி தேடிக்கிட்டு இருக்கப்போ தான் 19 டிசம்பர் 2024 அப்போ காலையில் 3 மணிலேருந்து 3 கிட்ட ஒரு இண்டு கிடச்சி நாங்கள் போகிறோம். குல்காம் டிஸ்ட்ரிக் கெடர் வில்லேஜில் ஒரு வீட்டில் சர்ச்சிங் இறங்குறதுக்காக வேண்டி நாங்கள் ரெடியாக இருக்கோம். இறங்குறப்ப 360 கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணிட்டு சர்ச்சிங் உள்ளே இறங்கி உள்ளே இறங்குறப்ப அவங்க வெளியே எக்ஸிட்டில் ஓட ஆரம்பிச்சிட்டோம். வெளியே வந்துட்டாங்க. அந்த எக்ஸிட்லேருந்து வெளியே வந்து ஒரு தோட்டத்துக்குள்ளே நுழையிறப்ப அந்த இடத்துல நானும் என் கூட சேர்ந்த பட்டின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் ஒரே கவரில் கவர் பண்ணியிருந்தோம். அப்போ அவங்களுக்கு எங்களுக்கும் சண்டை ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆரம்பித்தாங்க. டெரரிஸ்ட்டுக்கு கிரினேடு போட்டு ஃபயரிங் ஸ்டார்ட் பண்ணது அவங்க தான். அது பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஃபஸ்ட்டு என்கவுண்டரை நான் தான் பண்ணேன். நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு எங்கள் சிஓவுக்கு மோட்டரால் பாஸ் பண்ணேன். மோட்டரோலனா வாக்கிட்டாக்கி சொல்லுவாங்க. மோட்டரால் பாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை சுட்டுட்டே முன்னாடி கிடக்கேன். கை கால் ஆட்டேன். 10-15 மினிட் டிஃப்ரெண்ட் தான். அப்போ எங்கள் சிஓ சார் சொன்னார், இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க ட்ரோன்ல? இன்னும் 3-4 பேர் இருக்காங்க, அங்கேயே இருங்க, உங்களுக்கு தான் டார்கெட்டு, நான் விட்டுறக்கூடாதுன்றதை மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் கொடுத்த மோட்டிவேஷனில் அடுத்தடுத்து தீவிரவாதியில் நான் குரூப் ஃபயரிங்கில் அடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒருத்தன் நான் சிங்கிளாக அடித்தேன். அப்புறம் நானையும் பட்டியெல்லாம் சேர்ந்து இன்னொருத்தன் அடித்தோம். இப்படி நடந்துக்கிட்டப்போ 2-3 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. அதில் ஒரு 5-5 20 கிட்ட அதில் ஒரு டெரரிஸ்ட்டு என்னை ஏம் பண்ணி அடித்ததில் இங்கே பட்டு ஷோல்டரில் பட்டுருச்சு. அப்பையும் அவங்கள தப்பிக்க விட்டுறக்கூடாது, நம்ம அடிபட்டாலும் எவ்வளாவது தப்பிச்சு அவங்கள தப்பிக்க மட்டும் விட்டுறக்கூடாது, யாரையுமே விட்டுறக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் லாஸ்ட்டு வர இருந்து கூட இருக்கவங்களுக்கு எதுவும் நடக்காமல் அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸாக முடிச்சு 5-5 டெரரிஸ்ட் நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் 92 பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. போயிட்டு அங்கே டாக்டர் தான் ரொம்ப பெரிய சிவியராக இருக்குது, முகத்தை ஃபுல்லாக சதஞ்சிருச்சு, கையெல்லாம் இருக்குது, நிறைய மாற்றணும். 3 நாள் அவங்க தான் ஒரு மயக்க நிலையில் வச்சுருந்தாங்க, கோமா ஸ்டேஷன் கிட்டே வச்சுருந்தாங்க. 3 நாள் கழிச்சு கண் முழிச்சப்போ டெல்லி ஆர்ஆர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இங்கே சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜன் இந்த மாதிரி கிடையாதுன்னு நான் டெல்லி மாற்றிட்டாங்க. அங்கே போயிட்டு அது 3 சர்ஜரி பண்ணோம். பண்ணி 4 மாதம் 5 மாதம் கழிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் 15 ஆகஸ்ட் 2025 அப்போ இந்திய நாட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்க மேடம் டாப் கமாண்டர் ஃபஸ்ட்டு ஒருத்தர் சுட்டுன்னு சொன்னீங்களா, அவன் தான் அந்த ஒரு இயக்கத்தோட கமாண்டர், சி கேட்டகரியை சேர்ந்தான். அது மாதிரி நிறையா கேசஸ் நிறையா இருக்குது. 9 வருஷம் ஆக்டிவ் அந்த டெரரிஸ்ட், அவனை நான் என்கவுண்டர் பண்ணதில் எனக்கு கீர்த்தி சக்கரான்ற ஒரு இந்தியாவின் அமைதிக்கால வீரதேவத்துக்கான 2வது உயரிய விருது அறிவிச்சுட்டு 8 மாதம் கழித்து ஃபேமிலியோட அப்பா ஒய்ஃபு பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு ராஷ்டிரபதி பவனில் வச்சு விருது கொடுத்து கௌரவிச்சாங்க சார். அப்புறம் தமிழ்நாட்டு முதல்வர் தன்னோட தலைமைச் செயலகத்துக்கே போட்டோ எடுத்து குழந்தை ஏசிஎம் சீட்டில் உட்கார வச்சு நல்லா 48 லட்ச ரூபாய்க்கான செக்கையும் கொடுத்து கௌரவிச்சார் சார்.
1: பொதுவாக வந்து நம்மளுடைய ஹியூமன் பாடியெலாம் பார்த்தோம்னா தாடை பகுதி ரொம்ப ஒரு காசியஷான பகுதினு சொல்லுவாங்க. அங்கே அடிபட்டவொடனே எப்படியாவது மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. அதனால தான் கராத்தையில் கூட அந்த தாடை பகுதி ரொம்ப மென்ஷன் பண்ணிக்கிட்டு அவங்களோட தாக்குதல் இருக்கும். அந்த நீங்கள் குண்டடிப்பட்டு விழுந்ததுக்கப்புறம் அங்கே என்ன நிகழ்ந்தது அப்படின்ற ஒரு ஞாபகம் இருக்கா? நீங்கள் அவர் கடைசியாக கொண்டீங்க இல்லையா, அது அந்த நிகழ்வு அது எப்படி இருந்தது? நீங்கள் நேருக்கு நேர மேற்கொள்கிறீங்க. இது நம்மளுடைய மக்கள் சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய சண்டை கிடையாது, இது வந்து உண்மையான ஒரு போர். அதை நீங்கள் கையாண்ட விதத்தில் உங்களுடைய அந்த திடம் நம்மளால் முடியும் அப்படின்னு
0: இருந்துச்சு இல்லையா அது எப்படி நீங்க அந்த இடத்துல உடனே நீங்க சார் மூணு பேருக்கிட்ட நாங்க அடிச்சிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு பேரும் ஒரு ஆளாதான் இருக்கிற மாதிரி தகவல் தெரியுது அந்த ட்ரோன் மேல ட்ரோன் கேமராலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எனக்கு அடிபட்டுருச்சு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டிஸ்டர்ப்ல வெளியே வந்துட்டோம்னா கொஞ்சம் பொசிஷன் மாறினாலோ ஆடு விட்டாலோ நம்ம மேல எத்தனை ரவுண்டு போட முடியும் தெரியாது ஏன்னா அவன் நம்மளை எய்ம் நினைக்காம லாஸ்ட் வர நின்று அவங்களை தப்பிக்க விட்டுறக்கூடாதுன்னு ஒன்று மைண்டில் தான் ஓடிக்கிறது. அது தெரியும், தாடையில் பட்டுருச்சு, பெரிய காயம், கையை தூக்க முடியலை, என்னமோ ஆக போகுது, உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது, மைனஸ் குளிர் வர இருந்தாலும் அந்த அந்த சக்தி எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரில. லாஸ்ட் வர அந்த மயக்கமும் வரல, அது என்னன்னு தெரில. டாக்டரே சொன்னாங்க, மயக்கம் ஆம்புலன்ஸில் வர்றப்ப டாக்டரும் டாக்டரும் பேசிக்கிறாங்க, இவ்வளோ பிளட்டு லாஸ் எவ்வளோ பிளட் லாஸ் ஆகிருக்கு, பிளட்டு பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு சார், இருந்தாலும் மயக்கம் போடலை. அந்த இது எனக்கு தெரில சார், அது ஆர்மி கொடுத்த ட்ரைனிங்காக கூட இருக்கலாம், நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு சந்தோஷமாக கூட இருந்துச்சு எனக்கு. அப்போ சரி, அதுதான் சார், அதுதான் எனக்கு அங்கே அந்த இடத்துல இருக்க சார்.
1: மற்ற

0: இளைஞர்களுக்கும் ஒரு உத்வேகம் வர ஆரம்பிக்குது. நம்மனாலும் இந்த நாட்டுக்கு வந்து சேவை செய்ய முடியும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து 19 வயது ஒட்டி நீங்கள் இராணுவத்தில் சேர்ந்துருக்கீங்க, இப்போது உங்களுக்கு வந்து 29 வயது தான் ஆகுது. இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு வீர தீர செயலுக்கான கீர்த்தி சக்கர விருது பெற்ற நீங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் என்ன?
1: இராணுவத்தில் சேர்றது ஃபஸ்ட்டு அவங்க ஆசைப்பட்ட வேலைக்கு இராணுவத்தில் ஈஸியாக சேர்ந்துடலாம். ஃபஸ்ட்டு இராணுவத்துக்கு ஆசைப்படுறது பெற்றவங்கள் வந்து அம்மா அப்பா இவங்க தான் ஆசைப்படும். அங்கே 18-19 வயசில் பிள்ளைய அனுப்ப போகிறோம், 17 வயசுக்கு அப்புறம் போகிறோம் போது அவங்க மென்டலி அவங்க மோத ப்ரிப்பேர் ஆகணும். அங்கே போய் என்ன வேணால் நடக்கலாம், அங்கே என்ன வேணால் நடக்கலாம், உயிர் போல அந்த இதுக்காகிட்டு தான் உயிர் போகிற ஒரே டிபார்ட்மெண்ட் இராணுவமாக தான் இருக்கும் இப்போ இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா. அப்படி இருக்கப்போ ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் ரெடி ஆகணும், நான் மகனை இராணுவத்துக்கு அனுப்புகிறேன், அங்கே என்ன நடந்தாலும் நான் சம்மதிச்சு தான் ஆகணும், அதை அவங்க ரெடி ஆகணும். இப்போ இராணுவத்துக்கு போகிற இளைஞர்களுக்கு தான் நான் சொன்னதான், ஸ்கூல்லேருந்தே ரெடியாகி வரணும், அந்த உடல் தகுதி ஸ்போர்ட்ஸில் இருக்கணும், என்ஜிசியில் இருக்கணும். 30 வயசில் போகலாம், 35 வயசில் போகலாம், அதெல்லாம் கிடையாது. 21 வயசுக்குள்ளே எடுக்க போகணும்னா அதுக்கு எப்படி ரெடி ஆகணுமோ, ஃபஸ்ட்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் ஒழுக்கமாக அந்த 17-17லேருந்து 21 வயசுக்குள்ளே அந்த 4 வருஷத்துக்குள்ளே போகிறதுக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக போயிடலாம் சார். அதுக்கு முதல் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, ஒரே நோக்கமாக இருக்கணும். நான் இராணுவத்துக்கு போனால் பிசிக்கல் காலையிலேருந்து ஓடுறதுலேருந்து அதுக்கான படிக்கிறதுலேருந்து அதே வேலையாக இருந்தோம்னா கண்டிப்பாக 1 வருஷம் 2 வருஷம் போயிடலாம், 21 வயசுக்குள்ளே போயிடலாம் சார்.
0: ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற ரொம்ப முக்கியமான விடயம், இன்றைய இளைஞர்கள் வந்து அந்த சுய கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக அவங்களும் கௌரவிக்கப்படுவாங்க, நாடும் அவங்கள கௌரவிக்கும் அப்படின்றது ஒன்று. இப்போ பெற்றோர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோர்களுடைய அந்த வளர்ப்பு அவங்களோட உத்வேகம் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறது, ஆனால் மனைவி அவங்களுக்குள்ள ஒரு மனசில் பயம் இருக்கும். நீங்கள் அங்கே இருக்கிறப்ப ஒவ்வொரு நைட்டும் கொஞ்சம் பதறிட்டு தான் தூங்குவாங்க இல்லையா, இந்த வாழ்க்கை இராணுவ வாழ்க்கையில் உங்களோட மனைவியுடைய பங்கு சொல்லுங்கள் சார்.
1: இன்னும் கல்யாணம் ஆகி 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு குழந்தை இந்த மாதிரிலாம் கன்ஃபார்ம் ஆச்சு. கன்சீவ் ஆகி 15 நாளில் எனக்கு அடிபட்டுருச்சு. அப்போ அவங்க பட்ட கஷ்டம் அதிகம், வெளியும் சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு தகவல் ஒரு நாளுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, அதனால் ரொம்ப என்ன நினச்சிக்கிட்டாங்க என்னன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம கோமாவில் இருந்திருக்கோம், மன ரீதியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. நீ அவங்களும் நம்மளை கூட இன்க்ளூட் ஆகி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க, பயணிக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையை ரெஃபரண்ட்டை பார்த்தா போய்கிட்டு இருக்கு. நீ அவங்கள தர சார் என்ன பண்ணுறது
0: இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு குடியரசுத் தலைவர் கையிலேருந்து விருது, தமிழக முதல்வர் கையிலேருந்து ரொக்கம் மற்றும் மரியாதை அப்படின்றப்ப, இப்போ அவங்களுக்கு வந்து தன்னுடைய கணவர் நாட்டுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறாரு அப்படின்னு இருக்குதுல்ல ஒரு விஷயம்
1: இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷப்பட்டு ஒரு ஊரெல்லாம் பேசி எல்லாம் நல்ல வாழ்த்தெல்லாம் தெரிவிக்கிறப்ப இருந்தாலும் அவங்ககிட்ட அந்த ஒரு இது இருக்குது, என்ன இப்படி ஆகிட்டா நம்ம வீட்டுக்கார எல்லாரும் அவங்களோட மைண்ட் செட் தான் சார் என்ன பண்ணுறது, ஆனால் சந்தோஷப்பட்டாங்க சார்.
0: இந்த நேரத்தில் நம்மளுடைய இந்திய இராணுவத்திற்கும் வீரதீர செயலுக்கான கீர்த்தி சக்கரா நீங்கள் விருது வாங்குற பார்க்குறப்ப இன்னும் பல இராணுவ வீரர்களுக்கும் மற்ற நபர்களுக்குமே வந்து இன்னும் நம்ம நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய அந்த உத்வேகம் வரணும் அப்படின்றது ஒரு திடமான ஒரு நம்பிக்கையும் கூட. அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது போன்ற பல இளைஞர்கள் பல வீரர்கள் இந்த நாட்டை காப்பதற்காக தயார் நிலையில் இருக்கின்றனர். இந்தியாவை அரணாக காத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இராணுவத்திற்கும் நம்முடைய வீரர்களுக்கும் தலைவணங்கி இந்நேர்முகத்தை முடித்துக் கொள்கின்றோம். நன்றி.
1: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். உரையாடினார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
3: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரி

0: உள்ள அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் பிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:45.
1: ஆகாஷவாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. யோகா என்பது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஒரு பழமையான பயிற்சி முறையாகும். தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தி அமைதியாக வைத்திருக்கும் ஒரு பயிற்சியாகும். யோகா மற்றும் தியானம் நம் உடலையும் மனதையும் மேம்படுத்த எவ்வாறு உதவுகிறது என்பதை குறித்து விளக்கம் தருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மருத்துவர் தேவராஜ் அவர்கள். யோகா அப்படின்றதும் தியானம் அப்படின்றதும் ரெண்டு வந்து வித்தியாசமானதா இல்ல ரெண்டும் ஒன்றுதானா?
2: யோகான்றதும் தியானம்ன்றதும் ரெண்டு ஒரே விஷயத்துல இருந்து வர்றதுதான். அதாவது யோகா அப்படின்றது நம்மளோட வாழ்வியல் முறை. பொதுவா வந்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகா இருக்குது. தியான யோகா, கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகம். அது மாதிரி யோகா அப்படின்றதே மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம். உடலும் மனசும் ஒருங்கிணைந்து நமக்கு ஒரு சுகத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடியது யோகா. இதுல அஷ்டாங்க யோகம் அப்படின்னு இருக்கு. இந்த அஷ்டாங்க யோகத்துல பாத்தீங்கன்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி, இந்த 8 நிலைகளை கொண்டதுதான் யோகா அப்படின்னு சொல்றோம். அப்ப தியானம்ன்றதும் யோகாசனம்ன்றதும் அதுக்குள்ளே ஒரு பகுதியா வந்துருக்கு. வாழ்வியல் முறையை குறிக்கக்கூடிய 8 நிலைகள் இது. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் மனிதனுடைய வாழ்வியலை வழிவகுக்கக்கூடிய 8 நிலைகள்.
1: சரிங்க டாக்டர், இப்ப யோகால வந்து நிறைய முறைகள் இருக்கு, வகைகள் இருக்கு, அதே மாதிரி தியானத்திலயும் இருக்கு. இப்ப எளிய தியான முறை இல்லாட்டி யோக முறை, தினசரி வீட்டில இருந்தே நம்ம வந்து செய்யக்கூடிய யோகா முறைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: பொதுவா நான் இப்ப சொன்ன 8 நிலைகள் வந்து பாத்தீங்கன்னா யமம், நியமம்ன்றது ஒழுக்க நிலைகளை குறிக்கக்கூடியது. என்ன நல்ல விஷயங்கள் செய்யணும், இதெல்லாம் நன்மைகள், எதை செய்யக்கூடாது அப்படின்ற நன்மைகளை சொல்லக்கூடியது இந்த யமம், நியமம். முதல்ல மனிதனுக்கு அந்த ஒழுக்கம் வரணும். அந்த ஒழுக்கத்துக்கு அடுத்து நம்ம ஒரு பக்குவமான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசன பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆசனங்கள்ன்றது ஒரு ஆசான் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியத புரிதலோட செய்யக்கூடியதா இருக்கணும். யோகான்றது உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்கக்கூடியது ஒரு எளிய முறை பயிற்சி. உடற்பயிற்சின்றது நிறைய பேர் செய்யறாங்க, ஆனா உடற்பயிற்சிகள்லயே சிறந்த பயிற்சி எதுன்னா யோகா பயிற்சி. ஒரு கவனத்தோட செய்யக்கூடியது. மற்ற பயிற்சிகள் செய்யும்போது உடல்ல சக்திகள் விரயமாகும். யோகா பயிற்சி செய்யும்போது அமைதியா, பொறுமையா, நிதானமா செய்யறதுனால நமக்கு சக்திகள் சேகரிக்கப்படும். இது வந்து பேட்டரிய சார்ஜ் பண்ற மாதிரி. ரொம்ப எளிமையான பயிற்சி அப்படின்றது யோகா பயிற்சி தான். உடலுக்கும் மனதிற்கும் உள்ளுறுப்புகளுக்கும் ஒரு அமைதியையும் சமநிலையும் அளிக்கக்கூடிய பயிற்சி இது.
1: யோகா அப்படின்றது எப்பெல்லாம் பண்ணலாம், அதுக்கான சரியான நேரம் எது, எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
2: ஒரு காலை நேரத்துல அமைதியான சூழல்ல பிரம்ம முகூர்த்தத்துல செய்யும் பொழுது நமக்கு முழுமையான சக்தி கிடைக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மேட் விரிச்சு ரிலாக்ஸா செய்யணும். ஒரு தூய்மையான இடத்துல, காற்றோட்டமான வெட்ட வெளியில, வெளிச்சமான இடத்துல செஞ்சா ரொம்ப நல்லது. வெறும் வயிற்றுல செய்யணும், சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. நம்ம அதிகாலை நேரம்ன்றப்ப நம்ம எதுவும் சாப்பிட மாட்டோம், இருந்தாலும் நம்ம வெறும் வயிற்றுல செய்யறது நல்லது. தண்ணி மட்டும் வேணா குடிச்சுக்கலாம்.
1: சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாரெல்லாம் இந்த யோகா செய்யலாம்?
2: அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது எல்லா வயதினருமே யோகா செய்யலாம். நம்ம சொல்றத புரிஞ்சுக்க கூடிய பக்குவம் வந்துட்டாலே யோகா செய்யலாம். இப்ப நம்ம பெரியவங்க செய்யும் போது வீட்டுல இருக்க சின்ன குழந்தைங்க வந்து அவங்களும் நம்மள செய்யறத அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. அப்ப விளையாட்டுத்தனமா செய்வாங்க, அந்த ஆர்வம் அப்பவே ஆரம்பிக்கும். அது அவங்களுடைய ஆள் மனதுல பதியும். பதியும் பொழுது அவங்களுக்கு ஒரு 10 வயது வரும்போது அதை முழுமையான பக்குவத்தோட செய்ய ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம இறுதி நிலை வரைக்குமே நம்ம யோகா பயிற்சிகள் செய்யலாம். ரொம்ப வயதான நிலை வரும் பொழுது அதற்கான எளிமையான பயிற்சிகள் செய்ய ஆரம்பிக்கணும். மூச்சு பயிற்சிகள், எளிமையான தியான பயிற்சிகள், அந்த மாதிரி செய்யலாம்.
1: இப்ப வந்து கவன சிதறல் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு, குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும்.

0: அந்த செயல்பாட்டுல கவனச்சிதறல் இருக்கு. இந்த யோகாவும் தியானமும் எந்த அளவுக்கு இந்த கவனத்திறனை அதிகரிக்குது?
1: அதாவது நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு மன அழுத்தம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இந்த கவனச்சிதறல் அப்படின்றது ஸ்ட்ரெஸ்னால வர்றதுதான். நமக்கு இருக்கக்கூடிய அதிகமான வேலைப்பளு, நமக்கு ஒரு முறையான வாழ்க்கை முறை வச்சுக்கிறதுல, ரிலாக்ஸான வாழ்க்கை முறை வச்சுக்கிறதுல நிறைய கமிட்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதனாலதான் நமக்கு இந்த கவனச்சிதறல்கள் வந்து அதிகம் வருது. குழந்தைகள் படிக்கும் பருவத்திலேயே பாத்தீங்கன்னா படிக்கிறத தாண்டி நிறைய விஷயங்கள் யோசிக்கிறதுனாலதான் அந்த கவனச்சிதறல் வருது. அப்போ ஒரு வேலையை செய்யும் பொழுது அதுல முழு கவனம் செலுத்தணும். அததான் வந்து இந்த எட்டு நிலைகள்ல வந்து தாரணம் அப்படின்னு சொல்றோம், ஒருநிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். பிரத்யாகாரம் தாரணம், பிரத்யாகாரம்னா தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து தாரண நிலைக்கு போறோம், மனசை ஒருநிலைப்படுத்துறோம். அப்படிங்கும் பொழுது இந்த யோகா வந்து முழுமையாக கவனத்தை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கு. அந்த பயிற்சி ஒரு மணி நேரம் அதையே முழுமையான கவனத்தோட செய்யும் பொழுது அதே பக்குவ நிலைக்கு இந்த உடலும் மனதும் பக்குவப்படுது. அப்ப உங்களுக்கு அந்த பொறுமையும் கிடைக்கும், கவனமும் வந்து ஒருநிலைப்படும்.
0: யோகா மற்றும் தியானம் இது வந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல மன நலனையும் மேம்படுத்தும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப சிறப்பா, ரொம்ப எளிமையா, அழகா நேயர்களுக்கு புரியும் மனதுல சொல்லிருக்கீங்க. மிக மகிழ்ச்சியா உங்களை சந்திச்சதுல நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
1: அனைத்து வயதினருமே வந்து எளிமையான யோகா பயிற்சிகள், அந்தந்த வயதுக்கு தகுந்த யோகா பயிற்சிகள் தினசரி ஒரு அரை மணி நேரமாவது செஞ்சா நம்ம உடல்ல எந்த நோயும் இல்லாம, எந்த மருத்துவர்களையும் நாடாம நம்ம இறுதி காலம் வரைக்கும் மகிழ்ச்சியா, ஆரோக்கியமா, ஒரு பீஸ்ஃபுல்லா, அமைதியான சூழல்ல இருக்கலாம்ன்றதை பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
0: வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. மாதவிடாய் நிற்றல் அல்லது நிறைவு, மெனோபாஸ் அப்படின்றது ஒரு பெண்ணின் மாதவிடாய் நிரந்தரமாக நின்று இனப்பெருக்க காலம் முடிவடையும் இயற்கையான ஒரு நிகழ்வாகும். இந்நிலையில் பெண்கள் தங்கள் ஆரோக்கியத்தை எவ்வாறு யோகா முறையில் பராமரித்துக் கொள்ளலாம் என்பது பற்றி விளக்கம் தருகிறார் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அம்சலட்சுமி அவர்கள். மாதவிடாய் அப்படின்றது பெண்களுக்கு இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு, மாதவிடாய் நிறைவும் அதே மாதிரிதான். இது எந்த வயதுல இருந்து ஏற்படக்கூடியது மேம்?
2: பொதுவா 45-55 வயதுக்குள்ள, இந்த 10 வருடத்துக்குள்ள நம்ம அந்த மாதப்போக்கு நிற்கக்கூடிய பருவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே 40 வயதுலயே பெரிய மெனோபாசல் ஸ்டேஜ் வந்து நமக்கு வந்துடும். அப்போ 40 வயசுலயே மாதப்போக்கு நிறுத்தத்துக்கான உடல்ல பருவ மாற்றங்கள் வந்து நிகழ ஆரம்பிக்கும்.
0: என்னென்ன அறிகுறிகள்லாம் நமக்கு தெரியும் அந்த மாதவிடாய் நிறைவு வரப்போகுது அப்படின்றத எப்படி நம்ம உணரலாம்?
2: அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னாக்க, கருமுட்டை உற்பத்தி ஆகிறது, அது வெளியேறது குறைய ஆரம்பிக்கும். அதனால அவங்களுக்கு வந்து மாதப்போக்கு வந்து சீரற்ற முறையில நடக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அதிகமான அந்த எரிச்சல், கோபம், உடல் வெப்பம் அடைகிறது, அதிகமான வியர்வை, இரவுல தூக்கம் வந்து கெடுறது, இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் உடல்ல ஏற்படும். உணர்ச்சிகள்லயும் பாத்தீங்க அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு வந்து அதிகமான எரிச்சல், சீக்கிரத்துல அவங்க வந்து கோபம் அடைகிறது, இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து நிகழும்.
0: சரிங்க மேம், இப்போ நிறைய மாற்றங்கள் வருது, உடல் சோர்வு, தூக்கமின்மை, எரிச்சல், கோபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாதவிடாய் நிறைவு வருது அப்படின்னா அந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் இருக்கும். இத வந்து எப்படி யோகா மற்றும் தியான முறையில சரி செஞ்சுக்க முடியுமா?
2: நிச்சயமா, நம்ம வந்து யோகா தியானம் கூடவே நம்மளுடைய உணவு முறைகள்லயும் நம்ம மாற்றங்கள் கண்டிப்பா செய்து கொள்ளணும். யோகா அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து குறைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய அளவுல உதவி செய்யுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான கோபம் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு இந்த யோகால என்ன மாதிரியான பயிற்சிகள் செய்யலாம்னா, யோகாசனங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. இவங்க வந்து இந்த மெனோபாசல் சிண்ட்ரோம்ல இருக்கிறவங்க பொறுமையா செய்யக்கூடிய யோகா பயிற்சிகள், அதாவது சுவாச உடற்பயிற்சி, பிராணாயாமம், இந்த மாதிரி எளிமையான பயிற்சிகள். அதுக்கப்புறம் மாதப்போக்கு சமயத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜாயிண்ட் மொபிலிட்டி வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா விட்டமின் டி வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து

கால்சியம் அதிகமா இருக்கிற உணவும் விட்டமின் டிக்காக வந்து நம்ம சூரிய ஒளியில வந்து எக்ஸ்போஸ் ஆகுறது இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டு கூடவே வந்து சின்ன சின்ன அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லுவோம். கழுத்து ஜாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய கணுக்கால் மூட்டு வரைக்கும் ஒரு ஒரு மூட்டுக்களுக்கும் சின்ன சின்ன பயிற்சிகள், அதை வேகமா செய்யாம மெதுவா அந்த பயிற்சிகளை மேற்கொண்டோம் அப்படின்னா இந்த மெனோபாசல் ஸ்டேஜ வந்து

0: மெனோபாசல் ஸ்டேஜ வந்து சுலபமா அவங்க வந்து கடக்க முடியும். கூடவே அவங்களுக்கு வந்து தியானம், தினமும் ஒரு காலையில ஒரு 10 நிமிடம் வந்து ஒரு தியானம், அதே மாதிரி மாலையில அல்லது 20ங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி முதல்ல சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களையும் கூட நம்ம அந்த மாதிரி கவனிச்சுட்டே வரோம் அப்படின்னா மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கும். அந்த ஹார்மோன்கள்னால ஏற்படக்கூடிய அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இது உதவி செய்யும்.
1: இப்போ அந்த மாதவிடாய் நிறைவு அப்படின்னும் போது பெண்கள் தங்களோட ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறதுக்காக என்னென்னலாம் உணவு முறைகள் எடுத்துக்கலாம், எப்படிலாம் அவங்கள பராமரிச்சுக்கலாம், அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: இப்ப பாத்தீங்கன்னா உணவு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும் அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் இ கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அப்போ எண்ணெய் வித்துக்கள் மாதிரி நிலக்கடலை, இந்த பிளாக்ஸ் சீட்ஸ், அப்புறம் முந்திரி, பாதாம், இந்த மாதிரியான நட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த விட்டமின் இ வந்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சை காய்கறிகள், அதுக்கப்புறம் கீரைகள் சமைச்சு சாப்பிடுறது, முளைக்கட்டிய பயறு வகைகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல உதவி செய்யும். பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ், எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் சீசனல் ஃப்ரூட்ஸும் அவங்க வந்து எடுத்துக்கலாம். முடிந்த வரைக்கும் இரவு உணவு வந்து நேரமா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு தூக்கம் வந்து முழுமையா இருந்துச்சுன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு உதவி செய்யும். லைஃப் ஸ்டைல்ல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா பண்ணிக்கணும். இரவு உணவு அருந்திட்டு நேரமா படுக்கிறதும் காலையில நேரமா எழுந்திருக்கிறதும் சுவாச பயிற்சிகள் செய்யறதும் அவங்களுக்கு நல்ல முறையில உதவி செய்யும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரிகர்ஸ், அதாவது நம்மளுடைய ஹார்மோன்களை வந்து பாதிக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்த்திருக்கிறது, அந்த காஃபி டீ இது வந்து அதிக அளவுல பெரும்பாலும் நம்மளுடைய பெண்கள் எடுத்துக்கிறாங்க, நம்ம நாட்டுல அதிகமா இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். அதை வந்து அவங்க குறைச்சிட்டு அவங்க வந்து சூப்பு வகைகள், இயற்கையான பழச்சாறுகள், அந்த மாதிரி கருவேப்பிலைச்சாறு, அந்த மாதிரி வெஜிடபிள் ஜூசஸ் அப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இதை வந்து ஈஸியாவே மேனேஜ் பண்ணிக்கலாம்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க மேம். அதாவது இந்த மாதவிடாய் நிறைவு, மெனோபாஸ் அப்படின்ற இந்த ஒரு நிகழ்வு வந்து இயற்கையான ஒன்று, ஆனா யோகா மற்றும் தியானம் இது போன்ற எளிய பொறுமையான உடற்பயிற்சி தியானங்கள் பயிற்சி மூலமா நம்ம ஆரோக்கியமான வாழ்வு வாழ முடியும் அப்படின்றத ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு எங்களோட நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். நன்றிங்க மேம்.
0: நன்றிங்க.
2: உடலுக்கு யோகா, மனதுக்கு தியானம், இரண்டும் இணைந்தால் வாழ்க்கை நிம்மதியாகும்.
1: இதுவரை வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். 12வது உலக யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு அகில இந்திய வானொலி நிலையம், கொடைக்கானல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ்
1: பணிகளை விரைந்து செயல்படுத்துமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது மதிப்பெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒருநாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் மாதம் வரை வினாடிக்கு 125 கனஅடிக்கு மிகாமல் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டு பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் அந்நாட்டில் அவசர நிலையை அதிபர் டெல்சி ரோட்ரிகூஸ் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷிர்சாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கே ஸ்ரீகாந்த், ரவுனக் சௌஹான், ரக்ஷிதா ஸ்ரீ, தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போஸ்னியா ஹர்சோகோவினா அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கத்தாரையும், சுவிட்சர்லாந்து அணி 2-1 என்ற கோல் கணக்கில் கனடாவையும் வென்றன. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்றும் அள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:02. இப்பொழுது கேட்கலாம்.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
5: சைபால்.
8: ஒரு இளைஞன் சாலை ஓரமா அழுதுகிட்டு உட்காந்துருந்தான். பிச்சை எடுத்து சாப்பிட்ற ஒருத்தன் அந்த பக்கமாக வந்தான். இவனை பார்த்தான். ஏன் அழுதுகிட்டு உட்காந்துருக்குற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான். அதுக்கு இவன் சொன்னான், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் இந்த உலகத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. உன்கிட்ட மறைஞ்சிருக்கிற புதையல் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது, அது உனக்கு புரியல, அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. என்னது புதையல் இருக்குதா உன் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டான். ஆமாம் எனக்கு தெரியுது, அந்த புதையலை நீ விற்கிறதுக்கு தயாராக இருக்கிறியா அப்படின்னு கேட்டான். இவன் இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு, என்னது இப்படி கேட்குறானே அப்படின்னு. என்கிட்ட ஒரு காசு கூட இல்லையே, அப்படி இருக்கிறப்போ புதையல் எங்கேருந்து வந்தது அப்படின்னா. இந்த நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் சிரித்தான். இப்படி தான் இந்த உலகத்தில் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி. ஆனால் அவங்கக்கிட்ட தான் புதையல் இருக்குது, நீ வேணும்னா என் கூட வா, நம்ம நாட்டு அரசர்கிட்ட போவோம், உங்ககிட்ட இருக்கிற புதையலை அவர் நல்ல விலைக்கு எடுத்துக்குவார் அப்படின்னா. அது எப்படி உனக்கு தெரியும்னா, இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பல பேரை நான் வந்து ராஜாக்கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கிறேன், அதனால தான் உன்னை பார்த்தேன், உன்னையும் கூப்பிடுறேன், நீ சரின்னு சொன்னால் உன்னை அழைச்சிட்டு போகிறேன், உங்ககிட்ட இருக்கிற புதையில அவர் நல்ல விலை கொடுத்து எடுத்துக்குவார் அப்படின்னு சொன்னான். இவன் இப்படி சொல்கிறதும் அந்த இளைஞனுக்கு ஒன்றுமே புரியல, இது என்னது இந்த ஆள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அதுவும் இல்லாமல் இவனே பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், இவன் போய் நம்மளை ராஜாக்கிட்ட அழைச்சிட்டு போகிறதா போகிறேங்கிறானே என்ன அப்படின்னு சொல்லி அவன் யோசனை பண்ணான். என்ன யோசிக்கிற, உனக்கு பணம் வேணும்னா என்னோட வா,

நீ செல்வதற்கு பாதையை தேடாதே, பாதையை நீயே உருவாக்கு என்ற சிந்தனையோடு புத்தம் புது காலை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நேர்களே. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: அப்படின்னா இளைஞன் ஒரு முடிவுக்கு வந்தான். சரி, இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறத விட அங்கேயாவது போய் பார்ப்போமே, இங்கே அழுதுட்டு உட்காந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம், ஏதோ கூப்பிட்றான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவன் கூட புறப்பட்டான். பிச்சைக்காரன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான், இந்த இளைஞன் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கான். ரெண்டு பேரும் அரண்மனையை நோக்கி போகிறாங்க. பாதி வழி போயிருப்பாங்க. வழியில் அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இதை பாரு, முன்னாடியே சில விஷயங்களை நாம் பேசிக்க வேண்டியிருக்கு, சரியாக தெளிவாக முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ராஜா கிட்ட போகணும். ஏன்னா அங்கே போய் அது முடியாது இது முடியாதுன்னு நாம் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ராஜாவுக்கு விலையை பற்றி கவலையே இல்லை, எவ்வளவு சொன்னாலும் நமக்கு பணம் கிடச்சிரும். ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை விற்கிறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அதனால் வந்து புதையில விற்கிறதா இல்லையாங்கிறத இங்கேயே தெளிவாக முடிவு செஞ்சுக்கணும், இல்லைன்னா ராஜா கிட்ட போய் அங்கே போய் குழப்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இளைஞனுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன சொல்கிற நீ, என்கிட்டயா புதையலா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பி போனான். இப்போ அந்த பிச்சைக்காரன் சொன்னான், இந்த பாரு, இப்போ உதாரணத்துக்கு உன்னுடைய கண்களை எடுத்துக்கோ, அதுக்கு நீ என்ன விலை கேட்டுற போகிற, நான் வந்து அதுக்கு ராஜா கிட்டே இருந்து ஒரு 50,000 ரூபா வாங்கி தர முடியும். உன்னுடைய இருதயத்தை கொடுக்குறியா 20 லட்சம் ரூபா வாங்கித்தரேன், மூளையை கொடுக்குறியா 30 லட்சம் வாங்கித்தரேன், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி இந்த பிச்சைக்காரன் பேசிக்கிட்டே போகிறான். இளைஞனுக்கு கோபம் வந்துட்டுது, என்ன உளர்ற, உனக்கு என்ன பைத்தியமா, கண்ணையும் மூளையையும் இருதயத்தையுமா விற்பாங்க, என்ன விலை கொடுத்தாலும் அதையெல்லாம் நான் விற்கிறதுக்கு தயாராக இல்லை, நான் விற்க மாட்டேன், அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது, இப்படி நான் மட்டும் இல்லை யாருமே இதை விற்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன். இவன் இப்படி சொன்னதும் அந்த பிச்சைக்காரன் வாய் விட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். இப்போ பைத்தியமானது நானா நீயா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் பெறுமானம் உள்ள பொருள்களை உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு விற்க முடியாதுன்னு சொல்கிற நீ தான் ஏழை, என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு மரத்தடியில் உட்காந்து அழுதுகிட்ருக்கிறியே அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல பேர் தன்கிட்ட புதஞ்சிருக்கிற ஆற்றலை புரிஞ்சிக்க முடியாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல, அதனால தான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை விளங்க வைக்கிறதுக்கு பெரியவங்க சொல்கிற கதை இது. நம்மக்கிட்ட இருக்கிற புதையில நாம் தான் தோண்டி எடுக்கணும். உண்மையான புதையலுங்கிறது உள்ளே இருக்குது, ஆனால் அதை வெளியில் தேடுற ஆசாமிகள் தான் அதிகம். சராசரி மனித இயல்பு அப்படி, நம்மக்கிட்ட விலை மதிக்க முடியாத பகுத்தறிவு இருக்குது, அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு முயற்சி பண்ணணும். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினச்சி ஓரமாக உட்காந்துடக்கூடாது. முயற்சி செஞ்சால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வெளியில் ஒரு டாக்ஸி நின்றுக்கிட்டு இருந்தது. அந்த பக்கமாக வந்த ஒருத்தர் டாக்ஸி டிரைவரை பார்த்து சொன்னார், ஐயா, உங்கள் வண்டியில் பின் சீட்டில் ஒரு மணி பர்ஸு கிடக்கு, யாரோ மறந்து விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னாரு. இல்லை இல்லை, அது காலி பர்ஸு தான், நான் தான் அதை அங்கே போட்டு வச்சுருக்கிறேன்னார் டிரைவர். ஏன்னு கேட்டார் அவர். இதுக்கு டிரைவர் சொன்னார், அதை பார்க்குற யாராவது அதை எடுத்துக்கலாம்ங்கிற ஆசையிலையாவது சவாரிக்கு வருவாங்க, அதுக்காக தான் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நிரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:09. வானலை வழியாக வலமுறை இருப்பது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்கவிருக்கும் நேயர்களுக்கும், நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக
4: வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஸ்கார்.
3: தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றொரு எண் 290-7222 இணைப்பு எண் 04652 அலைபேசி எண் 8903-25

0: 8 0 3 9. இன்றைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார் என்று கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம்.
0: எங்கிருந்து யார் பேசுறீங்க ஐயா?
1: முள்ளங்கனாலிருந்து ஜான் டைட்டர் சார்.
0: சரிங்க, நிகழ்ச்சியினுடைய முதல் நேயரா வந்திருக்கீங்க. இந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
1: படத்தின் பெயர் மெல்ல திறந்தது கதவு. பாடல் தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் அந்த பாடல்.
0: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்டலாம். நன்றி ஐயா.
1: நன்றி சார். நன்றி சார்.
2: தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12:00 குண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேரம் 9:16. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இணைப்பில் வரும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
7: வணக்கம் சார்.
6: எங்கிருந்து யார் பேசுறீங்க ஐயா?
7: மணிகண்டன், மண்டகாடு.
6: சரி, எந்த திரைப்படத்தில் இருந்து என்ன பாடல்கள்
7: சார்? கூலி வாசலில் படத்திலிருந்து. ஒரு கிளியின் தனிமையிலே சிறுத்தை.
6: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்போ கேட்டலாம். நன்றி ஐயா.
7: நன்றி சார்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரம் நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 9:23. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல். விருப்ப பாடலோடு இணைப்பில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்,

0: நீங்கள் கேட்ட பாடல் செம்பருத்தி திரைப்படத்திற்காக.
1: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: நேரம் 9:30 நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் உறுப்ப பாடல்கள் இணைப்பில் வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
4: எங்கிருந்து யார் பேசுறீங்க ஐயா?
5: நான் கன்னியாகுமரியில இருந்து முத்து பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா?
4: நல்லமா இருக்கிறோம். இந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் ஐயா?
5: ராஜகுமாரன் படத்துல இருந்து. என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லை அம்மா, சொல்லி வரும் பேரழகை. அந்த பாடல்.
4: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்ப கேட்கலாம். நன்றி ஐயா,
5: ரொம்ப நன்றி ஐயா.
6: என்னன்னு சொல்ல
7: யோசிக்கிறியா?
6: எப்படி சொல்ல?

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: Urgently, Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Urgently, Super Speciality Hospital.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12 குண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேரம் 9:44. வசந்த் அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
5: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
6: நான் மல்லிகா மோகன் பேசுறேன் சார்.
5: சரிங்கம்மா, எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
6: மூன்றாம் திரைப்படத்துல இருந்து பூங்காற்று புதிதானது.
5: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்ப கேட்டலாம். நன்றிம்மா.
6: நன்றி.

0: ஒவ்வொரு மூச்சும் ஒரு சக்தி, ஒவ்வொரு அசைவும் ஒரு புத்துணர்ச்சி, ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய தொடக்கம். அழுத்தங்கள் அதிகமான இன்றைய காலத்தில் அமைதியாக வாழ கற்றுத்தரும் இனிய வழிகாட்டி, வயது பாராது எல்லோரையும் ஆரோக்கிய பாதைக்கு அழைக்கும் நல்ல நண்பர், சுறுசுறுப்பான காலை, தெளிவான சிந்தனை, ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், இவை அனைத்திற்கும் அழகான திறவுகோல் யோகா. இந்த யோகா தினத்தில் நம்முள்ளே இருக்கும் நேர்மறை சக்தியை விழிப்போம், மன அமைதியையும் உடல் நலத்தையும் இணைத்து கொண்டாடுவோம். யோகா செய்வோம், நலமுடன் வாழ்வோம், அமைதியுடன் நாளை நோக்கி பயணிப்போம்.
1: நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பொறுமை உங்களுக்கு தந்த பரிசு என்ன, இது குறித்து தோழியர்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் 2907722, அலைபேசி எண் 8903252.

0: 7039. வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: எங்கிருந்து யார் பேசுறீங்கய்யா?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில இருந்து குமார் பேசுறேன்.
0: நலமா இருக்கிறோம், நீங்களும் நலமாக இருப்பீங்க நம்புறோம். இந்த திரைப்படத்துல என்ன பாடல் வேணும்யா?
1: மௌனராகம் படம். மௌனராகம் படம். அதுல இருந்து மண்டம் வந்த பெண்களுக்கு மஞ்சள் வேற நஞ்சம் இல்லையா, அந்த பாடல் அனைத்து நேரத்தாக.
0: சரி, பாடல கேட்கலாமையா? நன்றி
1: நன்றி நன்றி.

0: இன்றைய வசந்த அழைப்பு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேயர். வணக்கம்,
1: வணக்கம் சார்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்க ஐயா?
1: வேப்பங்குளம்.
0: சரிங்க ஐயா, எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? நீங்க பேசுறது தெளிவா கேட்கல. படையப்பா திரைப்படத்துல இருந்து என் இணைப்புல தானே இருக்கீங்க, பேசலாம்.
1: சரிங்க.
0: என்ன பாடல்?
1: பாடல் பேரு
0: சரி.

இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் குமரி பண்பலின் ஒட்டு ஒன்றின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேயர்களே. இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனமான சிப்காட் சார்பாக மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அமைச்சர் செல்வி கீர்த்தனா அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பிளஸ் டூ பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரி விண்ணப்பித்த மதிப்பெண் மாற்றமுள்ள தேர்வர்களது பதிவெண்களின் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறுமதிப்பீடு ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்க இன்று மேலும் ஒரு நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயார் கிராமத்தின் ஒரு வீட்டிற்குள் நேற்றிரவு புகுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். வெனிசுலாவில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டு பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் அந்நாட்டில் அவசர நிலையை அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷாம்பவி ஷீர்ஷாகர் அபினவ் ஷா இணை தங்கப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கே ஸ்ரீகாந்த், ரவுணக் சௌஹான், ரஷிதா ஸ்ரீ, தேவிகா ஷிகாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 3-0 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசையும், தென்னாப்பிரிக்கா 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவையும் வென்றன. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வானொலிகளின் வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 10:02. குண்டக்க மண்டக்க நேரலை.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட நாளான இன்று அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. நாட்டில் அவசர நிலை அமலில் இருந்தபோது ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்த அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தக பேச்சுகளில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று லண்டன் செல்கிறார். கடந்த ஆண்டு 1.5 கோடி பேருக்கு பாஸ்போர்ட் வழங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு கலைக்கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நலிவடைந்து வரும் நெசவுத் தொழிலை மேம்படுத்துவதற்கு மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்

0: குண்டக்க மண்டக்க நேரில் நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாச்சு. இதில் வந்து மூணு சுற்றுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய நேரலுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆகா சுற்று, அசத்தல் சுற்று, கலக்கல் சுற்று அப்படின்னு மூன்று சுற்றுகள். ஆகா சுற்றுல என்ன அப்படிங்கிறது நீங்களே சொல்லிடலாமே.
1: சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நேர்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற வேண்டிய தொலைபேசி எண்களை சொல்லிடலாமா? 2602400 மற்றும் ஒரு 2900772 இதற்கான இணைப்பு 0464652. மேலும் ஒரு அலைபேசி எண்ணும் இருக்கு 890-325-70-39.
0: ஆகாசத்துல வந்து ஒரு நாப்புரட்சி வாக்கியம் வந்து தரப்படும். இந்த வாக்கியத்தை வந்து ஐந்து முறை கட கட கட அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது சுற்று வந்து அசத்தல் சுற்று. திரைப்படத்திலேருந்து ஒரு டைலாக் தரப்படும், இந்த டைலாக் வந்து சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே கோவப்பட்டுட்டே சொல்லணும். மூன்றாவது சுற்று ஒரு தலைப்பு தரப்படும், தலைப்பாகவே மாறி பேசணும். இதுதான் நேயர்களுக்கான மூன்று சுற்றுக்கள்.
1: சரி, முதல் சுற்றுக்குள்ள போயிடலாமா?
0: போயிடலாம்.
1: ஆஹா சுற்று. ஆஹா சுற்றுல நேயர்களுக்காக நாப்பிரள் வாக்கியம் என்ன அப்படிங்கறத சொல்லிடலாம். ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினாள். ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினாள். நேயர்களுக்காக அந்த நாப்பிரள் வாக்கியம் சொல்லியாச்சு. இருந்தாலும் ஒரு முறை நேயர்கள் நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா சொல்லிருந்தோம் இல்லையா, சொல்லிடலாம் ஒரு முறை கூட. ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினாள். ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கி

0: இதுதான் நேர்களே இன்றைக்கான நாப்பிரள் வாக்கியம். நேர்களே தயாரா இருந்தீங்க அப்படின்னா உடனே வாங்க, இது குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி.
1: நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் முறை 290722, அலைபேசி எண் 8903-25703-9. இணைப்பு நேர்கள் வந்துட்டாங்க,
0: பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல் நேயர் யார், எங்க இருந்து?
2: நான் புத்தூர்ல இருந்து இந்திரா பேசுறேன்.
0: இந்திராமா, கேட்டீங்களா நாப்பிரள் வாக்கியம்?
2: ஆமா கேட்டேன்.
0: கலக்கிரலாமா?
2: கலக்கிரலாம்.
0: சரி, 5 தடவை வேகமா, சரியா?
2: சரி,
0: சொல்லுங்கம்மா.
2: ஒரு குடம் எடுத்து அரை குடம் நிரப்பி குறை குடம் நிரப்பி நிறை குடம் மாற்றினால், ஒரு குடம் எடுத்து அரை குடம் நிரப்பி குறை குடம் நிரப்பி நிறை குடம் மாற்றினால், ஒரு குடம் எடுத்து அரை குடம் நிரப்பி குறை குடம் நிரப்பி அரை குடம் மாற்றினால், ஒரு குடம் எடுத்து அரை குடம் நிரப்பி குறை குடம் நிரப்பி அரை மடங்கு ஆக்கினால், ஒரு குடம் எடுத்து அரை குடம் நிரப்பி குறை குடம் நிரப்பி நிறை மடங்கு ஆக்கினால்.
1: சொல்லிட்டீங்களா?
2: ஆமா.
0: இந்திரமா, ஒரு சின்ன திருத்தம் இருக்கு சரிங்களா? ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்த, சரியா?
2: இறைத்தா?
0: இறைத்து.
2: நான் நிறைத்துன்னு
0: நிறைத்துன்னு எடுத்துக்கிட்டீங்க.
1: சிரிப்போட வந்திருக்கீங்க.
2: சரி, மூச்ச கொஞ்சம் இழுத்து விடுவோம்.
0: சொல்லிடலாமா?
2: 5 தடவை
0: வேகமா.
2: ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து நிறை குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினாள். ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் குறை நிரப்பி நிறை குடம் ஆக்கினாள். ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை நிறை குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினாள். ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினாள். ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம்
0: ஆக்கினாள்.
2: அப்படியே நிரப்பிட்டோம்.
0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
3: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
1: இணைப்புல வந்து நேரில் கடகடான்னு வராங்க, கடகடான்னு சொல்லணும்ல. கண்டி இணைப்புல வந்துட்டே இருக்காங்க நம்முடைய நேர்கள். இணைப்பு ஒரு மடுத்த நேயர், வணக்கம்.
7: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் வட்படியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம் ஐயா. நீங்க நலமா இருக்கீங்களா?
7: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: அந்த உற்சாகத்தோடு சொல்லுங்க.
7: கட்டாயம்.
1: ஆஹா சுற்று.
7: ஆஹா, ஆஹான்னு சொல்லுங்க.
0: நாங்க ஆஹான்னு சொல்லணும், நீங்க சொல்லி முடிச்சதோ, சரியா?
7: சரி,
0: சொல்லுங்க.
7: ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து சிறு குடம் நிரப்பி மாற்றினால், ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து சிறு குடம் நிரப்பி மாற்றினால், ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து சிறு குடம் நிரப்பி மாற்றினால், ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி மாற்றினால், ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி சிறு குடம் மாற்றினால்.
0: நிச்சயமா எனக்கு ஆஹான் சொல்லாம இருக்க முடியுமா?
7: நல்லா இருந்ததா?
0: சூப்பர் சூப்பர்
1: சொல்லிட்டீங்க.
0: சூப்பர்,
1: நன்றி நன்றி.
7: இருவருக்கும் நன்றி.
1: எனக்கு ஒரு மடுத்த நெய்ய,
0: வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ராஜேஸ்வரி அம்மா, சொல்லுங்க.
1: ஒரு வார்த்தை விட்டீங்களே, குறைகுடம் நிரப்பி.
0: அந்த அந்த மூளையும் காணலையே.
8: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: புதுமையான மாடல்களில் சோபா

0: மற்றும்
1: அனைத்து விதமான
2: நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கொண்டாக மண்டக நேரலை நிகழ்ச்சியில் ஆஹா சுற்று நடந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாரும் சந்திச்சிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
3: இருவருக்கும் காலை வணக்கம்.
4: எங்க இருந்து யார் பேசுறீங்க?
3: நான் அகஸ்தீஸ்வரத்திலிருந்து கால்
4: பண்ணேன்.
3: ஒரு குடம் எடுத்து அரைகுடம் நினைத்து குறைகிடம் நிறுத்தி நிறைகுடம் ஆக்கினால், ஒரு குடம் எடுத்து அரைகுடம் நினைத்து குறைகிடம் நிறுத்தி நிறைகுடம் ஆக்கினால், ஒரு குடம் எடுத்து அரைகுடம் நினைத்து குறைகிடம் நிறுத்தி நிறைகுடம் ஆக்கினால், ஒரு குடம் எடுத்து அரைகுடம் நினைத்து குறைகிடம் நிறுத்தி நிறைகுடம் ஆக்கினால், ஒரு குடம் எடுத்து அரைகுடம் நினைத்து குறைகிடம் நிறுத்தி நிறைகுடம் ஆக்கினால், ஒரு குடம் எடுத்து அரைகுடம் நினைத்து குறைகிடம் நிறுத்தி நிறைகுடம் ஆக்கினால்
4: எப்படி இருந்தே சொல்லுதுக்கு.
2: இருந்தாலும் அரை குடம் இறைத்து சரிங்களாயா?
3: குறைகுடம் நிரப்பி நிறைகுடம் ஆக்கின.
4: ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறைகுடம் நிரப்பி நிறைகுடம்
3: ஆக்கினான்.
2: நல்ல ஒரு முயற்சி.
4: பாராட்டுகள். நன்றி நன்றி.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: நீங்கள் கேட்ட பாடல் பந்தய புறா திரைப்படத்திற்காக சித்ரா பாடியது. நேரம் 10:17.
1: நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலை 101 கொண்டக்க மண்டக நேரலை. ஆஹா சுற்றுல இணைஞ்சிருக்கோம். ஆஹா சுற்றுல நேர்களுக்காக நாப்பிரள் வாக்கியம் அதை ஒருமுறை கூட நேர்களுக்காக சொல்லிடலாம். ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினாள். இதுதான் அந்த நாப்பிரள் வாக்கியம். நேர்கள் இறைப்புல வராங்க, சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: பெரியூர்ல இருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
1: விஜயாமா சொல்லுங்க, நாப்பிரள் வாக்கியம் கேட்டீங்களா?
2: ஆமா ஆமா கேட்டேன் மேடம்.
1: ட்ரை பண்ணிரலாமா?
2: சரி. ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினால், ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினால், ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினால், ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினால், ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம் ஆக்கினால், ஒரு குடம் எடுத்து அரை குடம் இறைத்து குறை குடம் நிரப்பி நிறை குடம்
1: ஆக்கினாள். சூப்பரா,
2: நன்றி மேடம்.
1: நன்றிமா, நன்றி.
0: இணைப்புல ஒரு அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். எங்க இருந்து யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார், சந்திரி மாயோட சுகோணம்.
0: சொல்லிடலாமா?
3: ஓகே சார். ஒரு குடம் எடுத்து அரைகுடம் நிறைத்து குறைகுடம் நிறைத்து நிறைவிடம் ஆக்கினால், ஒரு குடம் எடுத்து அரைகுடம் நிறைத்து குறைகுடம் நிறைத்து நிறைவிடம் ஆக்கினால், ஒரு குடம் எடுத்து அரைகுடம் நிறைத்து குறைகுடம் நிறைத்து நிறைவிடம் ஆக்கினால், ஒரு குடம் எடுத்து அரைகுடம் நிறைத்து குறைகுடம் நிறைத்து நிறைவிடம் ஆக்கினால், ஒரு குடம் எடுத்து அரைகுடம் நிறைத்து குறைகுடம் நிறைத்து நிறைவிடம் ஆக்கினால், ஒரு குடம் எடுத்து அரைகுடம் நிறைத்து குறைகுடம் நிறைத்து நிறைவிடம் ஆக்கினால், ஒரு குடம் எடுத்து அரைகுடம் நிறைத்து குறைகுடம் நிறைத்து நிறைவிடம் ஆக்கினால்.
0: எப்படி இருந்து?
3: வித்தியாசமா
0: இருந்தா?
1: அப்படிதானே சொல்லி ஆகணும் இல்லையா? அருமை மாறுமை, அருமை அழகா சொன்னீங்க. நன்றி.
0: நன்றிமா, நன்றி.
4: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
6: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு

0: 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI-உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 குண்டக்கம் மண்டக்க நேரில் நிகழ்ச்சி. இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்
4: சார்.
3: வணக்கம், பேர் சொல்லுங்க. நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நான் சீ பண்ண நல்லா இருக்கேன்.
3: சரி, பேர் சொல்லுங்க.
4: டாக்டர் சீ 12 பிள்ளை இரணியல்.
3: ஆ, தொடங்கிடலாமா?
4: எடுத்து அரைவுடன் இறைச்சி குறைவுடன் நிரப்பி நிறைவுடன் ஆக்கினாய். எடுத்து அரைவுரை இறைச்சி
2: குடத்துல நிரப்புதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்து முயற்சிக்கு பாராட்டுக்கலையா? நன்றி, நன்றி ஐயா, நன்றி.
5: மாமா, என்னாச்சு?
6: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
5: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
8: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: இணைப்பில் வரும் அடுத்த நேயர்,
3: வணக்கம்.
9: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
9: வணக்கம்,
3: யாரு
9: பேசுறீங்க?
2: சொல்லிட்டீங்களே, தெரியவே இல்லை.
10: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியை கொண்ட கமண்டக நேர்லை நிகழ்ச்சியில ஆஹா சுற்று நம்ம வந்து வெற்றிகரமா கடந்து வந்தாச்சு இல்லையா. அடுத்த சுற்றுக்கு போயிடலாம். இரண்டாவது சுற்று அசத்தல் சுற்று.
1: டயலாக் கேட்டலாமா? இப்போ
0: கேட்டலாம்.
2: கஷ்டம்ன்ற ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க, அத கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தண்ணி பிடிச்சு பார்த்தோம்னா அது என்னன்ற நமக்கு நல்லா புரியும். அத தூக்கி காலு கீழே எறிஞ்சிட்டோம்னா அப்படி ஒண்ணு இருக்கிறதா நம்ம நினைக்கவே போறது. கஷ்டம்ன்ற ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க, அத கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தண்ணி பிடிச்சு பார்த்தோம்னா அது என்னன்ற நமக்கு நல்லா புரியும். அத தூக்கி காலு கீழே எறிஞ்சிட்டோம்னா அப்படி ஒண்ணு இருக்கிறதா நம்ம நினைக்கவே போறது.
1: டயலாக் கேட்டிங்களா? கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க, அதை கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தள்ளி பிடிச்சு பார்த்தோம்னா அது என்னங்கிறது நமக்கு நல்லா புரியும். அதை தூக்கி காலுக்கு கீழே எரிஞ்சிட்டோம்னா அப்படி ஒன்று இருக்கிறதா நாம் நினைக்கவே போறதில்லை. டயலாக் சொன்ன உடனே இணைப்பு வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
0: வணக்கம்.

0: வணக்கம், நேற்று இருக்கீங்க, பேசலாம்.
1: கஷ்டம்ன்ற ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க, அதை கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும். கொஞ்சம் தள்ளி பிடிச்சு பார்த்தோம்னா அது என்னன்றது நமக்கு நல்லா புரியும். அதை தூக்கி காலு கீழே எறிஞ்சிட்டோம்னா அப்படி ஒன்று இருக்கிறதா நம்ம நினைக்கவே போறது.

0: நேர்களுக்காக நம்ம வந்து டைலாக்கை இன்னொரு முறை கூட சொல்லிடலாம். கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல் மாதிரிங்க, அதை கண்ணுக்கிட்டு வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிரும். கொஞ்சம் தள்ளி பிடிச்சு பார்த்தோம்னா அது என்னங்கிறது நமக்கு நல்லா புரியும். அதை தூக்கி காலுக்கு கீழே எரிஞ்சிட்டோம்னா அப்படி ஒன்று இருக்கிறதா நாம் நினைக்கவே போகிறதில்லை. நேர்கள் நல்ல கேட்டுட்டு இணைப்புல வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன்.
1: சில நேர்களுக்காக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் ஒரு முறை கூட சொல்லிடலாம். நேர்களே, இந்த அசத்தல் சுற்றுல நீங்க வந்து இணையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு 290-7722 இதற்கான இணைப்பு எண் 0465-2 அலைபேசி எண் 890-325-7039.

0: நீங்கள் கேட்ட பாடல் ஈட்டி திரைப்படத்திற்காக அண்ணாமலையின் பாடல் வரிகளில் சித்தார்த் மகாதேவன் பாடியது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
5: தட்ஸ் ரைட்
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
5: தட்ஸ் ரைட்

0: நேர்களுக்காக ஒரு முறை கூட அந்த டயலாக் சரி, நேர்களுக்காக அந்த டயலாக ஒரு முறை கூட பிளே பண்ணியாச்சு. இப்ப நேர்கள் இணைப்புல வராங்க, சந்திச்சிடலாமா? வணக்கம். வணக்கம்.
1: இணைப்புலதான் இருக்கீங்க, நேரில் வந்த உடனே நீங்க பேசிடலாம். இணைப்புல ஒரு அடுத்த நேய. வணக்கம். எங்க இருந்து யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கிறோம். எங்க இருந்து யார்
2: பேசுறீங்க? சிறப்பான வாழ்த்துக்கள், நீண்ட வசன வாழ்த்துக்கள்.
1: சொல்லிடலாமா?
2: சொல்றேன் அப்படி இருக்கிறதா நான் நினைக்க போன்றதே இல்ல. இதே பார்த்தாலும் கஷ்டம்தான்.
1: இப்ப சிரிச்சுட்டு நீங்க
2: அப்படிதானே? பெரிய வேலை அழுகும், வேற வழி இல்ல. சின்ன தள்ள மாதிரிங்க உலகத்தை பார்த்தோம்னா
0: வார்த்தைகள் வந்து சரியா கேட்காம
1: போயிருச்சு. அழுதுட்டுதான் சொன்னீங்களா?
0: அதாவது நமக்கு வந்து அழுக மட்டும் தான் கேட்குது, அந்த டயலாக் கேட்காம போயிருச்சு.
1: சரி, கோபத்துல எப்படி
0: எப்படி சொல்றாங்கன்னு பாக்கலாம்.
2: இவன் சிரிச்சுட்டு கோபப்பட்டு சொல்றேன்.

0: கஷ்டங்கிறது என்ன கல்லு மாதிரிங்க. அந்த கண்ணீர் கிட்ட வச்சு பார்த்தோம்னா உலகத்தே மறக்கணும். கொஞ்சம் தட்டி பார்த்தோம் என்ன நமக்கு நல்லா புரியும். அதை தூக்கி காலிகளை இறந்துட்டோம்னா அப்படி ஒன்று இருக்கிறதா நான் நினைக்கவே போறதே இல்லை.
1: இது கோவப்பட்டு சொன்னீங்களா சிரிச்சுட்டு சொன்னீங்களா?
2: வணக்கம்,
3: யாரங்க பேசுறீங்க?
4: வடசேல இருந்து பிரியங்கா.
3: பிரியங்காமா சொல்லிரலாமா? மூன்று எமோஷன்ஸ்ல முதல்ல எப்படி சொல்ல போறீங்க?
4: உலகத்தையே மறைச்சிரும். ஆனா அத தூக்கில கொஞ்சம் தள்ளி பிடிச்சு பார்த்தோம் அது என்னன்னு நமக்கு புரிஞ்சிடும். அது தூக்கி காலுக்கு கீழே எரிஞ்சிட்டா அப்படி ஒண்ணு இருக்க இருக்கிறத நினைக்கல போறதே நம்ம இல்ல.
1: இருக்கிறதா நம்ம நினைக்கவே போறதில்ல.
4: மறைச்சிரும் கொஞ்சம் பார்த்தோம்னா அது என்ன நமக்கு புரிஞ்சிடும். அது தூக்கி காலை கீழே இருந்துட்டு அப்படி ஒண்ணு இருக்கவே தெரியல நினைக்க போறது இல்ல.
1: சரி,
4: உலகத்தையே மறைச்சிரும் கொஞ்சம் தள்ளி புடிச்சு பார்த்தோம்னா அது என்னன்னு நமக்கு புரிஞ்சிடும். அதை தூக்கி காலுக்கு கீழே எரிஞ்சிட்டா அப்படி ஒண்ணு இருக்கிறதாவே நினைக்க போறது இல்ல.
1: கோபம் வரலையே?
4: கோபம் வரலையா?
1: சார், நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றிமா. நன்றி
3: ஒருமுறை கூட சொல்லிரலாமா? சரி சொல்லுங்க.
1: டயலாக் கேட்டீங்களா?
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: கஷ்டங்கிறது ஒரு கல், கஷ்டங்கிறது ஒரு கல் மாதிரி. அத நம்ம கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா இந்த உலகத்தையே மறைச்சிரும். கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம்னா அது என்னன்னு நமக்கு தெரியாது.
3: சிரிப்பு சிரிப்பு சிரிப்பையும் சேர்த்துக்கோங்க.
7: அதையே காலு கிட்ட வச்சு தூக்கி போட்டுட்டோம்னா அந்த இருக்கதாகவே நம்ம நினைக்க போறது இல்லம்மா.
1: காலு கிட்ட வச்சு தூக்கி போட்டு தூக்கி காலுக்கு கீழே எரிஞ்சிட்டோம்னா அப்படி ஒண்ணு இருக்கிறதா நம்ம நினைக்கவே போறது இல்ல.
7: காலுக்கு கீழே ஒரு கல் மாதிரி. அத கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது இந்த உலகத்தையே மறைச்சிருமா. அதையே நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம்னா அது இருக்கதே நமக்கு தெரியாதுமா. அத காலுக்கடியில தூக்கி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க.

0: அது இருக்கதாவே நம்ம நினைக்க போறதே கிடையாதுமா.
1: சரி, அழுதுட்டீங்க, நல்லா அழுதுட்டீங்க. கண்ணீரை துடைச்சிட்டு கோவப்படுங்க பார்க்கலாம்.
0: கஷ்டங்கிறது ஒரு கல் மாதிரி, அத நம்ம கண்ணுகிட்ட வச்சு தூக்கி பார்த்தோம்னா இந்த உலகத்தையே மறந்துடும் யா. அதையே நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அத என்னன்னே நமக்கு தெரியாது. அத காலுக்கடியில தூக்கி போட்டோம்னா அது அது இருக்கிறதாகவே நமக்கு தெரியாது ஐயா.
1: சரி,
0: எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா?
1: புரிஞ்சுக்கிட்டோம். கோபத்துல வந்து டயலாக்க வந்து நீங்க மறந்துட்டீங்க. அது உலகத்தையே மறைச்சிருங்கிறது மறந்துருன்ட்டீங்க.
0: அப்படியா?
1: இருந்தாலும் பரவாயில்ல. நன்றிமா, முயற்சிக்கு பாராட்டுக்கள்.
0: நன்றி ஐயா.
1: நன்றிமா.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: இணைப்போரும் அடுத்த நேயர்.
5: வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்கம்மா?
6: நல்லா இருக்கீங்களா? மலங்குல இருந்து பஞ்சல் பேசுறேன்.
5: நலமா இருக்கோம்.
6: ரெண்டு நல்லா இருக்கீங்களா?
5: ரெண்டு பேரும் நலம், அனைவரும் நலம். நீங்க நலமா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கேம்மா.
5: சரிம்மா, மூன்று எமோஷன்ஸ்ல தொடங்கிடலாமா?
6: சரி. முதல் சிரிச்சிட்டா சொல்லணும்.
5: நல்லா சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே
6: கஷ்டங்கிறது கஷ்டங்கிறது கண்ணுக்கு தச்சு பார்க்கும் போது சிறிய கல்லு மறைச்சிடும், அது நமக்கு தூரம் வச்சு பார்த்தா அதை விட சிறியதா இருக்கும். அதே காலுக்கு தச்சு காலுக்கு அடியில பார்த்தா உலகமே மறைச்சிடும்.
5: கேக்குறீங்களா?
4: கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க, அதை கண்ணு கட்டு வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிரும். கொஞ்சம் தள்ளி பிடிச்சு பார்த்தோம்னா அது என்னங்கிறது நமக்கு நல்லா புரியும். அதை தூக்கி காலுக்கு கீழே எறிஞ்சிட்டோம்னா அப்படி ஒண்ணு இருக்கிறதா நாம நினைக்கவே போறதில்லை.
5: தெளிவா உள்வாங்கிக்கிட்டீங்களா?
6: கஷ்டங்கிறது கண்ணுக்கு தச்சு பார்க்கும் கல்ல கண்ணுக்கு தச்சு பார்த்தா
4: தொகுது. முயற்சி பண்ணுங்க பாக்கலாம்.
6: கஷ்டங்கிறத கண்ணுக்கு தைச்சு பார்க்கும் போது சின்ன கல்லுதான், அதே கொஞ்சம் தூரம் வச்சு பார்க்கும் போது அதை விட சின்னதா இருக்கும். அது காலுக்கிட்ட வச்சு பார்க்கும் போது உலகத்தையே மறைச்சிரும்.
4: சரி, இப்ப சிரிச்சுட்டா சொன்னீங்க.
6: தப்பா சிரிச்சுன்னு இருக்கே.
4: சரிங்கம்மா, அடுத்து அடுத்து
5: பாடல்
4: விஜய் ஆண்டனி பாடியது அண்ணாமலையின் பாடல் வரிகளில் விஜய் ஆண்டனியுடைய இசையில.

0: சுற்று கொண்டக்கம் மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில இரண்டாவது அசத்தல் சுற்று நம்ம வெற்றிகரமா கடந்து வந்தாச்சு. அடுத்தது மூன்றாவது சுற்று கலக்கல் சுற்று. கலக்கல் சுற்றுல நேயர்களுக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுப்போம், அந்த தலைப்பாகவே மாறி நேயர்கள் பேச வேண்டும்.
1: இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா தாகம்.
0: அப்ப நேயர்கள் எல்லாம் பறந்து பறந்து பறந்து பேச போறாங்க.
1: சொன்ன உடனே பறந்து வந்துட்டாங்க.
0: சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம். இனிய சகோதரர், இனிய சகோதரி, இருவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடி கையில்

0: பாகம் பேச வேண்டிய
1: பேசுங்க பேசுங்க
0: ஐயா. என்ன பொறுத்த வரைக்கும் ஆகாய தோட்டிம்பாங்க, அதாவது சில பேர் காலையில உணவுகளோ மதிய உணவுகளோ வச்சாச்சு எனக்கு தந்திருந்தாயே அவங்களும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு பெருமை வாய்ந்தவன். நான் உலகத்திலேயே அதிகமான காணப்படும் ஒரு உயிரினங்கள்ல நானும் ஒரு ஆள். நான் நிறத்த கருப்பா இருந்தாலும் ரொம்ப தந்திரக்காரங்க. ஆமா உண்மையிலே, அதாவது நான் நிறத்துலதான் கருப்பு, ஆனா நான் ரொம்ப தந்திரக்காரன். பல விஷயங்களை தந்திரமா செய்யறதுல நான் ரொம்ப
1: பொறுப்பா இருப்பீங்க.
0: ஆமா ஐயா, உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரோட்ல கிடக்குற அசுத்தங்களை அவ்வளத்தையுமே நான் வந்து உன்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு போய் தின்னு தீர்த்து அதை உங்களுக்கு சுத்தமா ஆக்கி வைக்கிறதுல முதன்மை வாய்ந்தவனா இருக்கிறது நான் ஐயா. என்ன வந்து மூதாதையர்களுக்கு தூக்கி பேசுவாங்க ஐயா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல இறந்த மூதாதையர்களை என்ன தாகத்தோட ஒப்பிட்டு பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். சில கவிஞர்கள் இந்த தாகத்தை பத்தி பாடல் எழுதும்போது எனக்கு அதை விட பெருமையா இருக்கும். பரவாயில்லையே, நம்ம கருப்பா இருந்து நம்ம உருவம் அழகா இல்லாதாலும் கவிஞர்கள் கண்ணுக்கு அழகா தெரியுதுன்னு நான் நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுதான் உண்டும்.
1: நிறத்துல என்ன நல்ல மனசுலதானே இருக்கு.
0: ஆமா ஐயா, உண்மையா அப்படித்தான். அதாவது தாகமா இருந்தாலும் கூட நன்மையாட்டு செய்யற காரியங்கள் செய்யறதுனால என்னுடைய பேரும் புகழும் நல்லா தான் இருக்கு என்று கூறி என்னுடைய உரையை அன்பு சகோதரி இருவருக்கும் நிறைவு செய்து விடைபெறுகிறேன். வாய்ப்பு
1: நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. இணைப்பவரும் அடுத்த நேயர்
2: வணக்கம்.
3: நலம் நலம் ஐயாவன் இன்றைய பொழுது இனியப்படுவதாக வாழ்த்துக்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி என்ற காகம் பேசுகிறேன்.
1: பேசுங்க பேசுங்க.
3: அதாவது ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு நாங்கள். அதாவது கா கா கான் பாட்டு அடிக்கிறாரு கலைஞர், ஆகாரம் ஒண்ணு எல்லோரும் அன்பாக ஓடிவாங்க. அதாவது ஒருத்தர் மட்டும் வரமாட்டாங்க. ஆமா, தான் தெரிந்து வாழ்வான்ங்கிற எடுத்துக்காட்டு நாங்கதான் கேடுறாங்க. ஆமா, அப்புறமா வந்து நேயர் திருப்பிட்ட மாதிரி மூதாதையர்களாக எங்களை பாவித்து நடப்பது நாங்கள் முற்றையும் செய்த பெருமை என்றே கருத வேண்டியிருக்கிறது. இப்ப எங்கள வந்து அண்டங்கா அக்கா கர்ற நிக்கான் சொல்லுவாங்க. அண்டங்காக்காங்கிறது எந்த, அதாவது சாதாரண இடத்துல எங்களுக்கு கழுத்துல வந்து கொஞ்சம் ஒரு சாம்பல் நிறம் இருக்கும். அண்டங்காக்கின்னா முழுமையா கருப்பா இருப்போம் நாங்க. ஆனா அண்டங்காக்கா வர்றது வந்தது நாங்க அண்டங்காக்காவா வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போறது அவங்க ரொம்ப பெருமையா அண்டங்காக்கா வந்துருச்சு உடனே விருந்து வைப்போம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் நாங்க வந்து ஒரு வீட்டுல போய் கூவிட்டு இருந்தா வீட்டுல அவங்களுக்கு ஒரு சம்பிரதாயம் உண்டு, இன்னைக்கு காகம் வந்துடுச்சு இன்னைக்கு நம்ம வீட்டுல விருந்து யாரா வர போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது பலித மாசத்தாட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. விருந்துக்கும் எங்களுக்கு எவ்வளவு ஒற்றுமை பத்தீங்களே. அதாவது நாங்க வந்து விருந்தோடு உண்றோம், அப்புறம் நாங்க ஒரு வீட்டுல போய் வந்து சைலன் கொடுத்தா அந்த வீட்டுல விருந்து வர்றாங்கிறது அவங்க நம்பி அது பலித மாறதாக பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஏராளம் இருக்கிறது. என்ன பத்தி சொல்றேன் இன்னொரு நாள் சொல்றேன்.
1: நன்றி நன்றி ஐயா.
3: நன்றி வணக்கம்.
1: இணைப்பவரும் அடுத்த நேயர்
2: வணக்கம். இருக்கீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்.
2: யாரு பேசுறீங்க?
4: வணக்கம் மேடம், நான் அருமனை கமலாசனன் கன்னியாகுமரி மாவட்டம்.
2: ஐயா காகமா மாதிரி பேசலாமா?
4: நான் வந்து அருமனை காகம் பேசுகிறேன். நான் வந்து யமனின் வாகனமாக இருக்கிறேன். நான் ஆகாயத்தில் இருந்தாலும் வந்து இந்த உலகத்தை வந்து பூரா சுத்தப்படுத்துறது நான் என்னுடைய பணியில ஒரு பணி, மிக முக்கியமான பணியா இருக்கு. நான் வந்து உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறேன் எக்ஸப்ட் நியூசிலாந்து. நியூசிலாந்து தவிர உலகத்துல எல்லா இடத்துலயும் நான் வந்து எல்லோருக்கும் இந்த சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் என்னை களிப்பாட்டு பொம்மை போல காட்டி அண்ணன் மூட்டுவார்கள். அந்த அளவுக்கு வந்து நான் பயனுள்ள ஆளா தான் இருக்கிறேன். கருப்பா இருந்தாலும் நான் பொறுப்பா இருக்கேன். நன்றி நன்றி
1: நன்றி நன்றி ஐயா. நேர்கள் வந்து காகமா பறந்து வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க.
2: அடுத்த காகம் யாருன்னு பாக்கலாமா? வணக்கம்.
5: ஹலோ வணக்கம். நார்பையில இருந்து கீதா பேசுறேன். நான் வந்து காக்கா கருப்பு நிறமா இருக்கேன். எல்லாரும் என்ன முன்னோர் எல்லாம் என்ன ஒற்றுமையா வந்து அழைப்பாங்க, ஒற்றுமையா அழைப்பாங்க. அதுக்கப்புறம் விருந்தாளியா இருந்தாலும் அதுக்கு நான் கூப்பிடல அது விருந்தாளி வராங்கன்னு சொல்லுவாங்க.

சரிங்கம்மா, சரிம்மா, நன்றி நன்றி நன்றிம்மா.

0: இணைப்பில் ஒரு மருத்துவ வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: மங்கள செஞ்சு சுஷீலா பேசுறேன்.
0: காகமா மாறிட்டீங்களா?
1: சுஷீலா காகம் பேசுறேன் சார்.
2: இப்பதான் காகமா மாறிருக்காங்க.
1: வணக்கம். நான் வந்து என்ன வந்து கருமை நிறத்தலைகள் செல்லமா பாடல் பாடி இருக்காங்க.
2: அது உங்களுக்கானா?
1: ஆமா ஆமா ஆமா, என்னையதான் அவ்வளவு சிறப்பா பாடினாங்க. இருக்கிறது வந்து அனைவருக்கும் வந்து கருப்பு நிறம் முடி, அது வந்து கருமையா இருந்தாதான், ஏன் நிறத்துல இருந்தாதான் அது அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனா வெள்ளை ஆயிட்டேன்னா அது அத ஒரு மாதிரி பாப்பாங்க. அதனால நான் கருமை வந்து நான் சிறப்பானவள். அடுத்து வந்து முன்னால எல்லாம் நான் எனக்கெல்லாம் சின்ன பிள்ளைல காக அந்த என்ன சின்ன பிள்ளையா பார்க்கும் போது எல்லாருமே ஆச்சரியமா பார்ப்பாங்க. என் அம்மா வந்து என்ன பறக்கிறதுக்கு படிச்சு தரும் போது என்ன ஆச்சரியமா பார்ப்பாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் காக்காங்க. என்ன ஒண்ணு முன்னால வந்து

0: ஊட்டுவாங்க.
1: சரி,
0: அப்போ அந்த பிள்ளைங்க வந்து அந்த மைண்ட் சந்தோஷமா சாப்பிடுவாங்க, அந்த உணவு வந்து உடம்புல நல்லா பத்து. இப்ப வந்து என்னன்னா டிவி காட்டிதான் சோறு கொடுக்காங்க, அந்த டிவியிலதான் என்னவும் காட்டி கொடுக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா இயற்கையா என்ன காட்டி கொடுக்கல, இன்னைக்கு சாப்பாடு ஊட்டும் போது ரொம்ப பெற்றோரெல்லாம் அந்த டிவியில முகத்துல பிள்ளைங்களா பாக்க வைக்கிறாங்க. என்னைய காட்டி கொடுத்தாங்கன்னா எப்படி இந்த காலத்துல, அதாவது கொஞ்ச நாளாவே அப்படி நடக்குது. இனி இந்த காலத்துல வந்து பிள்ளைங்களுக்கு காட்டி என்னையே காட்டி உணவு ஊட்டினாங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து நல்ல சுறுசுறுப்பா சிறப்பா வளர்வாங்க.
1: சரி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல உணவு ஊட்டுவாங்க. நன்றி நன்றி.
2: ஆனா உங்களை காட்டுறதுக்காக மங்களம் கொஞ்சம் வர வரணுமே.
1: இல்ல இல்ல, அவங்க எங்க வேணாலும் பறந்து
2: பறந்து வந்துருவாங்க. சரி, நமக்காக நிகழ்ச்சியில பங்கெடுக்க நன்றிமா.
1: நன்றி நன்றிமா. அடுத்த நேயர்
2: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புலதான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
3: டக் டக்.
4: யாரது?
3: நான் தான்.
4: என்ன வேணும்?
3: செய்தி வேணும்.
4: என்ன செய்தி?
3: குறுஞ்செய்தி எப்ப வரும்?
5: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.

0: இணைப்பு வரும் அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம். சாமி தோப்புல இருந்து திலகவதி காகம்.
1: காகம் சீக்கிரமா பறந்துடலாமா? நேரம் குறைவாக இருக்கு, சீக்கிரமா பறந்துடலாம்.
2: நான் வந்து என்னைய வந்து ஆகாயத்தோடு என்ன ஆகாயத்தோடு நாம் சர்ப்பம் சந்திர
0: நிறைவான நேயர் நீங்க தான். நன்றி மா. நன்றி நன்றி.
2: சொல்லுவாங்க என்ன அருமையா கூப்பிடுவாங்க, வீட்டுல சாதம் பொங்கின உடனே எனக்கு தான் முதல்ல வைப்பாங்க.
0: குண்டக்க முண்டக்க நேர்ல நிகழ்ச்சியில் பங்கேற்று மூன்று சுற்றுகளையும் சிறப்பாக்கிய நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
1: ஆதினி ராஜேஷ்,
0: வி சுகுமார். வணக்கம் நேயர்களே. இனி வருவது செய்தி சுருக்கம். சென்னையில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அரசியல் சாசனத்தின் மீதான தாக்குதலாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 1975 இதே நாளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடியவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். 21 நீடித்த அவசர நிலை காலத்தின்போது ஜனநாயக உரிமைகள் பறிக்கப்பட்டதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழக மின்வாரியத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். முன்னாள் அமைச்சர் திரு ஏவ வேலு வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருவதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதோடு இது தொடர்பான வழக்கினை சட்டப்படி எதிர்கொள்வார் என்றும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த

0: இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 700 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா திலீப் தர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 31 ரன் எடுத்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:02. இனி கேட்கலாம் ஏக் சூர்.

0: வாழ்வின் வழிகாட்டி போல் என்றென்றும் உடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 11:09. ஆரம்பமாகின்றது குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நேரலையில நாகர்கோவில் வெட்டூர் நிமிடம் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். கல்லூரி வளாகத்திலிருந்து நேரலையை நமக்காக வழங்க இருக்கிறார்கள் நிலைய அறிவிப்பாளர்கள் கலைமகள் பாலசுப்ரமணி மற்றும் ஐமீனா. கல்லூரிக்குள் செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம் ஆதினி ராஜேஷ். வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் டே, அதுவும் காலையில 10 மணிக்கு குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா அடுத்தது நம்ம போகக்கூடிய இடம் கல்லூரிக்குள்ள. இன்னைக்கு எந்த கல்லூரிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நாகர்கோவில் வெட்டூர்னி மேடம் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரி. ரொம்பவே ஒரு ஹாட்டான ஒரு இடம், என்னன்னா பரபரப்பான ஒரு இடம். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, நிறைய காலேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். மாணவர்கள் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய ஒரு இடம் கூட அப்படின்னு. இன்னைக்கு நம்ம கல்லூரி ப்ரோக்ராம்க்காக வேண்டி வந்தோடனே இங்குள்ள கல்லூரி முதல்வர் வந்து நம்மளை வந்து அவ்வளவு இன்முகத்தோட வரவேற்றாங்க. அவங்க வந்து நம்ம நிகழ்ச்சியில முதல்ல அவங்க வந்து நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க இருக்காங்க. அவங்களுடைய பெயர் என்னன்னா டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம் மேம். கல்லூரி மாணவர்களை பத்தி சொல்லுங்க. நம்முடைய கல்லூரி நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம்.
2: பயோனியர் குமாரசாமி கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் டாக்டர் சோலப்பதாஸ், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம் மற்றும் இந்த கல்லூரி கலாச்சார நிகழ்ச்சிக்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது பயோனியர் குமாரசாமி கல்லூரி தமிழக மாணவர்களுக்கு தரமான கல்வியையும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தருகின்ற பயிற்சி கூடமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சியை எங்களது பயோனியர் குமாரசாமி கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செய்வார்கள்.
1: உங்களை எவ்வளவு பெருமையா சொல்லியிருக்காங்க, கிளாப் பண்ணாமா? ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. அதாவது நிகழ்ச்சியை வந்து துவங்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு தொடக்கம் வந்து எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் நம்ம ஒரு தொடக்கம் எப்படி இருக்கணும், ரொம்ப அருமையா இருக்கணும். அதை வந்து உங்களுடைய கல்லூரி முதல்வர் தந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லுவோமா?

0: தேங்க்யூ. சரி, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? இப்ப வந்து நம்ம மாணவர்கள் வந்து ரொம்ப ஜாலியா ஹாப்பியா இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு எப்பவுமே கலரா இருக்கும் இல்லையா? நம்ம கலரை தான் விரும்புவோம் இல்லையா? ஆமா, எப்பவுமே கலரை தான் விரும்புவோம். ஆனா நம்ம வந்து ஒயிட் ரிப்பன் வந்து தலையில வந்து வச்சிருக்கோம். சரி, உங்க பேர் என்ன? முதல்ல வந்து ஒரு குரூப்பா இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்திருக்கோம். உங்க பேர் என்ன?
1: என் பேரு ஆர் எஸ் விஜயதாரணி. நான் தேர்ட் பி இங்கிலீஷ்ல இருந்து பேச வந்திருக்கேன்.
0: சரி விஜயதாரணி, கூட
1: கே பவித்ரா. நானும் தேர்ட் பி இங்கிலீஷ்ல இருந்து.
0: என்ன பண்ண போறீங்க முதல்ல? நீங்க எங்க இருந்து வரீங்க?
1: நான் நாவல்காட்ல இருந்து வரேன்.
0: நீங்க எங்க இருந்து?
1: நான் கேசவன் புதுல இருந்து.
0: ஆனா ஆக்சுவலா நீங்க ஹாஸ்டல்ல இல்ல. ஆக்சுவலா நான் ஒரு ஹாஸ்டல் ஏன்னா தப்பா அடிப்படும்.
1: சரி,
0: அங்க தப்பா சொல்லுங்க.
1: நீங்க ஃப்ரெஷ்ஷா வரது காரணமே நான் சொல்லிட்டா, பஸ்ல ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டே வர்றீங்க.
2: சரி சரி, எக்ஸாம் டைம்ல யாரு வந்து நோட்ஸ் கேட்பாங்க? நாங்களா கேட்போம்?
1: நாங்க தான் நோட்ஸ் கேட்போம். ஆனா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர், இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், மிட் நைட் ரிவிஷன், இது எல்லாமே அரேஞ்ச் நாங்க தானே பண்ணுவோம்.
2: ஏசி இருக்கு, வைஃபை இருக்கு, நல்ல சாப்பாடு இருக்கு. அங்க இருக்கா?
1: இல்லதான், ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸ், மெமரிஸ், பர்த்டே பார்ட்டிஸ், நைட் டாக், இதெல்லாம் பிரைஸ்லெஸ். தெரியுமா,
2: ஹாஸ்டலா இருந்தாலும் டே ஸ்காலரா இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல அசைன்மெண்ட் சப்மிட் பண்றதே ஒரு பதட்டம் தான்.
1: அவ்வளவுதான்.
0: முக்கியமான ஒரு விஷயம் இருக்குல்ல? என்ன விஷயம் இருக்கு? உங்களுடைய கம்ஃபர்டபிளா பார்த்தா அடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? வெளியில உள்ள நேயர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? ஐயோ, ஏதோ பாடுறாங்களே, என்ன பாடுறாங்க, ஒருவேளை நம்மளை பத்தி தான் பாடுறாங்களோன்னு ஃபீல் பண்ணக்கூடிய நிலைமை வந்திருக்கோம். என்ன பாட்டு பாடுனீங்க? இருக்காங்க, என்னடா இது, ஓபனிங்லயே வந்து நம்மள வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ற மனநிலையில இருக்காங்க. யூனிஃபார்மா வேற வந்திருக்காங்க இன்னைக்கு. அவங்க மட்டும் தான் கொஞ்சம் யூனிஃபார்மா வந்திருக்காங்க, மத்த எல்லாரும் கலர்ல வந்திருக்காங்க. சரி, கடந்த காலத்துல என்ன கேட்பட்டிருப்பீங்க? சரியா, இப்ப வந்து ஒரு கொஸ்டின். சரியா, நிகழ்காலத்துல இப்ப நடந்துட்டே இருக்கேன் நான், இனி வருங்காலத்திலயும் நான் நடப்பேன். யாரு?

0: காலம் காலம்
1: சூப்பர். ஆனா காலம் ஒண்ணுதான், கடந்த காலத்துல வந்து என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, நிகழ்காலத்துல பிரசன்ட்ல வந்து இருக்கிறீங்க சரியா, எது
0: செய்தி செய்தி
1: ரொம்ப நெருக்கமா வந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில பிறந்ததே எதற்காக, வரலாற்றுல இடம் பிடிக்கணும் அப்படிங்கறதுனால தானே, அதனால வர்றாரு அதுக்கு ஆன்சர். அவன் பிறந்தா ஏதாவது என்னது ஹிஸ்டரியில சாதிக்கணும், நம்ம பேர எதுல வரணும், ஒரு எஸ்டியில வரணும். சரி, ரொம்ப எக்ஸைட்டா இருக்காங்க, அடுத்து நம்மள பாட சொல்ல போறாங்களோ எப்படி அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய மூணு பேரோட பேரை தெரியலாமா, எல்கேஜி மாணவர் பத்தி சொல்லலாமா? உங்க பேர்?
2: என்னோட பேரு ஐகோகுல், நான் தேர்ட் பி இங்கிலீஷ்
3: படிக்கிறேன்.
2: என்னோட பேர் அபிஜோன், நான் தேர்ட் பி இங்கிலீஷ்
1: படிக்கிறேன். கொஞ்சம் தவறுக்கு இடமா போய் பேசுவோமா, இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வாங்க. இப்ப பாருங்க, இப்ப
4: பாருங்க.

வந்து என்னன்னா கொஞ்சம் அப்பப்ப ப்ராப்ளம் வந்து வந்து போயிட்டு ப்ரோக்ராம்ல கொஞ்சம் விட்டு விட்டு கேட்டுச்சு. இருந்தாலும் சில் பண்ணலாமா, இப்ப கொஞ்சம் பிரேக்குக்கு போயிட்டு வரலாமா, அப்பப்ப பிரேக் எடுத்தாலும் பிரேக்கே இல்லாம ஸ்வீட்டா ஃபாலோ பண்ணுவோம். இது உங்கள் நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101.

0: நல்ல திரைப்பட பாடல்.
1: மாஷா ஃபர்னிச்சர்லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
6: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: நேரம் சரியாக 11:27 குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை. இன்னைக்கு குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் மாணவர்கள் நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரி மாணவர்கள். மீண்டும் கல்லூரிக்குள் செல்வோம். வணக்கம்.
8: நட்பு தொடங்கும் இடம் பள்ளி, வாழ்க்கையை புரிய வைக்கும் இடம் கல்லூரி. இன்று எடுக்கும் சிறிய முயற்சிகள் தான் நாளைய பெரிய வெற்றிகளின் அடித்தளம். நேர்களே, இன்னைக்கு நாம கல்லூரி எங்க நிக்கிறோம் அப்படின்னா, நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரியில தான் நிக்கிறோம். இப்ப அடுத்ததா ஒரு கும்பல் வந்து நிக்கிறாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
9: சுரேகா.
8: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
9: தமிழ்.
8: என்ன பண்ண போறீங்க
9: இன்னைக்கு? கவிதை.
8: சொல்லலாம்.
9: கல் தன்னை உதாசீனம் செய்து வீசியவனிடம் திரும்பாது கல். ஒருவன் செதுக்கி சிற்பமாக வடிக்கிறான், ஒருவன் அதனுள் மாணிக்கத்தை பார்க்கிறான். பார்வைதான் காரணம், கல் என்னவாகிறது
8: என்று. அடுத்து நீங்க
10: என்ன
8: பண்றீங்க?
11: பால் மற்றும் முட்டை இரண்டையும் கொடுக்கும் விளங்கியது.
10: ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா, எந்த விலங்கு சொல்லுங்களா? இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல வளர்க்கக்கூடிய இன்னொரு பேரு, ஒரு வீட்லயே வளர்ப்பாங்க நிறைய பேரு, அந்த கோழி இருக்குல்ல அதே மாதிரி இன்னொன்னு, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல கோழி மாதிரி. வாத்து. பிளாட்டிபஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? வாத்து அழகி. அழகா இருக்கு பாத்தீங்களா? வாத்து அழகி அப்படிங்கிற பிளாட்டிபஸோட உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பாம்பு தோல் இருக்குல்ல அதே மாதிரி கடினமா இருக்கும். வால், இந்த கால் வந்து வாத்து மாதிரி இருக்கும், தலை வந்து வாத்து மாதிரி அப்படி கடினமா இருக்கிறதுனால பிளாட்டிபஸ் என்னது வாத்து அழகின்னு அதுக்கு பேரு. எவ்வளவு அழகான கொஸ்டின் கூட எடுத்திருக்கீங்க. அதான் பாலும் கொடுக்கும், முட்டையும் தரும்.
11: இளஞ்சிவப்பு நிற பால் கொடுக்கும் விலங்கு.
8: ஒரே பால்,
10: ஒரே பால கலந்து எல்லாரும்
11: மனிதருக்கு போல அழுப்பிலங்கை.

ஆஸ்திரேலியா அதுதான் கரெக்ட்.

0: வந்தா வரலையா?
1: வந்தது
0: வந்தது. எப்படியோ பாடிட்டு வர்றாங்க இல்லையா? சரி,
2: முதல் நோபல் பரிசு பெற்ற இந்திய தமிழர் யார்? ஒரு பக்கம் வேடம் துரத்துறா, இன்னொரு பக்கம் நாயங்க துரத்துது, மறுபுறம் வந்து புள்ளிங்க துரத்திட்டே வந்துட்டு இருக்குது. இத இனிமே வாழவே வேண்டாம்னு நினைச்சு ஒரு குளத்துக்கு போய் வச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவெடுக்கணும். முடிவெடுத்து குளத்துக்கு போமா? குளத்துக்கு போகும்போதுல தங்க இருக்கக்கூடிய தவளைங்க எல்லாம்
0: குளத்துக்கு போய் வாழ்வே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்கணும். நீங்க அந்த வேலை யூஸ் பண்ணிருக்க கூடாது, சரியா? ஓகே.
2: அப்போ இத பார்த்து தவளைங்க எல்லாம் பயந்து தண்ணிக்குள்ள குதிச்சுட்டான். குதிச்சோன்ன இது இது நினைக்குமா, நம்மளையும் பார்த்து பயப்படுறதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த அது வந்து தற்கொலை முயற்சிய வந்து கைவிட்டு அது வாழ ஆரம்பிச்சுட்டான். இதே மாதிரி லைஃப்
0: விட்டுட்டாதி
2: லைஃப வந்து ஜாலியா
0: எடுத்துக்கிட்டுங்கிறத கைவிட்டு
2: லைஃப வந்து ஜாலியா எடுத்துக்கணும். அது வந்து தற்கொலைன்றது புரிவாகாது.
3: சரி, நான் பேங்க்ல வந்து பணம் எடுக்க போறேன், ஆனா எனக்கு ஷாக் அடிச்சது.
0: ஏன்
3: அது கரண்ட்
0: அக்கவுண்ட்?
4: மனித உடலில் ரத்தத்தை பம்பு செய்ய முடிச்சது.
0: பம்பு செய்யுமா?
1: ரத்தம் பம்பு தான் செய்யும்.
4: அந்த உறுப்பு எது?
0: அதாவது அழுத்தி அழுத்தி கொடுக்குன்னு சொல்லுங்க. பம்ப் பண்றது பம்பு செய்யும்.
4: தாவரங்கள் உணவை தயாரிக்கும் செயல்முறை என்ன?
0: தாவரங்கள் உணவு வந்து தயாரிக்கும்னா நாம வீட்டுல நம்ம அம்மா தயாரிச்சோன்னு சாப்பிடுவோம், அதனால தெரியாது அதை பத்தி.
1: ஆனா விடையதான் சொல்ல போறீங்க. நான் நீங்களே சொல்லிருக்கீங்க.
4: ஒளிச்சு இருக்கேன்.
0: ஒளிச்சு இருக்கேன். நமக்கு ஒரு ஒளிச்சு இருக்கேன்னா நாமளே தயாரிச்சு நாமளே சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா?

0: அப்ப நீங்க காலையில வந்து நீங்க வந்து ஒரு வேளை வீட்ல சமையல் பண்ணீங்கன்னா H2O குடிங்க. வீட்டுல வரணும் அப்படி சொல்லுவீங்களா? ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு இருக்கீங்களா?
1: அது வெடி மருந்து

கான்வர்சேஷன் பண்ண முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்குமா, ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: கேட்ட பாடலின் படம் கோ.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: நேரம் சரியாக

0: 11:51. குமரி பண்பலையிலிருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை. நாகர்கோவில் வெட்டூர் நிமிடம் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். மீண்டும் கல்லூரிக்குள் செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம் நேர்களே. கல்லூரி வாழ்க்கை ஒரு அத்தியாயம் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும் ஒரு அழகிய நினைவு புத்தகம். இப்ப நாம நின்னுட்டு இருக்கக்கூடிய கல்லூரி பயோனியர் குமாரசுவாமி கல்லூரி. சரி, அடுத்ததா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, கான்வர்சேஷன் சொன்னீங்க இல்லையா, சரி பண்ணலாமா? என் பேரு கீர்த்தனா, நான் தேர்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். என் பேரு வர்ஷினி, நான் தேர்ட் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து வந்து நாங்க ஒரு கான்வர்சேஷன் பண்ண போறோம். ஏ கீர்த்தனா, உன் ஸ்கிரீன் டைம் எவ்வளவு டி? சின்னதுதான், ஜஸ்ட் 10 மினிட்ஸ், 10 hours. இதுக்கு பேரு சின்னதா? நீ மொபைல் பாக்குறியா இல்ல மொபைல் ஒன்னும் யூஸ் பண்ணுதா?
2: அதெல்லாம் இல்லடி, நான் படிக்கத்தான் யூடியூப் ஓபன் பண்ணேன்.
1: அப்புறம் அப்புறம் என்ன, படிக்கிற வீடியோ பார்த்தேன், நல்ல விஷயம் தான். ஆனா உன்ன பார்த்தா படிச்சு வரையே தெரியலையே. படிச்சுட்டே இருந்தேன்னா அதுக்கு கீழே பன்னி கட் வீடியோஸ் வந்து 2 hours போயிடுச்சு. அதான் சமூக ஊடகங்களோட சக்தி. இன்னும் சில பேர் ஸ்டேட்டஸ்ல ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு போடுவாங்க, ஆனா புக்கே ஓபன் பண்ண மாட்டாங்க, அதானே?
2: ஆமா,
1: ஆனா சமூக ஊடகங்களால நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. ஆமா, ஆன்லைன் கிளாஸஸ் பார்க்கலாம், புதிய விஷயங்கள் கத்துக்கலாம், இன்னும் நிறைய இருக்கு. சரி விடு, நேத்து எவ்வளவு நேரம் படிச்ச?
2: 30 நிமிஷம் படிச்சேன்டி.
1: அப்புறம் ரீல்ஸ் எவ்வளவு நேரம் பார்த்த? அது ஒரு 3 hours வச்சுக்கோ. அப்ப எப்படி பாஸ் ஆவ நீ? அதான் மோட்டிவேஷன் ரீல்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன்ல நானு. ஐயோ, மோட்டிவேஷனல் ரீல்ஸ் மட்டும் பார்த்தா போதாது, புக்கை எடுத்து படிச்சாதான் மார்க் வரும். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். அதனாலதான், அதனால நண்பர்களே, சமூக ஊடகங்களை பயன்படுத்துங்க. ஆனா 4 முழுக்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காருங்க, கரெக்ட் தானே வர்ச்சினி?
2: கரெக்ட் தான்.
1: இல்லைன்னா எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பர் உங்களை பார்த்து சிரிக்கும். அதனால சமூக ஊடகங்களை நமக்கு பயனுள்ள வகையில பயன்படுத்துங்க. டாடா பாய் பாய். நன்றி டாடா பாய் பாய். உண்மையை புளி தோண்டி எடுத்ததற்கு நன்றி. எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க.
3: அடுத்தது நம்மளுடைய தமிழ் துறையில இருந்து ஒரு மாணவர் வந்திருக்காரு, உங்க பேர் சொல்லுங்க.
4: அடிக்கடி நம்ம கூவிக்கிட்டே இருக்கோம், பா முகேஷ், பா முகேஷ்.
5: நான் பா முகேஷ். நான் எழுதிய ஒரு கவிதை பெண்களை பற்றி. அதிகாலை எழுந்து இரவில் உறங்கு வரும் தொடர் பணி செய்த காலம் தள்ளி, கூண்டுக்குள் அடைப்பட்டு கிளி போல் வீட்டுக்குள் முடங்கி கிடந்த பெண்கள் வந்து விட்டனர் எட்டுக்குள் நாட்டுக்குள். ஊதாங்குழல் தான் பிடிக்க வேண்டும் என ஒதுக்கப்பட்ட கையெல்லாம், ஊதாங்குழல் தான் பிடிக்க வேண்டும் என ஒதுக்கப்பட்ட கையெல்லாம் இந்த எழுதுகோள் பிடிக்கிறது, ஊதாங்குழல் பிடிக்கவில்லை. உலகை சுற்றும் விமானத்தையும் போட்டுகிறது, கற்பு என்று அடிமைத்தனம் படுத்தும் காலம் அறவே போய்விட்டது. இந்த காலம் சமூக நீதி வந்த காலம், இந்த காலம் சமூக நீதி வந்த காலம். கற்புதான் பெண்களை அடக்கும் ஆதிக்கம் என்றால், கற்புதான் பெண்களை அடக்கும் ஆதிக்கம் என்றால் தூக்கி வீசுங்கள். யாருக்கு வேண்டும் அடிமைத்தனத்தை வளர்க்கும் கற்பு? பெண்ணை தீட்டென்பது அறியாமை, பெண்ணை தீட்டு என்பது அறியாமை, பெண்ணை புனிதம் என்பது அதைவிட அறியாமை. துவைத்தலும் சமைத்தலும் பெண்கள் தான் செய்ய வேண்டுமா? துவைத்தலும் சமைத்தலும் பெண்கள் தான் செய்ய வேண்டுமா? ஆண்கள் செய்தால் ஆகாதா? ஆண்கள் வைத்தால் அரிசிதான் வேகாதா? ஆண்கள் வைத்தால் அரிசிதான் வேகாதா? பெண்களுக்கு எதிரான சாக்கியங்கள் சம்பிரதாயம் என்னும் மூட நம்பிக்கை மூழ்கியுள்ளது. இன்னும் இந்த சமூகம் பெண்களுக்கு எதிரான சாக்கியங்கள் சம்பிரதாயம் என்னும் மூட நம்பிக்கை மூழ்கியுள்ளது. எப்போதுதான் கரையேறப் போகிறீர்கள் தெரியவில்லை. கரையேறுங்கள், அருகில்தான் இருக்கிறது அம்பேத்கர் பெரியார் எனும் படகு.
1: அருமையா, சிறப்பா ஒரு கவிதை வாச. நம்ம பாப்பு ஒரு கிளாப் பண்ணுங்க.
5: பாரதியார் மாதிரி பெண்ணுடைய எழுத்துக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன்.
1: ரொம்ப அருமையா தமிழ வந்து அழகா வாசிச்சாங்க. அப்படிதான்
2: அந்த லகரம் லகரம் லகரம் அழகா இருந்தது. சரி, அடுத்த லக்னம் உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேரு லட்சுமி, நான் 3rd ஆண்டு கணிதவியல் படிச்சுட்டு வரேன். நான் என்ன சொல்ல போறேன்னா, நம்ம வந்து வாழ்க்கையில நிறைய விதமான பழமொழிகள் யூஸ் பண்ணுவோம், ஆனா அந்த பழமொழியோட தமிழ் அர்த்தம் தெரியாமையே யூஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்ல கழுதைக்கு தெரியுமாம் கற்பூர வாசனைங்கிற பழமொழி இருக்குது. இதோடைய பொருள் என்னன்னா, முன்னாடி காலத்துல வந்து கழு அப்படிங்கிற வந்து ஒரு புல்லகை இருந்திருக்கு, அதுல பண்ணக்கூடிய பாயில இருந்து கற்பூர வாசனை வருமா, அதுதான் கழு

தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பழமொழி என்னன்னா, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் சொல்லுவாங்க. அந்த வார்த்தை ரெண்டா பிரிக்கலாம், ஒண்ணு வந்து ஆனை, இன்னொன்னு வந்து பூனை. ஆனை அப்படிங்கிறதுனா ஆ வந்து பசு, நெய் யூஸ் பண்ணும் போது நம்மளோட உடல் வந்து நல்ல பருமனா ஆகும். பூனைனா தேன், அது சாப்பிடும் போது நம்மளோட உடல் எடை வந்து குறையும். ஆனைக்கும் ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும். எல்லா பழமொழியும் நம்ம பொருள் தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணணும் தான் சொல்லுவேன் நான்.

0: வரைக்கும் நம்ம பொருள் தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணணும். அதான் சொல்லுவேன், நன்றி.
1: அழகா சொன்னீங்க,
0: அருமையா சொன்னாங்க, அருமையா சொன்னாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஒண்ணு இது பழமொழிகளுக்கு அர்த்தம் தெரியாது அப்படிங்கறது. இப்ப அவங்க அதை எடுத்து சொன்னதுக்காக ஒரு திரும்ப ஒரு கிளாப் பண்ணிடுவோமா. விஷ்ணு வந்து ரெடியா இருக்காங்க, அப்பவுமே ரெடியா இருக்காங்க. விஷ்ணு என்ன பண்ண போறீங்க?
2: ஒரு பாட்டு படிக்க போறேன்.
1: என்ன பாட்டு படிக்க போறீங்க?
2: ஒரு மரம் வளர்ப்பு பத்தி ஒரு சின்ன நாட்டுப்புற பாட்டு.
3: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மரம் வளர்த்து மழை பெறுவோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மரம் வளர்த்து மழை பெறுவோம். மரம் ஒன்று வளர்த்திருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்ந்திட. தண்ணி நன்னே நானே, தனி தண்ணி நன்னே, தண்ணி தண்ணி தனி தண்ணி நன்னே நானே. பகலவன் அனல் குறைக்கும், பக்கமெல்லாம் குளித்து தரும். பகலவன் அனல் குறைக்கும், பக்கமெல்லாம் குளித்து தரும். பாதை வழி போவோர்க்கு பக்குவமாய் நீழல் தரும். தன்னே நன்னே நானே, தனி தன்னே நன்னே நானே, தன்னே நன்னே நானே, தனி தன்னே நன்னே நானே.
0: ரொம்ப அருமையா பாடுறாங்க. நம்ம விஷ்ணுக்கு ஒரு பெரிய கிளாப், ஒரு பெரிய கை தண்டல். இருந்தாலும் நாம மரம் வளர்ப்போம். முத நாள் வந்து விதை ஊனி செடி வளர்ந்தா அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்? புடுங்கி பாப்போம் வேற வந்திருக்கான்னு. கண்டிப்பா வந்து வேற இருக்கான்னு நம்ம புடுங்கி பாக்கணும். வேற வந்து
1: வேற. சரி, அடுத்தது நீங்க உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேரு சபரி கணேஷ், செகண்ட் டிஏ தமிழ்.
1: சரி, என்ன வச்சிருக்கீங்க?
4: திருக்குறளை பத்தி கவிதை உலகம் போற்றும் உன்னத நூல் திருக்குறள், உயர்ந்த வாழ்வின் ஒளி விளக்கு திருக்குறள், எளிய சொற்களில் ஆழ்ந்த கருத்தை சொல்லி எல்லோரும் உள்ளத்திலும் இடம் பிடித்து, காலங்கள் மாறினாலும் மதிப்பு குறையாமல் கல்விக்கும் பண்புக்கும் துணையாய் நிற்கிறது திருக்குறள்.
1: அருமையா சொன்னீங்க, கிளாப் பண்ணிடலாமே.
0: சரி,
1: இன்னொரு ஸ்டூடெண்ட் நிக்காங்க. அங்க ஒரு குட்டியா ஒரு கதை குட்டியா சொல்லிருங்க.
5: என்னோட பேரு ஸ்ரீ சங்கினி, நான் செகண்ட் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறேன். நம்ம எல்லாரும் வந்து கதை கேட்போம், ஆனா ரொம்ப லெங்தா இருந்தா கேட்க மாட்டோம். ஒரு குட்டி ஸ்டோரி, மனம் வருந்திய புன்னகை தேசம். என்ன அப்படின்னா, ஒரு நாடு வந்து இருந்துச்சு, அது பேர் தான் புன்னகை தேசம். அங்க ஒரு மன்னன் இருந்தார். அவர் என்ன அப்படின்னா, ரொம்ப எழுச்சியா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சு, எல்லாரும் வந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால இவருக்கு என்ன ஆசை அப்படின்னா, பங்கம் தான் ரொம்ப விலை மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து ரொம்ப ஆசை, ஒரு வரம் வேணும், வரம் வேணும், வரம் வேணும் அப்படிங்க. அப்படி கிடைச்சது வரம் வந்து,
0: அப்படி கிடைச்ச வரம் தான் இன்னைக்கு நம்ம பயோனியர் குமாரசுவாமி கல்லூரியில நின்றுட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம குமரி பண்பலை நூற்றாண்டின் சார்பாக கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சிக்காக
1: நன்றி நேர்களை. இவ்வளவு நேரம் நம்ம கூட இணைஞ்சிருந்த கல்லூரி மாணவர்களுக்கும் நேர்களுக்கும் மிக்க நன்றி.
0: இந்த ப்ரோக்ராம்காக ஏற்பாடு பண்ணி தந்திருந்த கல்லூரி முதல்வர் மற்றும் நம்முடைய பங்களிப்பு அளித்த மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் குமரி பண்பலை நூற்றொண்டின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து நிலையம் திரும்புகிறோம். நன்றி.
6: நேர்கள் இதுவரை கேட்டது நாகர்கோவில் வெட்டூர்னி மடம் பயோனியர் குமாரசுவாமி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை. கல்லூரி வளாகத்திலிருந்து நேரலையை நமக்காக வழங்கியவர்கள் நிலைய அறிவிப்பாளர்கள் கலைமகள் பாலசுப்ரமணி மற்றும் ஐமீனா.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பரை 101.
2: நேரம் 12 மணி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் யோகாவால் இரத்த நாளங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பழம் அரசு மருத்துவமனை இயற்கை

0: மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா தெரஸ் அவர்கள். 12:55 திரை இசை வலம் வரும். இன்று பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் சிநேகிதியே, இதில் பொறுமை உங்களுக்கு தந்த பரிசு என்ன, இது தோழியருக்கான நேரலை நிகழ்ச்சி. 1:55 2:15 திரை இசை வலம் வரும். 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 1:30 தேநீர் நேரத்தில் வருகிறது சந்திப்போம் சிந்திப்போம். இதில் சர்வதேச யோகா தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில் யோகா சிகிச்சையாளர் மற்றும் யோகா பயிற்றுநர் அருமனை கே எம் ஆதர்ஷ் அவர்களுடன் சந்திப்பு இடம்பெறும். இன்று மாலை 1:40 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 5:02 முல்லை சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே மான்செஸ்டர் ஓல்ட் ட்ராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து ஒலிபரப்பாகும் நேரங்கள் இன்று மாலை 6:40 முதல் 7:10 வரை, 8:05 முதல் 9:00 வரை, 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. இன்றிரவு 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கிசான் வாணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இடைக்கோடு ஸ்ரீதாசையன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து கேட் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்கிறது அமுத சுரபி, இது சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் உரையாடல். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் நெல் ப்ளூம் நுண்ணுயிர் உரக்கலவை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். இன்றிரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Venezuelan President Delcy Rodriguez has declared a state of emergency in the country following back-to-back earthquakes of magnitude 7.2 and 7.5 caused multiple buildings collapse in Caracas and surrounding areas this morning. Addressing the nation, Ms. Rodriguez announced the suspension of classes for students and non-essential activities until further notice. The president said 32 people have died and more than 700 have been injured following a series of powerful earthquakes. Authorities are continuing rescue and recovery operations in the affected regions. Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have expressed sorrow over the devastation caused by the severe earthquakes in Venezuela. Samvidhan Hatya Divas is being observed today. It serves as a reminder of what happened when the Constitution of India was trampled over on the 25th of June 1975. It is also a day to pay homage to each and every person who suffered due to the excesses of the emergency. Vice President C.P. Radhakrishnan, Prime Minister Narendra Modi and Home Minister Amit Shah today paid homage to all those who stood firm in defence of democratic values during the emergency. In a social media post, Prime Minister Modi said the emergency was a direct assault on the Constitution. He said it witnessed the suspension of civil liberties, curbs on freedom of expression, and the arrest of political leaders, journalists, and social workers. சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் கே. ராம்மோகன் நாயுடு டுடே

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்கள் குமரி பண்பிலை நூற்று ஒண்ணு.
1: ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை நூற்று ஒன்று. நேரம் 12:10. ஆரம்பமாகிறது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை.

காதில் என்றும் நீங்கா இடம் பிடித்த பழைய திரைப்பட பாடல்களில் சில இப்போதிலிருந்து 12:40 வரை நமது குமரி பண்பலை 101 கேட்டு மகிழலாம். இன்னைக்கு மனம் நனையும் மதுரமலையில முதல் பாடல் தட்சிணாமூர்த்தி இசையில் ஏ.எம். ராஜா மற்றும் பி. பானுமதி பாடிய அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்பட பாடல். செல்வம் வந்ததும் மாறுவது இல்லை காதல், அது உயிரில் கலந்த உன்னத உணர்வு, என்றும் அழியாத மாசில்லா உண்மை காதல்.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேரம் 12:16. குமரி பண்பலை நூற்றாண்டிலிருந்து நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனம் நனியும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. புவி மீது மலரும் மலர்கள் வாடி மண் மீது உதிர்வதற்கல்ல, எங்கும் நறுமணம் கமல. நான் மலர்ந்ததோ உன் அன்பினால். கேட்கவிருப்பது ஜி ராமநாதன். இசையில் ஜெயம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய உத்தம புத்திரன் திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பும் இடைக்கோடு டி தாசையன் அவர்களுடன் நேர்முகம். கேட் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி, சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் ப்ளூம் நுண்ணுயிர் உரக்கலவை, திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
3: வாழ்வின் வழிகாட்டி போல என்றென்றமுடன் பயணிக்கும் இனிய பண்பலை, இது நம் குமரி பண்பலை 101. நேரம் சரியாக 12:21:30. வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில்

இனி வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா பாடிய வீர திருமகன் திரைப்பட பாடல். இந்த பாடலின் வரிகள் கண்ணதாசன். பூக்கள் வாடி மண்ணில் உதிரும், ஆனால் என் இதயத்தில் உனக்கான அன்போ என்றென்றும் மாறாமல் நிலைத்திருக்கும். என் உயிரின் ஆழத்தில் வேரூன்றிய தூய காதல் என்றும் நிலையானது.

நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 12:27. மனம் நனையும் மதுரமழையில் அடுத்ததாக வல்லவனுக்கு வல்லவன் திரைப்பட பாடல். இந்த பாடல் வேதா இசையில், கண்ணதாசன் வரிகளில் ஜி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடியது. சலசலப்பில்லா நதிவெள்ளம் போல இருக்கும் மனமோ இன்று ஆட்டம் பாட்டத்துடன் துள்ளி குதிக்கிறது தலைவனின் வருகைக்காய்.

இது உங்கள் நினைவிற்கு இன்று பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இது தோழியரே நீங்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் தோழியருக்கான தலைப்பு, பொறுமை உங்களுக்கு தந்த பரிசு என்ன? இது குறித்து தோழியர் நேரலையில் பங்கேற்று பேசலாம். நேரலையில் பங்கேற்க தோழியர் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 1 2907722.

இதற்கான இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 890-325-7039. நேரத்தை மறந்துவிடாதீர்கள் தோழியரை, இன்று பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலையில். நேரம் 12:32. காதுகளுக்கு இனிமை சேர்த்துக் கொண்டிருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. நிகழ்ச்சியில் நிறைவாக வருகிறது கே வி மகாதேவன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய திருவிளையாடல் திரைப்பட பாடல். மலர்களை நூலால் தொடுப்பது போல கவிஞனின் சிந்தனையில் பிறக்கும் வரிகளை பாமாலையால் தொடுத்த பாடல். அது இசையோடும் பாவத்தோடும் வருகிறது இனிமையாய்.

ஜும்மக்கு ஜும்மக்கு தின்தா இந்த சரி நீ சரி நீ சரி நீ

0: சொல்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 1975 ஆண்டு இதே நாளில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த காலகட்டத்தில் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்காக உறுதியுடன் போராடியவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட போது கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக அவசர நிலை திகழ்ந்தது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நீதி, சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவசர

0: திட்டத்தை பிறப்பித்த அந்த நாளை ஒருபோதும் மறக்க இயலாது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்பதற்காக போராடிய அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்நாளில் ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் சாசனத்தை பாதுகாப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயகத்தின் மீதும் அரசியல் அமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று குறிப்பிட்டுள்ளார். 21 மாதங்கள் இது நீடித்ததாகவும் இந்த காலகட்டத்தில் ஜனநாயகம் முடக்கப்பட்டு அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தின் மீதான இத்தகைய தாக்குதல்கள் இனி ஒருபோதும் நிகழக்கூடாது என்று இந்நாளில் அனைவரும் உறுதியேற்போம் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தி அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தினை குருகிராமில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். உலகிலேயே மிகப்பெரிய டிஜிட்டல் அடிப்படையிலான மின் விநியோக கட்டமைப்பை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 6 கோடிக்கும் மேற்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோகர் லால் கூறினார். டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது. மகாராஷ்டிரா, பஞ்சாப், தமிழகம் உட்பட 16 மாநிலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக சிபிஐயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதில் சென்னை மற்றும் கொல்கத்தாவில் தலா 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கைது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் சிபிஐ அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்கு வங்கத்தில் கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த சேமிப்பு கிடங்கு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். இன்று அம்மாநில சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்றார். காயமடைந்தவர்களில் ஒருவரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீராம் ஜென்மபூமி அறக்கட்டளைக்கு கிடைத்த நன்கொடைகள் குறித்து நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிபதிகள் திருமதி பி வி நாகரத்னா, திரு ஜாய்மல்யா பக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இருப்பினும் இந்த மனு முறைப்படி பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி வெண்புள்ளிகள் இயக்கம் சார்பில் 1 கூடி வரைவோம் என்ற நிகழ்ச்சி மதுரையில் நடைபெறுவதாக அதன் செயலாளர் டாக்டர் உமாபதி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வெண்புள்ளிகள் அப்படின்றது உடம்புல அங்கங்க வெள்ள வெள்ளையா இருக்கும். இதை விட்டிலைகோ லூகோடெர்மா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு கிருமிகளை வந்தா கொல்றதுக்காக இருக்கு. இந்த வெண்புள்ளிகள் வந்த விஷயத்துல நமது உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு அமைப்பு மெலனோசைட் அப்படின்ற உடலுக்கு தேவையான ஒரு

0: செல்லை தவறாக கிருமி என்பதனால் அதை அழித்து விடுகிறது. நமது வெண்புள்ளி இயக்கம் சார்பில் மதுரையில் உள்ள தி அமெரிக்கன் கல்லூரியில வெண்புள்ளி தினத்தை ஒன்று கூடி வரைவோம், அதாவது ஆங்கிலத்தில் மாஸ் பெயிண்டிங் என்ற பெயர்ல நடத்த இருக்கிறோம். வெண்புள்ளிகள் நோய் அல்ல, அது ஒருவரிடமிருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, பரம்பரை பரம்பரையா வராது என்கிற அறிவியல் உண்மையை நீங்களும் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் அன்புடன் வேண்டுகிறோம்.
1: வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கராகஸில் நேரிட்ட இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அந்நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாட்டு மக்களிடையே உரையாற்றிய அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ், அத்தியாவசிய பணிகள் மட்டுமே செயல்பாட்டில் இருக்கும் என்றார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வெனிசுலா அதிபர் கூறினார். இதற்கிடையே இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் பிரிவில் ஷௌரியா திலீப் பர்னி வெள்ளிப்பதக்கத்தையும் ரியா துகல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 25 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் சுற்றில் 3வது இடத்தை பிடித்ததன் மூலம் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புல்லாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. இதுவரை நடைபெற்ற 2 போட்டிகளில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. புல்லட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஹால் சரீன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இணையதளம் வாயிலாக நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஈரானின் பர்ஹாம் மக்சூட்லுவை வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:50. நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் கேட்பதற்கு முன்
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர் நாகர்கோவில்.
6: நலமாய் வாழ்வோம்
7: யோகாவால் இரத்த நாளங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள். தகவல்களை தருகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீநாத்ரேஸ் அவர்கள்.
8: இரத்த ஓட்ட மண்டலமானது இதயம், இரத்த நாளங்கள், இரத்தம் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இரத்த ஓட்ட மண்டலம் சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனை திசுக்களுக்கு கொண்டு சென்று கார்பன் டை ஆக்சைடு மற்றும் கழிவுகளை திசுக்களிலிருந்து எடுத்து வருகிறது. இதயம் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தத்தை உந்தி செலுத்தும் தசை பகுதியாகும். இரத்த குழாய்கள் குறிப்பாக தமனிகள் இதயத்தில் இருந்து

0: ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை உடலின் பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்கின்றன. சிரைகள் உடலின் பல்வேறு பாகங்களிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த அசுத்த இரத்தத்தை மீண்டும் இதயத்திற்கு கொண்டு வருகின்றன. கேபிலரிஸ் என்று அழைக்கப்படும் தந்துகிகள் தமனிகளையும் சிரைகளையும் இணைக்கும் மிக நுண்ணிய இரத்த குழாய் ஆகும். இரத்தம் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் வாயுக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கடத்தும் திரவ இணைப்பு திசு. யோகா நமது இரத்த ஓட்ட மண்டலத்தில் பல ஆழமான உடல்நல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. மூச்சு பயிற்சி தியானங்கள் பண்ணுவதால் இதய துடிப்பையும் சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்டோலிக் பிளட் ப்ரெஷரையும் குறைக்கிறது. யோகா மற்றும் தியானம் கார்டிசோல் போன்ற மன அழுத்த ஹார்மோன்களின் அளவை குறைக்கின்றன. இதனால் இரத்த குழாய்கள் சுருங்குவது தடுக்கப்பட்டு இதயத்தின் மீது ஏற்படும் தேவையற்ற அழுத்தம் குறைகிறது. ஆசனங்கள் உடலின் பல்வேறு பகுதிகளில் இரத்த ஓட்டத்தை திறம்பட அதிகரிக்க உதவுகின்றன. படுத்துக்கொண்டு கால்களை மேல் நோக்கி தூக்கும் ஆசனங்கள் மற்றும் முன்னோக்கி வளையும் ஆசனங்கள் நரம்புகளிலிருந்து இதயத்திற்கு இரத்தம் திரும்புவதை ஊக்குவிக்கிறது. மிதமான யோகா பயிற்சிகள் இதய தசைகளை பலப்படுத்தி இதயத்தை சீராக செயல்பட செய்கிறது. ஆசனங்கள் இரத்த நாளங்களில் படிந்துள்ள அதிகப்படியான கொழுப்புகளை குறைக்கிறது. இதனால் இரத்த குழாய்களின் அடைப்புகளை சரி செய்ய உதவுகிறது. உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சீரற்ற இதய துடிப்பையும் சீராக்குகிறது. மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஆக்சிஜனின் அளவு அதிகமாவதால் செல்களை புதுப்பிக்கிறது. தியானங்கள் மன அமைதியை உண்டு பண்ணுவதால் இதய படபடப்பு, பய உணர்வு, நேர்மறை சிந்தனைகள் அதிகமாக்கி இதயத்திற்கு கொடுக்கப்படும் தேவையற்ற அழுத்தம் குறைகிறது. இதனால் இதயம் நல்ல முறையில் அதனுடைய வேலையை செய்ய இந்த யோகா பயிற்சி மிகவும் உறுதுணையாக உள்ளது. எனவே அனைவரும் யோகா பயிற்சியை மேற்கொண்டு ஆரோக்கியமான இதயத்தை பெறுவோம்.
1: யோகாவால் இரத்த நாளங்களுக்கு கிடைக்கும் நன்மைகள். தகவல்களை தந்தவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீநாத்ரேஸ் அவர்கள்.
2: Ponchesley Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours Anaitha sigichai muraigal ore idathil
3: Ungal idayathai maaridaippilirundhu paadhugaathida Angiogram Angioplasty Open Heart Surgery Pacemaker pondra sigichaigalukku Ponchesley Super Speciality Hospital.
4: காற்றலைகளில் கலந்து காதுகளுக்கு இன்பம் சேர்த்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:55. இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். சுந்தரபாண்டியன் திரைப்படத்திற்காக நா. முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் ஹரிச்சரண் பாடியது. பாடலுக்கு இசை என். ஆர். ரகுநாதன்.

நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் மணி 1:10 ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சியில் பொறுமை உங்களுக்கு தந்த பரிசு என்ன? இது குறித்து தோழியர்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602040 மற்றும் ஒரு எண் 2907722. அலைபேசி எண் 8903257309. இந்த பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில் யோகா சிகிச்சையாளர் மற்றும் யோகா பயிற்றுனர் அருமனை கே எம் ஆதர்ஷ் அவர்களுடன் சந்திப்பு இடம்பெறுகிறது.

0: ஒரு புன்னகையாய்,
1: இதழ் ஒரு புன்னகையாய்,
0: தேனூரும் பூந்தோட்டமாய்,
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்,
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
2: எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? இன்று சர்வதேச மாலுமிகள் தினம். இது குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். சர்வதேச மாலுமிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் June 25 கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச கடல்சார் அமைப்பு 2010 பிலிப்பைன்ஸ் நாட்டின் மணிலாவில் நடைபெற்ற மாநாட்டில் இந்த தினத்தை அறிவித்தது. 2011 முதல் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலகளாவிய சரக்கு போக்குவரத்தில் சுமார் 90% கப்பல்கள் மூலமே நடைபெறுகின்றன. கடலில் பல ஆபத்துகளையும் தனிமையையும் எதிர்கொண்டு நமது அன்றாட தேவைகளுக்கான பொருட்களை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கும் மாலுமிகளின் தியாகத்தை கௌரவிப்பது இந்த தினத்தின் நோக்கமாகும். இந்த தினம் உலக நாடுகளையும் கப்பல் நிறுவனங்களையும் மாலுமிகளுக்கான பாதுகாப்பான சூழலை உருவாக்குமாறும் வலியுறுத்துகிறது. மேலும் சர்வதேச அளவில் மாலுமிகள் எதிர்கொள்ளும் சம்பள பிரச்சினை, கடற்கொள்ளையர்கள் அச்சுறுத்தல் போன்ற சவால்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. சர்வதேச மாலுமிகள் தினத்தில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.

0: நீங்கள் கேட்ட பாடல் கடல் திரைப்படத்திற்காக. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலின் உற்று ஒன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

0: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
1: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
2: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வானொலிகளின் வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1:10. ஹாய் சிநேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இன்றைய ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சியில் பொறுமை உங்களுக்கு தந்த பரிசு என்ன? இது குறித்து தோழியர்கள் தங்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2909072222. இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903325709.

0: பொறுமை உங்களுக்கு தந்த பரிசு என்ன? இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் தோழியர்கள் பங்கேற்று பேசலாம்.
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
0: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 ஹாய் ஸ்நேதியே, பெண்களுக்கான நேரல நிகழ்ச்சி இது. இணைப்பிலூர் முதல் தோழி யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? பொறுமை உங்களுக்கு தந்த பரிசு என்ன?
3: பொறுமை பெண்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா வேணும். பொறுமை இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையுமே டீல் பண்ணிட்டு போக முடியும். எனக்கு தெரிஞ்ச அனுபவத்துல எங்க வீட்டுல வந்து எங்கிட்ட இருந்த எல்லா செல்வங்களையும் அழிச்சிட்டாங்க. அப்பவும் நான் நல்லா பொறுமையா அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன வழி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படி எல்லாமே பொறுமையா டீல் பண்ணனால இன்னைக்கு மகா பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கோம். பெரிய வெற்றினா எங்க பிள்ளைகள் எல்லாரும் நல்ல நல்ல போச்சுங்க, நல்ல ஒரு இடத்துல அமர வைக்க என்னுடைய பொறுமைதான் எனக்கு பயன்பட்டதுன்னு நான் இந்த எந்த இடத்துலயும் சொல்லுவேன்.
0: சரி,
3: பொறுமைதான் பெண்களுக்கு கைகூடும்.

0: என்ன இழந்தாலும் அமைதி வேணும், சாதுவா பேசணும், என்ன பண்ணணும் அடுத்த டீலுக்கு என்ன வேலையும் பார்க்கணுமே தவிர அவசரப்பட்டு ஆடி பேசி சண்டை போட்டு பயன்படவே செய்யாது. பொறுமை மிக சிறந்தது.
1: சரி, அத பொறுமையோட சொன்னீங்க, நன்றிமா.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நேரம் 1:13. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1. ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. பொறுமை உங்களுக்கு தந்த பரிசு என்ன? இணைப்போரும் அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம் சார்.
1: நீங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
3: சபரிமாள் வடக்கு கோணம்.
1: சொல்லுங்கம்மா.
3: சார், எனக்கு பொறுமை தந்த பரிசு எனது குடும்பம் சார். அழகான ரெண்டு பிள்ளைங்க, அருமையான ரெண்டு மருமக பிள்ளைங்க, பாசமான நாலு பேர பிள்ளைங்க சார். இவங்க எல்லாருமே எனக்கு பொறுமையினால தான் சார் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு குடும்பத்தை கொண்டு போயிருக்கேன் சார். எனக்கு பொறுமை கிடைச்ச பொக்கிசமே தான் சார்.
1: சரிங்கம்மா, அடுத்து வரக்கூடிய தோழிகள் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேக்கலாம். நன்றிமா, நன்றி.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
1: இணைப்பில் ஒரு அடுத்த தோழி. வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
6: இணைப்பு
1: கிடைச்சிருக்கு அப்படிதான், குமரி பண்பலையில இதுதான் முதலுடைய பேசுறீங்களா?
6: ஆமா, நான் 45 வருஷம் கொண்டு பார்த்து
1: தொடர்ந்து பேசலாம். முதல் தடையா வந்திருக்கீங்க, இணைப்பு கிடைச்சோன்னு எப்படி இருக்குது அத சொல்லுங்க.
6: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: உங்களுடைய சந்தோஷம் என்னைக்கு நிலைக்கட்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற நம்பிக்கை. நன்றிமா,
6: நன்றி, நன்றி.
7: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11
1: இனி ஒரு திரைப்பட பாடல் கேட்போம். மொழி திரைப்படத்திற்காக வைரமுத்துவின் பாடல் வரிகளில் வித்யாசாகர் இசையில் பல்ராம் பாடியது.

0: நேரம் 1:23. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. பொறுமை உங்களுக்கு தந்த பரிசு என்ன? இது குறித்து தோழிகள் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இணைப்பு வரக்கூடிய தோழி அடுத்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: சார், என்னோட பேர் காந்திமதி. அகஸ்தீஸ்வரம் அருகில ராமன் தேவர் சார்.
0: சரிங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா?
1: பொறுமை
0: உங்களுக்கு தந்த பரிசு என்ன?
1: நல்ல விஷயம் சார். பொறுமைங்கிறதே மிகப்பெரிய ஒரு இது சார். இந்த பொறுமையினால் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த சொசைட்டில ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் எனக்கு எனக்கே கொடுத்திருக்கு. அதே நான் ஒரு பெஸ்ட் கிஃப்டா நினைக்கிறேன் சார்.
0: சரிங்கம்மா.
1: இதனால நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு.
0: சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? பொறுமை இருக்கிறதா உங்களுக்கு பெருமை?
1: நிஜமா சார், நிறைய இன்னைக்கு இந்த சமுதாயத்திலேயே அச்சீவ் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னா, நிச்சயமா இந்த பொறுமை இருந்ததுனாலதான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பொறுமை நிறைய கத்து கொடுத்தது என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. நிறைய கோபப்பட்டாலும் அந்த நேரத்தோட அதை முடிச்சுட்டு எந்தெந்த விஷயத்துல பொறுமையா இருக்கணுமோ அதுல எல்லாம் நிறைய பொறுமையா இருந்து சாதிக்கலாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க எங்க அம்மா எல்லாம்.
0: உங்க குழந்தைகளுக்கு நீங்க எப்படி எல்லாம் பொறுமையா இருக்கு அப்படிங்கறத கத்து கொடுத்துருக்கீங்க
1: சார்?
0: உங்க குழந்தைகளுக்கு எப்படிலாம் பொறுமையா இருக்கணும் அப்படிங்கறத கத்து கொடுத்துருக்கீங்க. நீங்க அப்பா அம்மாட்ட இருந்து அதை படிச்சுக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க இல்லையா?
1: ஆமாங்க சார்.
0: நீங்க உங்க குழந்தைக்கு எப்படிலாம் சொல்லி கொடுக்கறீங்க?
1: இப்போ பிள்ளைங்களுக்கு நான் சின்னதுல இருந்தே சொல்லி கொடுக்கறது, இந்த சமுதாயத்துல நாம எல்லாருமே ஒண்ணு, யாரு என்ன சொன்னாலும் எந்த விஷயத்தையுமே காதல் எடுத்து அந்த ஒரு மனசுல ஒரு பகை உணர்வோட இருக்கக்கூடாது. எல்லாருமே நம்ம ஒண்ணு ஏற்றத்தாழ்வு பார்க்காம இருக்கணும். ஆரம்பத்திலிருந்தே இதை வந்து நான் பிள்ளைங்கிட்ட சொல்லி நிறைய உதவி செய்யக்கூடிய அந்த ஹெல்பிங் மென்டாலிட்டி நமக்கு இருக்கணும். நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வந்து கொடுக்கறதுக்குள்ள பழக்கம். எப்பவுமே நம்ம வந்து கொடுக்கற ஒரு இதே இருக்கணும். என்ன இருக்கோ அதுல கொடுக்கக்கூடிய லெவல்ல நாம இருக்கணும். இருக்கிறதுல கொஞ்சமா கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிள்ளைங்களுக்காக தான் சொல்லி கொடுத்துருக்க சார். எந்த வகையிலும் நீங்க வந்து அந்த பொறுமையும் கூட அந்த நிதானத்தை தவற விட்டீங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை அதுல வந்து நிறைய அழிவுகள் ஏற்படும். அதனால இந்த பொறுமையை நீங்க கையாளணும். அதுக்கு நமக்கு வந்து அந்த ஆளுமை திறன்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத என்னுடைய ரெண்டு குழந்தைங்கள்ட்டே சொல்லியிருக்கேன். குழந்தைங்களும் இந்த வகையில நல்லா வளர்ந்துருக்காங்க.
0: இணைப்பிலையும் பொறுமையா நிறைய தோழிகள் வந்து முயற்சி பண்றாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றிமா.
1: நன்றி நன்றி.
0: இணைப்பில் வரும் அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
2: பெரியவளையில இருந்து விஜயா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.
2: இந்த பொறுமை வந்து நல்ல ஒரு மன அமைதியை பரிசா தந்திருக்கு சார்.
0: அழகா சொன்னீங்க.
2: அந்த மன அமைதி வந்து அந்த பொறுமையா இருக்கும்போது நம்ம அதுல படிக்கின்றோம்ல ஒவ்வொரு பாடங்கள் அனுபவ பாடம் வந்து நல்ல ஒரு பெரிய லெவல்ல நம்மள கொண்டு போவோம் சார். வாழ்க்கையில ஒரு தன்னிறைவை தந்திருக்கு. நாம வந்து பொறுமை இழந்திருந்த அந்த வாழ்க்கை நம்ம கையிலே இல்லாம சிறடி போகக்கூடிய சூழ்நிலை வர வரும்போது நம்ம அமைதி காத்து அந்த வழி நடத்தும் போது கண்டிப்பா அதுல வந்து எந்த பெரிய அளவுல ஒரு பேரன்பு இருக்கு சார். அதுல
0: பெரிய வெற்றியும் கிடைக்கும் இல்லையா?
2: வெற்றி அதான் எப்ப முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படுறோம். ஏன்னா அவங்க பேசுறாங்க நம்மளும் பேசணும் பேசிட்டே இருந்தா அது வந்து வில்லங்கத்துலதான் வரும்.
0: பொறுமைக்கும் சோதனை வரும், ஆனா நம்ம பொறுமையா இருக்கணும்.
2: அமைதி காத்துட்டோன்னு இவங்க சார் அத போல ஒரு அற்புதமான உலகத்தை நம்ம பார்க்க முடியாது. கொஞ்சம் தள்ளி இருந்து நினைப்போம் நம்ம ஆத்திரப்பட்டு இருந்தா இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்குமான்னு ரெண்டாவது சிந்திக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. அந்த அளவுக்கு வாழ்க்கையில பொறுமை நமக்கு தேவை. அது பெருமையா வள கண்டிப்பா வைக்கும். அந்த பொறுமை இல்லாம இன்னைக்கு இருக்கிற குடும்ப சூழ்நிலைகளை வன்முறையாட்டு நிறைய பிரச்சனைகளை நம்ம பாக்குறோம் சார். அவங்கள்ட்ட நான் சொல்லும் போது இது எப்படி உங்களுக்கு தெரியும் அம்மா, நான் கடந்து வந்த பாதையிலையும் இதெல்லாம் எனக்கும் இருந்து நான் அந்த மாதிரி எல்லாம் அதை மாத்தி மாத்தி அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து வாய்மொழியால கேட்க

0: கூடியதை கேட்கணும், அமைதியா இருக்கதை இருக்கணும். இந்த மாதிரி குடும்ப சூழலை நான் சமாளிச்சு போனதுனாலதான் அன்னைக்கு நிமிந்து நின்று பேசுறேன். அந்த சூழலை தாண்டினதுனாலதான் வந்துட்டு நான் பேசுறேன். நான் அனுபவிக்காம இருந்து நான் உனக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு நிறைய பேருக்கு சொல்லுவேன் சார்.
1: சரி சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
0: நன்றி சார், நன்றி.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஹாய் ஸ்நேத நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, நேரலையில் வந்த உடனே நீங்கள் பேசிடலாம்.

இந்திய பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற கொடை யோகா. மனம் மற்றும் உடலின் ஒற்றுமை, எண்ணம் மற்றும் செயல் கட்டுப்பாடு இணைந்ததுதான் யோகா. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். உடலும் உள்ளமும் நலம் பெற, முதுமையிலும் இளமையாக, உடல் திறனுடன் திடகாத்திரமாக நாம் இருக்க, அன்றாட வாழ்வின் அங்கமாக யோகாவை மேற்கொள்வோம். யோகா அது நம் பெருமை, அதுவே நம் வாழ்வின் வளமை.

0: நேரம் 1:30 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து ஹாய் ஸ்நேதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இது இணைப்பில் வரும் அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். பேசுங்கம்மா.
1: பெண்களுக்கே உரிய குணம் பொறுமை. பொறுமை தான் பூமாதேவியா இருக்கணும். நல்ல முறையில ஒவ்வொரு குடும்பமும் பல்கலை எல்லா கதையிலும் நம்ம எந்த ஒரு விஷயத்திலயும் விட்டு கொடுத்து கொஞ்சம் பொறுமையா போயிட்டோம் நீங்க அந்த விஷயம் நல்லபடியா முடியும். எங்க வீட்லயுமே பல விஷயங்கள்ல நான் விட்டு கொடுத்துருவேன். அவங்க ஏதாவது திட்டம்னாலும் அந்த நேரம் எதுவுமே கண்டுகிட மாட்டேன், பொறுமையா போயிடுவேன். அப்புறமா அதை எடுத்து சொன்னா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, நமக்கும் ரெண்டு பேருக்குன்னா ஓசையே கிடையாது.
0: சரி,
1: அப்ப நம்ம வீட்டு குடும்பம் காற்றுல பறக்காது. அதனால பொறுமையோடு பெருமையாக பேச பழக வேண்டும்.
0: ஓஹோ, பொறுமையோடு பெருமையாக பேச பழக வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. சரிங்கம்மா, நன்றி. நன்றிம்மா.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
0: இணைப்பில் வரும் அடுத்த தோழி. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
0: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
4: நான் மல்லிகா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
4: பொறுமையா இருக்கிறவங்கதான் பல கலைகள்லயும் தேர்ந்தெடுக்க முடியும். அப்படியே நான் பொறுமையா ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து பழகினதுனாலதான் நான் விதவிதமா சமைச்ச
0: கத்துக்கிட்டேன்.
4: எப்பவுமே வந்து யாரு எதை சாப்பிட்டு பார்த்தாலும் வந்து என்ன டேஸ்ட் குறையாம எப்படி சமைக்கிற அப்படின்னு கேட்பாங்க. சமையல் ஏன்னா சமையல் பண்றவங்களுக்கு நல்லா சமைக்கிறாங்கன்னு அவங்க பொறுமைசாலியாலதான் இருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு டெய்லரிங், அது மாதிரி விதவிதமா டிசைன் பண்றது, இதெல்லாம் செய்யணும்னா பொறுமையா
0: நுணுக்கமான வேலைகளுக்கு பொறுமை தேவை இல்லையா?
4: பொறுமையா இருந்ததுனால இதெல்லாம் கத்துக்கிட்ட முடிஞ்சது.
0: சரி சரி.
4: ஊசி ஊசி கையில் அடிச்சிரும் பயந்துகிட்டெல்லாம் ஒதுங்கிட்டு இருக்காம பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா சொன்னா எந்த கலைகளையும் நம்ம சேர்ந்து விடலாம்.
0: அந்த ஊசியில நூல் குறுக்கிறதுக்கே பொறுமை வேணும் இல்லையா?
4: நூல் குறுக்கிறதுக்கு பொறுமை வேணும்,

0: டெக்னிஷியன் தெரியணும். கண்ணு தெரியாம இருந்தாலும் ஊசியில நூல் கறக்க தெரியணும் சார். நான் கோர்க்கிறேன், அதனால தைரியமா சொல்றேன் சார்.
1: பொதுவாகவே இந்த ஊசியில நூல் குறுக்கும் போது அங்க எங்க போகும், அதுக்கு ஒரு பொறுமை இருந்தா தான் கரெக்டா நம்ம குறுக்க முடியும் இல்லையா?
0: ஆமா, அதுக்கு இப்ப த்ரெட்டர் சொல்லிட்டு ஒண்ணு வந்துருக்கு, கம்பி இருக்கு, அதை வந்து
1: ஈஸியா கொடுத்துடலாம்.
0: தடை தடை சொறி வச்சுட்டு அதுல நூலை கோர்த்துட்டு இழுத்து
1: எடுத்துடலாம். சரி சரி,
0: அந்த மாதிரி பொறுமையா தைச்சும் பொறுமையா தைக்கவும் சரி, டிசைன் பண்றதும் சரி, ஏதாவது கலைப்பொருட்கள் செய்யறதா இருந்தாலும் சரி, பொறுமையா இருக்கிறவங்களாலும் அதை எல்லாத்தையும் நல்லபடியா பர்ஃபெக்டா செய்திருக்க முடியும்.
1: பொறுமையா தச்சு கொடுக்கும் போது அதை வாங்கிட்டு போங்களும் உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க.
0: பேசுவாங்க, பொறுமை தான் நமக்கு பெருமையை சேர்க்கும்.
1: சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றி
0: நன்றி.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க, பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ, ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
1: ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சியினையும் அடுத்த தோழி. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்,
4: ஹலோ,
1: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
4: நான் வெட்டதி மண்டலத்து குமாரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
4: நான் வந்து நிறைய இடத்துல வந்து பொறுமையை
1: கடைபிடிச்சிருக்கேன்.
4: வெளியில போகும்போது இருக்கலாம், நான் இந்த சமயத்துல நிறைய பேர் வந்து தேவை இல்லாம பிரச்சனை பண்ண, ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலயும் பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல வந்து இதெல்லாம் தேவை இல்லாதது, பொறுமை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையா இருந்து அவங்களுக்கும் பொறுமையை கத்து கொடுத்துருக்கேன். அத நான் பெருமையா சொல்லுங்க
1: சார். நன்றிமா, நன்றி
4: நன்றி.

0: ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி இணையும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் அருண், அருணகர் ஜோய் பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: பல தொழிலாளர்களை வைத்து பல நிறுவனங்களை நடத்துகிறவர்கள் மிகவும் பொறுமையா இருக்கணும்.
0: இல்லம்மா, உங்களுக்குள்ள அனுபவ கருத்துக்களை சொல்லுங்க. அம்மா,
1: காரணம் வேலை செய்ய, ஹலோ,
0: உங்களுக்குள்ள அனுபவ கருத்துக்களை சொல்லுங்க. பொறுமை உங்களுக்கு தந்த பரிசு என்னன்னு தலைப்பு.
1: சரி, பொறுமையா இருந்ததுனால அநேக மக்களிடம் பழகவும் அநேக விவரங்களை அறிந்து கொள்வதற்கும் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அதே மாதிரி எல்லா கலைகளும் சக்காயில நூல் நிப்பது வர அது பொறுமையோடு இருந்து அந்த அந்த பஞ்சை நம்ம வில்லில அடித்து அதை பஞ்சாக்கி அதுக்கு பின் அதை மனையில திரியாக்கி அதற்கு பின் நம்ம சர்க்காவிலே உட்கார்ந்து இருந்து அதை நம்ம திரியாக்கணும். அப்படி பல விதமான திரிகளை கொண்டுதான் ஒரு சிட்டம் உருவாகும். அதெல்லாம் மிகவும் பொறுமையோட சாந்தமா இருந்து செய்யக்கூடிய தொழில்கள். அப்படி அநேக தொழில்களை தையல் கலைகளை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருந்தது.
0: சரிங்கம்மா, நன்றி நன்றிம்மா. நேரம் 1:36. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. பொறுமை உங்களுக்கு தந்த பரிசு என்ன, இது குறித்து தோழிகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இணைப்பு வரக்கூடிய தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்க?
2: நாகர்கோயில இருந்து
0: சொல்லுங்கம்மா.
2: இன்னைக்கு தலைப்பு என்ன சார்?
0: நாங்க பொறுமையாவே உங்களுக்கு சொல்றோம், பொறுமை உங்களுக்கு தந்த பரிசு
2: என்ன? பொறுமை அதனால ஒரு சம்பவம் சொல்றேங்க சார். எங்க ஹஸ்பண்ட் ஒரு பெட்ரோல் பம்ப்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க புரிஞ்சுட்டு அங்க போய் பிரச்சனை பண்ணாங்க. ஆனா வந்து வீடு கிட்ட அந்த பையன் பெட்ரோல் பம்புக்கு எங்களுக்கு பக்கம் வீடு, நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் தூரத்துல. அப்போ வந்து அவங்க பக்கத்து

0: சரி, விஷயத்தை சுருக்கமா சொல்லி
1: நான் போய்
0: முடிச்சிடலாமே.
1: மேனேஜர்கிட்ட போய் சண்டை போட்டு, அப்ப அந்த தம்பி சொன்னாங்க, அக்கா நான் உங்க ஹஸ்பண்ட் அடிக்கலக்கா, வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு, வீடு பக்கத்துல இருக்கனால கிட்ட வந்து கொண்டு விட்டேன்க்கா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் புள்ளிதான், நான் வந்து எனக்கு ஹஸ்பண்ட் வெளிலதான் தப்பு அப்படின்னு, நான் அந்த தம்பியை நல்லா திட்டேன் சார். ஆனா பணம் நான் சாரி கேட்டேன், சாரி மன்னிச்சிருந்த தம்பி.
0: சரி சரிங்கம்மா, நன்றி நன்றிம்மா, நன்றி
1: நன்றி சார், நன்றி.
0: பொறுமை உங்களுக்கு தந்த பரிசு என்ன? இது குறித்து தோழியர்கள் எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. இணைப்பில் வந்து நீங்கள் பேசணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-7-22, அலைபேசி எண் 8903-257-309. இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். அமரன் திரைப்படத்திற்காக யுகபாரதியின் பாடல் வரிகளில் கபில் கபிலன், ரக்ஷிதா சுரேஷ் பாடியது ஜி வி பிரகாஷ் குமார் இசையில்.

பொறுமையின் உண்மையான பரிசு அமைதியான மனநிலை, சிறந்த முடிவெடுக்கும் திறன் மற்றும் நீண்டகால வெற்றியாகும். பொறுமையாக இருப்பதால் தேவையற்ற மன அழுத்தங்கள் குறைந்து தெளிவான சிந்தனைக்கான வெகுமதி கிடைக்கிறது. பொறுமை வாழ்க்கையின் பெருமை. இன்றைய ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பொறுமை உங்களுக்கு தந்த பரிசு என்ன என்பது குறித்து அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட எல்லா அன்பு தோழியர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேர்களே. இனி வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து இன்று தொடங்கி வைத்தார். 127.21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை உட்பட 6 கோட்டங்களுக்கு இப்பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. 164 டீசல் பேருந்துகள் மற்றும் 136 CNG பேருந்துகள் அடங்கும். இதனிடையே முதலமைச்சரை இந்தியன் வங்கியின் மேலாண் இயக்குநர் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் சென்னையில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழகத்தில் இந்த ஆண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மின்வாரிய வெள்ளை அறிக்கை என்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டமும் கைத்தறி நெசவாளர்களுக்கான மின் சலுகைகளும் தொடரும் என்றார். வரும் ஆண்டுகளில் மின்துறை படிப்படியாக மேம்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார். கடந்த ஆட்சியில் மின்துறைக்கான 9 ஒப்பந்த புள்ளிகளில் 1028 கோடி ரூபாய் ஊழல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்திற்குட்பட்ட டெண்டர்கள் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்தின் மொத்த கடன் 2,47,000 கோடியாக உள்ளது என்று கூறிய அவர், தமிழகத்திற்கு அதிகபட்சமாக 21,300 மெகாவாட் மின்சாரம் தேவை என்றார். தமிழக மின்வாரியம் மூலமாக 3,495 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் மத்திய தொகுப்பிலிருந்து 13,566 மெகாவாட் மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழக மின்வாரியத்தில் முதல்கட்டமாக 15,000 பேர் இந்த ஆண்டிற்குள் பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்று கூறிய அவர்,

0: 2021 ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 5391 கேங்மென் இந்த ஆண்டு வேலையில் பணியமர்த்தப்படுவார்கள் என்றார். மின்வாரியத்தில் விரைவில் ஆய்வு மற்றும் மேம்பாட்டு பிரிவு தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மின்வாரிய ஊழியர்களுக்கான பதவி உயர்வு இனி உரிய காலத்தில் முறைப்படி வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், மின்வாரிய ஊழியர்கள் பணியிட மாற்றத்திற்கு ஆண்டுக்கு 2 முறை கலந்தாய்வு நடத்தப்படும் என்று குறிப்பிட்டார். தமிழக மின்வாரியத்திற்கு 140,000 பணியாளர்கள் தேவைப்படும் நிலையில் தற்போது 74,714 பேர் மட்டுமே பணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார்.
1: டிஎன்ஏபியோட மொத்த தேவை வந்து 140,635 எம்ப்ளாயிஸ் வந்து தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இதுவரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65,921 நம்பர் வந்து இதுவரைக்கும் வேக்கண்டா இருக்கு. அதுக்கு இல்லாமல் கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான்.
0: எரிசக்தி கட்டமைப்பில் பிரிக்ஸ் நாடுகளின் ஒத்துழைப்பின் தேவையை மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் பிரிக்ஸ் எரிசக்தி அமைச்சர்களின் 11வது கூட்டத்தில் இன்று துவக்க உரையாற்றிய அமைச்சர், நிலையான மலிவான சார்பு தன்மையுடைய எரிசக்தி வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்ட வழிவகை செய்யும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் முழுமையான எரிசக்தி விநியோக சங்கிலியில் பெறப்பட்ட முதலீடுகளை எடுத்துரைத்த அமைச்சர், உலகளாவிய மின்னணு சார்ந்த மின் திட்டங்களை முன்னெடுக்க இந்தியா வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாட்டில் இதுவரை 6 கோடிக்கும் அதிகமான ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் இது சார்ந்த மாற்றங்கள் வரும் ஆண்டுகளில் தொடரும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டின் அவசர நிலை பிரகடன காலத்தில் ஜனநாயக மதிப்பீடுகளுக்கு வலுவான குரல் கொடுத்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட இத்தினம் அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய வரலாற்றில் இக்காலம் ஒரு கருப்பு அத்தியாயம் என்றார். நாட்டின் அரசியல் சாசனத்திற்கு விடுக்கப்பட்ட நேரடி தாக்குதல் இது என்று கூறிய அவர், கருத்து சுதந்திரம் தனிநபர் சுதந்திரத்தை முடக்கியதோடு அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக பணியாளர்கள் அனைவரும் இக்காலத்தில் கைது செய்யப்பட்டதாக எடுத்துரைத்தார். அவசர நிலை காலம் எண்ணற்ற மக்களின் அளப்பரிய துணிச்சலை வெளிப்படுத்தியதாக எடுத்துரைத்த பிரதமர், 140 கோடி இந்தியர்களின் சமத்துவம், உரிமைகள், கடமைகள், விருப்பங்களை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான அரசு மேல்நிலைப்பள்ளி மாணாக்கர் பங்கேற்றனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கருக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. விருதாச்சலத்தில் நடைபெற்ற போதை ஒழிப்பு பேரணியில் 400க்கும் மேற்பட்ட மாணாக்கர் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டனர். அரியலூரில் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்கும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி கல்லூரிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: அரியலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் போதைப் பொருளுக்கு எதிராகவும் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்கவும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் பேருந்து நிலையம் அருகில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். பேரணியில் போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்குவோம், போதைப் பொருட்களை தவிர்ப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சென்றனர்.
0: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு இலக்கை எட்டும் வகையில் 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் நாளை நடைபெற உள்ளதை முன்னிட்டு இதற்கான துண்டு பிரசுரங்களை ஆட்சித்தலைவர் பிரியா இன்று வழங்கினார். இந்த ஓட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு

0: வழங்கப்பட உள்ள சீருடைகளையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். மதுரை வடக்கு வட்டம் சாத்தமங்கலத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் கல்லூரி மாணாக்கருக்கான சமூக நீதி விடுதி கட்டிடப் பணிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக மாணாக்கருடன் கலந்துரையாடிய அமைச்சர் அவர்தம் கல்வி மற்றும் விடுதி சார்ந்த தேவைகளை கேட்டறிந்தார். தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அமைச்சர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டு அதன் முன்னேற்றங்களை கேட்டறிந்தார். வளர்ச்சிப் பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அலுவலர்களை அவர் அறிவுறுத்தினார். தமிழக முதலமைச்சராக தாம் செயலாற்றிய போது அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். திருவாரூரில் இந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாம் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்கள் நலப்பணிகள் தொடரும் என்றார். கடலூர் அரசு மருத்துவமனையில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் நல பெட்டகம் மரக்கன்றுகளை ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்யா வழங்கினார். தமிழ்நாடு ஆதித்ராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் நெகிழி செயலாக்க இயந்திரம் இயக்குபவர் பயிற்சிக்கு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடையவர்கள் தாட்கோ இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு மதிப்பெண்களில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்த தேர்வர்களின் பதிவெண் பட்டியல் இன்று வெளியிடப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்திருந்த நிலையில் இது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண் மறுகூட்டல் மறு மதிப்பீடு ஆகியவற்றிற்கு விண்ணப்பிக்க இன்று ஒருநாள் கூடுதல் அவகாசம் வழங்கப்படுவதாக அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இன்றிரவு 7 மணிக்கு இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. US ஓபன் பேட்மிண்டன் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆடவர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்தும் மகளிர் பிரிவில் தன்வி சர்மாவும் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். உலகளாவிய டிஜிட்டல் மின் திட்டங்களுக்கான வலுவான அடித்தளத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் மான்செஸ்டரில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலின் 101 நேரம் 1:56 திரை இசை. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக வாலியின் பாடல் வரிகளை SP பாலசுப்ரமணியம் பாடியது.

0: In football, South Africa advanced to the knockout phase of the FIFA World Cup for the first time with a 1-0 victory over South Korea in Monterrey this morning. In men's cricket, India A were 173-2 in the opening session of day one of the first multi-day test match against Sri Lanka A at the Galle International Stadium in Sri Lanka when reports last came in. In the ICC Women's T20 World Cup, India will take on Bangladesh in the Group A clash at the Emirates Old Trafford in Manchester today. The match is scheduled to begin at 7 p.m. Indian time. Harmanpreet Kaur-led women in blue are currently placed second in Group A, having won 2 out of 3 matches. Benchmark domestic equity indices were trading around 0.7% higher in the afternoon session today. The Sensex climbed 575 points to 77,566, while the Nifty jumped 173 points to 24,195 when reports last came in. And now before we end the bulletin, the headlines once again. Samvidhan Hatya Divas being observed today. Prime Minister Narendra Modi pays homage to those who defended democratic values during the emergency. External Affairs Minister Dr. S. Jayashankar calls for stronger collaboration amid global challenges, invokes Vasudhaiva Kutumbakam at Jeju Forum in South Korea. BRICS Energy Ministers meeting begins in Gurugram under India's BRICS 2026 chairship. Powerful earthquakes strike Venezuela back-to-back, causing multiple building collapses. State of emergency declared. South Africa advanced to knockout stage of FIFA World Cup for first time, defeating South Korea 1-0 in Monterrey. And with that, we end the midday news.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வானொலிகளின் வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 2:15. இதயங்களுக்கு இன்பம் சேர்க்க வருவது திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் கடவுள் அமைத்த மேடை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் ஜென்சி பாடியது. இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில் மழை மேகம் கூடி வர மயில் தோகை விரித்தாடும், காற்று சுமக்கும் நாதம் கேட்டு குயில் இசைப்பாடும், பசும்புல் நுனி தொட்டு பனியாடும், மயிலாக அவள் வரவே தோகையாக அவன் வருவான்.

0: ஆஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட ஆஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலின் உற்று ஒன்றில் இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமாங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. பட்டாம்பூச்சிகள் படபடக்கும், நெஞ்சங்கள் சிறகடிக்கும், நினைவுகள் நிழலாடும், நெருங்கி வந்து உறவாடும், காதல் ராஜ்யம் காதலர் வசப்படும். அடுத்து வரும் பாடல் சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியது, இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில்.

0: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
1: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பும் இடைக்கோடு டி தாசையன் அவர்களுடன் நேர்முகம். கேத் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி, சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் ப்ளூம் நுண்ணுயிர் உரக்கலவை, திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.

நேரம் 2:28 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. தொடரும் பாடல் மகுடி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது இளையராஜாவின் இசை. மொட்டவிழ்க்கும் நாதம் கட்டவிழ்க்கும் கீதம் அலையின் தாளாட்டு எதிரொலிக்க மலை துயிலும் மேகம் கான மழை பொழியும் கவி மழை பாயும்.

0: கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 ஹவர்ஸ். அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்ஷியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறு காலை 11 மணிக்கு.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 2:35. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 திரை இசை. காற்றலைகளில் கலந்து வரும் அடுத்த பாடல் காற்றினிலே வரும் கீதம் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடியது பஞ்ச அருணாச்சலத்தின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில். மேகக்கூந்தலில் சிதறிய சாரல் ஆதவனை கண்டு வெட்கத்தில் சிரித்தது, அதுதான் வானவில்லோ, வானவில்லே பெண்ணாக வடிவெடுத்து மண் மீது வந்ததோ.

0: நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம். சந்திப்போம், சிந்திப்போம். இதில் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சி, யோகா சிகிச்சையாளர் மற்றும் யோகா பயிற்றுனர் அருமனை கே எம் ஆதர்ஷ் அவர்களுடன் சந்திப்பு இடம்பெறுகிறது.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442948648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
0: நேரம் 2:41. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரையிசை. வானம் பூ பூக்கும், வண்ண மலர் தூவும், ஆசை மேகங்கள் அன்பு கொள்ள ஆனந்தம் அளித்தரும், இன்ப வெள்ளத்தில் இதயங்கள் மிதக்கும். திரைசையில் தொடரும் பாடல் இன்று நீ நாளை நான் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. வைரமுத்துவின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில்

திரைசீல் அடுத்து வரும் பாடல் அழியாத கோலங்கள் திரைப்படத்திற்காக ஜெயச்சந்திரன் பிசுசீலா பாடியது. வெளிச்சம் வர விலகும் மேகங்கள், இறை தேடி பறக்கும் பறவைகள், புதுமை தேடி மலரும் பூக்கள், விடியல் கீதம் பாடும் தெண்டல், காலை பூக்கள் காத்திருக்க அவள் விழியோரம் மட்டும் பூக்கும் காதல் பூ.

திரைசையில் நிறைவாக வரும் பாடல் பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்திற்காக ஜி கே வெங்கடேஷ் இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. காதல் வானத்தில் தேன் சுமக்கும் மேகங்கள், விழி அசைவில் அலையடிக்கும் மின்னல்கள், மத்தளமாக முழங்கும் இடி முழக்கம், வானத்தில் ஒரு விழா, காதலுக்கு அது பெருவிழா.

நேரில் இதுவரை கேட்டு ரசித்தது குமரி பண்பலை 101.1 திரை இசை. இனி வருவது வானிலை அறிக்கை, சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.

தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் 2 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் கூடலூர் பசார், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு சோலையாறு சின்கொனா, ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஒரு இடங்களில் 2 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கரூர், கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்து தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இன்று இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 27ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. 28ஆம் தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 29ஆம் தேதியன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். 30ஆம் தேதியன்று பலத்த மழை கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. வரும் முதல் தேதியன்று தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு.

வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 29ஆம் தேதி வரை வானிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னைக்கு வந்த சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆங்காங்கே இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அடுத்த 24 பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.5 டிகிரி செல்சியஸ். கொடைக்கானலில் அடுத்த 24

0: வெப்பநிலை 24.5°C. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20°C ஆகவும் குறைந்த அளவு 13°C ஆகவும் இருக்கக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும்.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட காலம் வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அவசர நிலை காலத்தில் நீதித்துறையும் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்ததாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 1975 இதே நாளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதன் மூலம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். அவசர நிலை காலத்தில் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடியவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் மீதும் அரசியலமைப்பின் மீதும் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அவசர நிலை பிரகடனம் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே எரிசக்தி ஒத்துழைப்பு மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 80 மேற்பட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்ட சிபிஐ 4 பேரை கைது செய்துள்ளது. உலக வெண்புள்ளிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழகத்தில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 700 மேற்பட்டோர் காயமடைந்தனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புலாவில் தொடங்கிய 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் தேநீர் இடைவேளை வரை 3 இழப்பிற்கு 199 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
4: முக்கடலம் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்று மள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 3:03. தேநீர் நேரம். இதில் இன்று இடம்பெறுவது சந்திப்போம் சிந்திப்போம். கேட்பதற்கு முன்
5: தரமே தாரக மந்திரமா 75 பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ் கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: அதிக ருசி கொண்டது ₹1 ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது ₹1 ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ₹1 ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ₹1 ரோஜா பாக்கு.
8: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
9: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
8: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
9: மற்றும் ஸ்டேடியம்.

0: காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
1: சந்திப்போம் சிந்திப்போம். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று யோகா சிகிச்சையாளர் மற்றும் யோகா பயிற்றுனர் அருமனை கே எம் ஆதர்ஷ் அவர்களுடன் நேர்முகம்.
2: நேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்றைய சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு நேர்காணல். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர் யோகாசன பயிற்சியாளர் மற்றும் யோகா தெரபிஸ்ட், அவரை சந்திக்கலாம். நேர்களை, யோகாசனம் மற்றும் யோகா தெரபி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய நம்ம விருந்தினரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் சார்.
3: நேர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் கே எம் ஆதர்ஷ், அருமனை என்ற ஊர்ல இருந்து வந்திருக்கின்றேன். நான் வந்து பிஎஸ்சி யோகா தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை, அங்கே 3 இயர்ஸ் ரெகுலர் கோர்ஸ் அங்கே படித்தேன். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் எம்எஸ்சி யோகா தெரபி கோர்ஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா காசர்கோடு அங்கே படித்தேன். அது பிறகு 5 இயர்ஸ் நான் யோகா அந்த ஃபீல்டில் தான் போயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கரண்ட்லி வந்து ஒரு ஸ்கூலில் யோகா இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் தெரபிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
2: ஒரு இளைஞராக இப்போ வந்து நீங்கள் யோகா பயிற்றுனராகவும் இருக்கீங்க, அப்புறமா யோகா தெரபிஸ்டாவும் இருக்கீங்க. இந்த யோகாவை முழுநேர படிப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆலோசனை சொன்னது யாரு, அல்லது வழிகாட்டியது யார் சார்?
3: நான் பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கணும்னு எதுவுமே ஐடியா இல்லாத இருக்கும்போது தான் என் அக்கா எனக்கு சொன்னாங்க யோகான்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. நானும் எனக்கு யூனிக்கா ஏதாவது படிக்கணும்னு எனக்கு ஒரு மைண்ட் சொல்லிட்டே இருந்ததுனால நான் வீட்லயும் எல்லாரும் அப்பாவும் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கு அப்போ இல்லைன்னா எனக்கு யோகா பத்தி நானும் படிக்க ஆரம்பிச்சேன். யோகான்னா என்ன, யோகா ஆசனம், எவ்ரி திங் எல்லாமே நான் அதுக்கப்புறம் தான் கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்பிலேருந்து இப்போ வரை நான் யோகா வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். யோகாலேருந்து எனக்கு நிறைய பெனிஃபிட்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய எனக்கு பர்சனலி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால ஸோ நான் வந்து எல்லாருக்குமே யோகா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: டிகிரி வந்து யோகா படிக்க போறதுக்கு முன்னாடி யோகாசனம் பண்ண அனுபவங்கள் ஏதாவது உண்டா? அப்படி
3: இல்லை, சுத்தமாக எதுவுமே இல்லை. படிக்க போனதுக்கு அப்புறம் தான் நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன்.
2: அப்ப ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல வந்து அந்த பிராக்டிக்கல் உங்களுக்கு இருந்திருக்கும்ல?
3: ஆமா.
2: அது எப்படி இருந்துச்சு?
3: எல்லாமே எனக்கு புதுசா தான் இருந்துச்சு. போனதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், எதுக்குடா இந்த கோர்ஸ் எடுத்தோம் அந்த மாதிரி எனக்கு சின்னதா எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ண பண்ண ஒவ்வொரு ஆசனம் பண்ணும் போதும் அப்புறம் யோகா பத்தி நிறைய தெரிஞ்சுக்கும் போது எனக்கு கொஞ்சம் கூட ஆர்வம் வந்துடுச்சு. ஸோ அப்படியே நான் அந்த வழியில அப்படியே போயிட்டேன்.
2: அதை பிராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு உங்களுக்கு?
3: யோகா என்பது நம்ம பாடிய ரொம்ப ஸ்ட்ரெச் பண்றதோ இல்லாம டிஃபிகல்ட்டான ஆசனா பண்றதோ உடம்ப நல்லா வளைக்கிறதோ அதல்ல யோகா. யோகா என்பது ஒரு வாழ்க்கை முறை, நம்ம லைஃப் ஸ்டைல் தான் யோகா. அல்லாம நம்ம டிஃபிகல்ட்டான ஆசனா பண்றது அது எதுவுமே கிடையாது. யோகா யோகா என்பது நம்ம மனதையும் உடம்பையும் அப்புறம் நம்ம மூச்சையும் ஒருங்கிணைக்கிறது தான் யோகா.
2: நீங்க வந்து 3 வருடங்கள் வந்து சென்னையில டிகிரி படிச்சிருக்கீங்க, அப்புறமா எம்எஸ்சி யோகா பண்ணணும்னு எப்படி தோணுச்சு சார்?
3: ஸோ பிஎஸ்சி முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் நான் இந்த ஃபீல்டு அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ நான் சர்ச் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஹையர் கோர்சஸ் இனி எங்க இருக்கு சர்ச் பண்ணும்போது தான் நான் இங்கே சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் கேரளா காசர்கோடு அங்கே எம்எஸ்சி யோகா தெரபி இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். ஸோ அப்ளிகேஷன் போட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன், அங்கே கிடைச்சது. ஸோ அப்படியே அங்கே போயிட்டேன்.
2: ஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் சார்? நம்ம ஆர்டினரி கோர்சஸ் மாதிரி தான் இருக்குமா, அல்லது எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா?
3: இப்போ பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் பேமெண்ட்ஸ் கேட்பாங்க. இப்போ நான் வந்து பிஎஸ்சி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் எம்எஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் படிச்சனால எனக்கு ஃபீஸ் அந்த அளவு எனக்கு ஸ்பெண்ட் ஆனது கிடையாது.
2: மற்ற கோர்சஸை விட குறவு
3: ரொம்ப கம்மி.
2: உங்களை மாதிரி ஒரு இளைஞர் படிக்க போகணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்க என்ன கைடன்ஸ் கொடுப்பீங்க? யோகா கத்துட்டு கொஞ்சமாவது பிராக்டிஸ் இருந்துட்டு யோகா படிக்க போகணுமா, அதாவது டிகிரி படிக்க போனா போதுமா?
3: இப்போ வந்து இப்போ கொஞ்சம் பேர் இருப்பாங்க யோகா பண்ணுவாங்க, ஆனா யோகா பத்தி லைக் தியரிட்டிக்கலா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சோ அவங்களுக்கு கண்டிப்பா கொஞ்சம் கூட அந்த தியரிட்டிக்கலா படிச்சாங்கன்னா கொஞ்சம் கூட ஐடியாஸ் கிடைக்கும், மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும், தெரபியூட்டிக்கல் வேல எப்படி எல்லாம் யோகா செலுத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அந்த மாதிரி
2: இதுவரை வந்து நீங்க கல்லூரிக்கு யோகா படிக்க போன அந்த அனுபவங்களை சொன்னீங்க. இனி நிகழ்ச்சியில வந்து நம்ம யோகாசனத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். யோகா பயிற்சியாளரமும் இருக்கீங்க, யோகா தெரபிஸ்டாவும் இருக்கீங்க. யோகா பயிற்சியாளருக்கும் யோகா தெரபிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்?
3: யோகா இன்ஸ்ட்ரக்டர் என்பது எல்லாருக்குமே யோகா சொல்லி கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு யோகா சொல்லி கொடுக்கறது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அப்புறம் டீச்சர்ஸ், இல்லைன்னா பப்ளிக்

0: பப்ளிக் அவங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்கறது தான் யோகா இன்ஸ்ட்ரக்டர். யோகா தெரபிஸ்ட்னு வரும்போது பர்டிகுலரான ஏதாவது ஒரு டிசீஸ் ஏதாவது ஒரு நோய் அதை சரிப்படுத்துறதுக்காக நம்ம கொடுக்கற பர்டிகுலர் யோகா ஆசனாஸ் இருக்கு, அதுதான் யோகா தெரபிஸ்ட்.
1: இப்ப ஒரு பயிற்சியாளரா நீங்க ஒரு பயிற்றுனரா வந்தா உங்களுக்கு வந்து ஒரு பாடத்திட்டத்துப்படி வரிசையா சொல்லிக் கொடுப்பீங்க. இப்ப ஒரு நோயாளியா உங்ககிட்ட ஒருத்தங்க வரும்போது என்ன மாதிரி ஒரு அணுகுமுறை உங்களுக்கு இருக்கும்?
0: இப்போ ஒரு நோயாளியாக ஒரு ஆள் வரும்போது நம்ம முதல்ல அவங்க இப்போ எப்படி தான் இப்போ அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னா அவங்க கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி டேக் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே யோகாலே வரும்போது அவங்க ஏதாவது பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இல்லை அவங்க கேஸ் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று எடுப்பாங்க. சேமஸ் லைக் டாக்டர் தான் யோகா தெரபிஸ்டுமே. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னெல்லாம் யோகா பண்ணலாம், யோகா ஆசனங்கள் பண்ணலாம், என்னெல்லாம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு சஜஷன்ஸ் கொடுப்போம் அலாங் வித் த ட்ரீட்மெண்ட்.
1: எந்த நோய்க்காக உங்கள்ட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு நோயாளி அதிகமா வர்றாங்க?
0: இப்போ இந்த ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ் ஒரு 25 to 30 அந்த மாதிரி ஏஜ்ல தான் எனக்கு நிறைய எனக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க மெயினா ஃபேஸ் பண்ற விஷயம் வந்து லோவர் பேக் பெயின் அப்புறம் நெக் பெயின். இது கம்ப்ளீட்லி இந்த ஜெனரேஷன்ல வரக்கூடிய விஷயம் தான். பிகாஸ் அவங்க உட்கார போஸ்டர், உட்கார விதம், அப்புறம் எப்போதுமே மொபைல் போன் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ ஒப்வியஸ்லி கண்டிப்பா நெக் பெயினும் வரும், லோவர் பேக் பெயினும் வரும். இதுதான் இந்த ஜெனரேஷன்ல நான் மோஸ்ட்லி எனக்கு கிடைக்கிற கேஸ்.
1: இதுக்கு தெரபிஸ்டா என்னென்ன பயிற்சிகள் சொல்லி கொடுப்பீங்க?
0: ஸோ இப்போ லோவர் பேக் பெயினுக்கு நம்ம யோகா தெரப்பின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் மெயினா பண்ற ஆசனா வந்து புஜங்காசனா, கோப்ரா போஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆசனா பண்ணும்போது நம்ம லோவர் பேக் பெயின் வந்து ரொம்ப பேக்ல ஆர்ச் ஆகும். ஆர்ச் ஆகும்போது நம்ம லம்பார் ஸ்பைனும் தொராசிக் ஸ்பைன் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகும், ரொம்ப ஃபிளெக்சிபிலிட்டி ஆகும். அப்போ அந்த லோவர் பேக் பெயின் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இந்த ஆசனா தான் நான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
1: புஜங்காசனம் எப்படி செய்யணும் நம்ம நேயர்களுக்கு நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்?
0: ஃபர்ஸ்ட் யோகா பண்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு யோகா மேட் தேவை. அதுக்கப்புறம் ஒரு என்விரான்மெண்ட், ஒரு அமைதியான ஒரு என்விரான்மெண்ட் வேணும். அதிக சத்தம் எதுவும் இல்லாம நல்ல காமான ஒரு என்விரான்மெண்ட். புஜங்காசனம் பண்றதுக்கு முதல்ல மல்லாக்கு படுக்கணும். படுத்துட்டு உங்க ரெண்டு கையையும் மார்பு பக்கத்துல வச்சுக்கிட்டு லைட்டா உங்க அப்பர் பாடியை கொஞ்சம் அப்படியே மேல கொண்டு வரணும். கொண்டு வந்து லைட்டா ஒரு ஆர்ச் பேக்வர்ட்ஸ் பண்ணணும், கொஞ்சம் பேக்ல வளையணும். அதுதான் புஜங்காசனம்.
1: முதுகு வலிக்கு இந்த புஜங்காசனம் பண்ணலாம்னு சொன்னீங்க. மற்றபடி நீங்க இந்த இப்ப உள்ள வாழ்க்கை முறையில வந்து இளைஞர்கள் பெரியவங்களை எல்லாரும் பாதிக்கிறது இந்த கழுத்து வலியும் தானே, அதுக்கான ஆசனம் ஒரு தெரபிஸ்டா என்ன சொல்லுவீங்க சார்?
0: கழுத்து வலிக்கு நீங்க முதல்ல செல்போன்ஸ் யூஸ் பண்றது கொஞ்சம் கம்மி பண்ணணும். எப்போதுமே நம்ம செல்போன்ஸ் யூஸ் பண்ணும்போது கழுத்து பெண்ட் பண்ணி பார்க்கவே கூடாது. எப்போ நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா கொஞ்சம் வசதி ஒரு கொஞ்சம் கேப் வச்சு தான் நம்ம மொபைல் போன் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த கழுத்து வலிக்கு நீங்க லைக் தெரப்பி வைஸ் பார்க்கும்போது ஜஸ்ட் லூசனிங் எக்ஸசைஸ், நெக் மூவ்மெண்ட்ஸ் தான். நீங்க வந்து நெக்குக்கு அதிகமா நீங்க மூவ்மெண்ட்ஸே கொடுக்க மாட்டீங்க, போன் பார்க்கும்போது அவ்வளோவா மூவ்மெண்ட்ஸே கொடுக்க மாட்டீங்க. அப்போ வந்து மசில் கம்ப்ரஷன் ஆகி உங்களுக்கு பெயின் வரும். ஸோ அதுக்காக நீங்க எப்பவுமே நெக் மூவ்மெண்ட்ஸ், நெக் எக்ஸசைஸ் பண்ண போதும், அப் டவுன் அண்ட் லெஃப்ட் ரைட். இது மட்டும் டெய்லி காலையில் எழுந்திச்ச உடனே பண்ணா உங்களுக்கு ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆயிடும் நெக்கு.
1: சும்மா விளையாட்டா பண்ணாலே போதும் இல்ல?
0: சும்மா விளையாட்டு உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு பண்ணலாம்.
1: இப்ப நேயர்கள் வந்து நம்ம ரேடியோ கேட்டுட்டு இருக்காங்க, நான் உங்ககிட்ட இப்ப பேசிட்டு இருக்கேன், இப்பவே நான் கொஞ்சம் ட்ரை பண்றேன் இல்ல, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். எப்படி மேல
0: அதுவும் நம்ம ஒரு பிரீத்திங் பேட்டர்ல தான் பண்ணும். இன்ஹேல் பண்ணும்போது தலை மேலையும், எக்ஸ்ஹேல் பண்ணும்போது தலை கீழையும்.
1: மூச்சு உள்ள இழுக்கும் போது
0: மேல தலை வந்து மேல மேலோட்டும், எக்ஸ்ஹேல் பண்ணும்போது செஸ்ட் நம்ம நெக்கு வந்து சின் வந்து செஸ்ட்ல தொடணும்.
1: மூச்சை வெளியெடுக்கும் போது நாடி கீழே வரணும்.
0: இன்ஹேல் பண்ணும்போது மறுபடியும் மேல,
1: மூச்சை உள்ள எடுக்கும் போது திருப்பி மேல
0: மேல.
1: அப்போ வந்து இந்த மூச்சு தான் கவனமா இருக்கணும்.
0: யோகால பிரீத் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பிரீத் கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம எப்பவுமே யோகா பண்ணணும். மூச்சு விடுதல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்.
1: மூச்சு பயிற்சி முக்கியம், ஆனா ஒவ்வொரு யோகாசன பயிற்சிக்கும் நம்ம மூச்சை தான் கவனிக்கணும்னு சொல்றீங்க.
0: ஆமா, சூரிய நமஸ்காரம் எடுத்தா கூட எல்லாமே நம்ம ஓரோ ஸ்டெப் பண்ணும்போது அதுக்கு இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் கண்டிப்பா பண்ணணும். அது பண்ணலன்னா நமக்கு அந்த ஆசனம் பண்றதுல பிரயோஜனமே கிடையாது.

0: சரி, இப்ப நீங்க சூரிய நமஸ்காரம்னு சொன்னீங்கல்ல, சூரிய நமஸ்காரம் எந்த நோய்க்கான ஒரு தெரப்பியா இருக்கு?
1: சூரிய நமஸ்காரம் வந்து இந்த நோய்க்கு தான் பண்ணணும், இந்த நோய்க்கு தான் பண்ணக்கூடாது அப்படி எதுவுமே கிடையாது. எந்த நோய்க்கு வேணாலும் சூரிய நமஸ்கார், சின்ன குழந்தைங்களிலிருந்து பெரியவங்களுக்கு வர சூரிய நமஸ்கார் எல்லாருக்குமே பண்ணலாம். அதுல எந்த லிமிட்டேஷன்ஸும் கிடையாது, எந்த ஒரு கான்ட்ராண்டிகேஷன்ஸுமே கிடையாது, எல்லாருக்குமே பண்ணலாம். ஏன் பண்ணலாம்னு சொல்றேன்னா, அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து சூரிய நமஸ்காரில் அடங்கி இருக்கு. சூரிய நமஸ்காரம் பண்றதுனால நம்ம தலையிலிருந்து கால் வர இருக்கிற எல்லா தசைகளும், எல்லா எலும்புகளும், எல்லா நரம்புகளும் எல்லாமே ஒரே டைம்ல வந்து ஆக்டிவேட் ஆகும். எல்லா மசில்ஸும் வந்து மூமெண்ட்ஸ் கிடைக்கும். எல்லாம் நம்ம உடம்புல இருக்க எல்லா பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், நம்ம ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், நம்ம கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அப்படி பல விதமான பெனிஃபிட்ஸ் வந்து சூரிய நமஸ்காரில் இருக்கு. அதனால தான் எல்லாருமே சொல்றாங்க, காலையில் எழுந்திச்ச உடனே ஒரு சூரிய நமஸ்காரம், சன் சல்யூட்டேஷன் பண்ணா நம்ம அந்த நாள் வந்து நல்லா உற்சாகமா இருக்கும். காலையில அந்த சூரிய உதிக்கிற டைம், அந்த டைம்ல நம்ம பண்றதுதான் சூரிய நமஸ்காரம். அந்த டைம்ல பண்ணாதான் நமக்கு கரெக்டா என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமோ அதெல்லாம் கரெக்டா அந்த டைம்ல கரெக்டா கிடைக்கும்.
0: இப்ப காலையில வெட்ட வெளியில பண்ண முடியாதவங்க என்ன மாதிரி சூழ்நிலையில பண்ணலாம்?
1: ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த ஒரு யோகா என்விரான்மெண்ட் இருந்தாலே போதும், உங்களுக்கு பண்ணலாம். அந்த
0: ஒரு அமைதியான சூழ்நிலையில பண்ணலாம்னு சொல்றீங்க?
1: ஆமா, கண்டிப்பா.
0: அந்த சூரிய நமஸ்காரம் என்ன முறையில பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இல்லையா சார்?
1: ஓகே, சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 12 ஸ்டெப்ஸ் அடங்குற ஒரு எக்ஸசைஸ். ஆக்சுவலி முதலில் பிரணமாசன, நிமிர்ந்து நிற்கவும், இரு கால்களையும் சேர்த்து வைத்து மார்பின் முன் கைகளை வணக்கம் நிலையில் இணைக்கவும், சுவாசத்தை இயல்பாக வைத்துக் கொள்ளவும். இது வந்து சூரிய நமஸ்காரருடைய முதல் ஸ்டெப். இரண்டாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஹஸ்த உத்தானாசன, மூச்சை உள்ளிழுத்து ஒரு கைகளையும் மேலே தூக்கி உடலை மெதுவாக பின்புறமாக வளைக்கவும். மூன்றாவது ஸ்டெப் பாத ஹஸ்தாசன, மூச்சை வெளியேற்றி இடுப்பிலிருந்து புன்புறமாக குனிந்து உள்ளங்கைகளை கால்களின் அருகில் தரையில் வைக்க முயற்சிக்கவும். இது வந்து பாதஹஸ்தாசன. நாலாவது முறை வந்து அஸ்வ சஞ்சலாசன, மூச்சை உள்ளிழுத்து வலது காலை பின்புறமாக நீட்டி இடது காலை மடக்கி வைத்து தலையை உயர்த்தி முன்னோக்கி பார்க்கவும். ஐந்தாவது முறை தண்டாசன, மூச்சை நிறுத்தி இடது காலையும் பின்புறமாக கொண்டு சென்று தலையிலிருந்து குதிகால் வரை உடலை நேராக வைத்திருக்கவும். ஆறாவது முறை அஷ்டாங்க நமஸ்காரம், மூச்சை வெளியேற்றி முழு கால்கள், மார்பு, தாடை ஆகியவற்றை தரையில் வைத்து இடுப்பை சற்று உயர்த்தி வைத்திருக்கவும். உடலின் 8 பகுதிகள் தரையை தொடும். இது வந்து அஷ்டாங்க நமஸ்காரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புஜங்காசனம், மூச்சை உள்ளிழுத்து மார்பை உயர்த்தி தோள்களை தளர்வாக வைத்து மேலே பார்க்கவும். இது வந்து புஜங்காசனம். எட்டாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா பர்வதாசனம், மூச்சை வெளியேற்றி இடுப்பை மேலே தூக்கி உடலை தலைகீழ வி வடிவில் வைத்துக் கொள்ளவும். ஒன்பதாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா அஸ்வ சஞ்சலாசன, மூச்சை உள்ளிழுத்து வலது காலை முன்னால் கொண்டு வந்து இடது காலை பின்புறமாக நீட்டி மேலே பார்க்கவும். அதுக்கப்புறம் பாத ஹஸ்தாசன, மூச்சை வெளியேற்றி இடது காலையும் முன்னால் கொண்டு வந்து மீண்டும் முன்புறமாக குனியவும். அதுக்கப்புறம் 11th ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஹஸ்த உத்தானாசனம், மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக நிமிர்ந்து கைகளை மேலே தூக்கி உடலை சற்று பின்புறமாக வளைக்கவும். கடைசி ஸ்டெப் வந்துட்டு மறுபடியும் பிரணமாசனம். நம்ம முதல்ல பண்ண ஆசனம் தான் கடைசியும் பண்றோம். பிரணமாசனம், மூச்சை வெளியேற்றி கைகளை மார்பின் முன் வணக்க நிலையில் கொண்டு வந்து ஆரம்ப நிலைக்கே திரும்புவோம். இவ்வளவும் தான் நம்முடைய சூரிய நமஸ்காரம். மொத்தம் 1-12 ஃபுல் ஸ்டெப் வந்து இவ்வளவுதான். இந்த முறைப்படி நீங்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து வந்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமானதாகவும், உள்ளத்தை மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் நிலைநிறுத்தி வாழ்க்கையை இனிமை நிறைந்ததாக மாற்றலாம் என்பது உண்மை.
0: யோகாசனம் எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு வரை பண்ணணும்ங்கிற ஒரு லிமிடேஷன் உண்டா எப்படி சார்?
1: யோகாசனம் வந்து சின்ன பிள்ளை

0: இருந்து பெரியவங்களுக்கு வர பண்ணலாம். ஏஜ் லிமிடேஷன்ஸே யோகால கிடையவே கிடையாது.
1: அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு என்னென்ன யோகாசன பயிற்சிகள் முத முத நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க?
0: சின்ன குழந்தைகளுக்கு முதல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் தான் கொடுப்போம், பிகாஸ் அவங்க வந்து வளரக்கூடிய குழந்தைங்க. ஸோ அவங்கள பிராணாயாமா கொடுக்கறது தான் சின்ன குழந்தைக்கு ரொம்ப நல்லது.
1: இப்ப வந்து இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர், அவங்க வந்து வீட்டுல ஒரு சின்ன குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பிராணாயாமம் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு சிம்பிளா என்னென்ன பயிற்சிகள் சொல்லி கொடுப்பீங்க நீங்க?
0: இப்போ வந்து உங்களுக்கு இப்போ இது கேட்கும் போதே உங்களுக்கு பண்ணலாம், நான் சொல்லித்தரேன். இது வந்து நாடி சுத்தி பிராணாயாமம்னு சொல்லுவோம், நாடி சுத்தி பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் வந்து காமனா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிராணாயாமம் தான். லெஃப்ட் ஹேண்டை வந்து சின் முத்ரால வைக்கணும், அப்புறம் உங்க ரைட் ஹேண்டை வந்து உங்க தம் ஃபிங்கரும் அப்புறம் உங்க இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மட்டும் நேராக வச்சுட்டு உங்க தம் ஃபிங்கரை வந்து ரைட் நோஸ்ட்ல முதல்ல ஹோல்ட் பண்ணணும்.
1: அதாவது பெருவிரல்.
0: ஆமா ஆமா, பெருவிரலை வந்து ரைட் நோஸ்ட்ல ஹோல்ட் பண்ணிட்டு மூச்சை லெஃப்ட் நோஸ்ட்ரல் வழி உள்ள எடுக்கணும். உள்ள எடுத்துட்டு அப்புறம் லெஃப்ட் நோஸ்ட்ரல் ஹோல்ட் பண்ணிட்டு ரைட் நோஸ்ட்ரல் வழி எக்ஸ்ஹேல் பண்ணணும். அப்புறம் அதே மூக்குல இருந்தா இன்ஹேல் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணிட்டு அப்புறம் வலது மூக்குல ஹோல்ட் பண்ணிட்டு இடது மூக்குல எக்ஸ்ஹேல் பண்ணணும். இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்ணா போதும். ஹோல்ட், இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல்.
1: பொதுவான ஒரு விதினா முதல்ல வந்து நம்ம இடது பக்கம் தான் நம்ம மூச்சை உள்ள இழுக்கணும், வலது பக்கம்
0: வெளியிடணும்.
1: அடுத்தது வந்து வலது பக்கம் மூச்சை உள்ள இழுக்கணும். இது வந்து எத்தனை முறை இடது பக்கத்துல தொடங்கி?
0: இது வந்து நம்ம இப்போ இது வந்து ஒரு சைக்கிள். இப்போ ரைட்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம லெப்ட்ல இருந்து விடுறது ஒரு சைக்கிள். இது மாதிரி ஒரு 5 முறை நம்ம டெய்லி பண்ணணும்.
1: உள்ள வந்து மூச்சை எவ்வளவு செகண்ட்ஸ் ஏதாவது வச்சுக்கணும்?
0: இல்ல, பிகினர்களுக்கு அப்படி ஹோல்ட் பண்ண தேவையில்லை.
1: நம்ம வந்து எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு
0: நேரம்.
1: சின்ன பசங்களுக்கு முடியாது. இப்ப ஒரு முறை நீங்க செஞ்சு காட்டினீங்கன்னா எல்லாருக்கும் வசதியா இருக்கும்.
0: முதல்ல ரைட் நோஸ்ட்ல ஹோல்ட் பண்ணணும்.

0: இது வந்து ஒரு சைக்கிள், இது மாதிரி ஒரு அஞ்சு சைக்கிள்
1: பண்ண
0: பண்ண
1: போதும்.
0: போதும். இது வந்து பிகினர் லெவல் பிராணாயம், நாடி சுத்தி. இதுக்கு அப்படி மூச்சை எடுத்த உடனே அந்த அடுத்த மூக்கொழி விடலாம்.
1: இது வந்து மற்ற யோகாசன பயிற்சிகளுக்கான வழிமுறைகளை பின்பற்றணுமா? இந்த மாதிரி உட்காரணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படிங்கறது ஏதாவது உண்டா?
0: இல்ல, பிராணாயம பண்றதுக்கு அப்படி எதுவுமே இல்லை. இப்ப ஏதாவது ஒரு மீட்டிங் போறீங்க, கொஞ்ச நேரம் நீங்க சும்மா தான் இருக்கிறீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு பண்ணலாம். அல்ல ஏன்னா இப்ப பஸ்ல இருக்கீங்க, பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, பிராணாயமம் பண்ணலாம், பஸ்ல உட்காந்துட்டே பண்ணலாம். அப்படி உங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் அப்படி எதுவுமே கிடையாது. பிராணாயமம் நம்ம எங்க இருந்து வேணாலும் பண்ணலாம்,
1: நேரம் கிடைக்கிற நேரம் அதை பயன்படுத்திக்கலாம். சரி, பிராணாயாமம் பண்றதுனால என்னென்ன விதங்கள்ல பண்றவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குது சார்?
0: பிராணாயாமம் பண்றதுனால நம்ம பாடியில இப்போ ஏதாவது ஸ்ட்ரெஸ், ஏதாவது நம்ம கவலைகள், அது இல்லாம நம்ம மூச்சுலயே நமக்கு ஏதாவது லைக் பிளாக்கேஜோ அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம பிராணாயாமம் பண்ணும் போது எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும், நம்ம மைண்ட் வந்து ரொம்ப காம் ஆயிடும் பிராணாயாமம் பண்றதுனால.
1: நீங்க சொல்றதுல இருந்து நுரையீரல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட அதை சரி பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
0: ஆமா கண்டிப்பா, இப்போ ரிசர்ச் அதுலதான் பண்ணிட்டு இருக்காங்க, அதுல வந்து கொஞ்சம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க பிராணாயாமம் வந்து அதை இம்பாக்ட் கொடுக்குதுன்ட்டு ரிசர்ச் சொல்லியிருக்காங்க.
1: சளி தொல்லை இருக்கிறவங்க என்ன மாதிரி பயிற்சி எடுத்துக்கலாம்?
0: யோகால வந்து கிரியான்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு. இப்போ வந்து சளி தொல்லை, மூக்கடைப்பு அவங்களுக்கு வந்து பிராணாயாமம் வந்து பண்ணா சரிப்பட்டு வராது, கொஞ்சம் கூட அவங்க கஷ்டப்படுவாங்க. அந்த டைம்ல அவங்க பிராணாயாமம் பண்ணாங்க
1: பண்றதுக்கு சிரமம் இல்லையா?
0: பண்றதுக்கு சிரமம். சோ அவங்க வந்து அந்த டைம்ல பிராணாயாமம் பண்றதை விட யோகால கிரியான்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு, கிரியா யோகான்னு. அதுல வந்து ஜலநீதி, சூத்திர நேத்தி அப்படி கொஞ்சம் செக்ஷன் இருக்கு. இது வந்து நம்ம இன்டர்னல் கிளென்சிங்னு சொல்லுவோம் யோகால. யோகாலேயே ஒரு ப்ராப் இருக்கு, ப்ராப்பர்ட்டி. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம நேசல வந்து கிளீன் பண்றதுக்கான ஒரு டூல், அந்த டூல் யூஸ் பண்ணி நமக்கு வந்து கிளீன் பண்ணலாம். அது பண்றது என்னன்னா நம்ம மூக்குல இருக்க ஏதாவது சளி ஏதாவது இருந்துச்சுன்னா வெளியே வந்துடும்.
1: ஓ, அது ஒரு ட்ரீட்மெண்ட்?
0: ட்ரீட்மெண்ட், ஆமா, ஒரு தெரப்பி மாதிரி.
1: தெரபிஸ்ட் தான் அது பண்ண முடியும்?
0: இல்ல மேம், தெரபிஸ்ட் இல்ல மேம், அது வந்து சொந்தமாவே, ஆனா வித் கைடன்ஸ், வித் கைடன்ஸ் சுயமாவே நம்ம பண்ணிக்கலாம். கிரியல வந்து ஜலநதி, சூத்திரநதி, வஸ்திரதௌதி அண்ட் வாமன தௌதி, நாலு கிரியா வந்து இதுல அடங்கியிருக்கு. நாலு வந்து நம்ம பாடியில இருக்க இன்டர்னல் கிளென்சிங்னு சொல்லுவோம். இன்டர்னலி நம்ம பாடியில இருக்கிற வேஸ்ட், அப்புறம் மற்ற இதெல்லாம் எப்படி வெளியேற்றுவோம்னு தான் இந்த கிரியா சொல்லுது. முதல்ல வந்து ஜலநதி. ஜலநதி பண்றதுக்காக நமக்கு வந்து ஒரு யோகா பாட்டு தேவை, ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும். அதுல நம்ம கொஞ்சம் சுடு தண்ணியும் அப்புறம் கொஞ்சம் உப்பும் கலந்து நம்ம கண்ணீர் டேஸ்ட்டுக்கு அதை ரெடி பண்ணணும். நம்ம கண்ணீர் எப்படி டேஸ்ட் ஆகுமோ அது மாதிரி ரெடி பண்ணிட்டு ஒரு மூக்கோழி அந்த தண்ணியை நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு அடுத்த மூக்கோழி அந்த தண்ணி அப்படியே ஃப்ளோ ஆகும். இதுதான் ஜலநிதினு சொல்லுவோம். இது வந்து அண்டர் கைடன்ஸ் தான் பண்ணணும்.

0: தனியா யாருமே வீட்டில் கண்டிப்பா பண்ணக்கூடாது. இது வந்து ஜலநிதி. சூத்திர நிதினு சொல்றது ஒரு ஒரு 5 இன்ச்சு டியூப் இருக்கும். அந்த டியூபை வந்து நம்ம முதல்ல மூக்கு வழி எடுத்துக்கிட்டு வா வழி அப்படியே எடுக்கணும். இதுதான் சூத்திர நிதி. அப்புறம் வஸ்திர தௌத்தி. வஸ்திர தௌத்தின்னு சொல்லும்போது ஒரு 10 இன்ச்சு குளோத், நம்ம வந்து அந்த 10 இன்ச்சு குளோத்தை வந்து தொண்டையில முழுசா முழுகிட்டு அது மொத்தமா வயிற்றுல நம்ம இறக்கணும். இறக்கிட்டு அப்புறம் திரும்பி ஃபுல்லாவே வெளியெடுக்கணும். இது வந்து வஸ்திர தௌத்தி.
1: அதாவது வெளியே கொஞ்சம் நீண்டுட்டு இருக்கும்,
0: கொஞ்சம் நீண்டுட்டு இருக்கும் பாக்கி, அந்த பாக்கியை வந்து நம்ம பிடிச்சு கடைசியில எடுத்து எடுக்கணும், மொத்தமாவே முழுக கூடாது. அப்புறம் வந்து வாமன தௌத்தி. வாமன தௌத்தின்னு சொல்லும் போது ஒரு 4 or 5 liters ஆஃப் சால்ட் வாட்டர், உப்பு வெள்ளத்தை நம்ம ஒரே அடியா குடிக்கணும். குடிச்சிட்டு அது ஃபுல்லாவே வாந்தி எடுக்கணும். இதுதான் வாமன தௌத்தி. இது பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா வேஸ்டும் அது அது கூட சேர்ந்து வந்துடும்,
1: வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய வேஸ்டும்
0: வெளியே வந்துடும்,
1: அதோட சளியும்
0: சளியும் எல்லாமே வெளியே வந்துடும். இதுதான் இன்டர்னல் கிளென்சிங்னு சொல்லுவோம்.
1: ரியாவோட 4 வழிமுறைகளை சுருக்கமா சொல்லிட்டீங்க, ஆனா அது வந்து ஒரு தெரபிஸ்டோட கண்காணிப்புல தெரபிஸ்டோட முன்னிலையில தான் செய்யணும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சளி தொல்லைக்கு எந்த ஒரு ஆன்டிபயாட்டிக் எடுக்காம இயற்கை மருத்துவம் இல்லையா இது?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: இந்த கிரியா ட்ரீட்மெண்ட் எத்தனை வயதுல இருந்து நீங்க பண்றீங்க?
0: 10 வயசுல இருந்து மேல்பட்டவங்க எல்லாருமே பண்ணலாம். 10 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து டெவலப்பிங் ஸ்டேஜ், அவங்க நர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், மூக்குல இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம். சோ இந்த கிரியா பண்ணும்போது மேபி அந்த நர்வ்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ 10 வயசு மேல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்றோம்.

0: கனி தொல்லை இதிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கிறதுக்கு ஒரு எளிய வழியான கிரியா ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்சிட்டோம். இதற்கு அடுத்ததாக யோகாசனம். இது வந்து நம்ம வாழ்க்கையோட இணைந்தது தான், நம்மளுடைய பண்பாடோட இணைந்தது தான் அப்படின்னு எல்லாரும் சொல்றோம். ஆனா அது நம்ம ஒவ்வொரு செயல்கள்லையும் அந்த யோகாசனம் இருக்கு. தனியா வந்து யோகாசனம் செய்யணும் அப்படிங்கிறது இல்லாம நம்ம வேலைகளை செஞ்சாலே யோகாசனமா அது நம்ம உடலுக்கு நம்ம உள்ளத்துக்கும் பலன் அளிக்கக்கூடியதா இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த விதத்துல உண்மை சார்?
1: கண்டிப்பா. இப்ப பண்டைய காலத்தில் பாத்தீங்கன்னா இந்த அளவு டெக்னாலஜிஸ் அந்த டைம்ல இல்ல. சோ எல்லாருமே அவங்க அவங்க வேலையை தான் சொந்தமா தான் பாப்பாங்க. லைக் 20-30 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா எல்லாருமே எழுந்தவுடனே குளத்துக்கு போய் அங்கேயே குளிக்கிறது, நடக்கிறதே ஒரு வாக்கிங் ஒரு எக்ஸசைஸ் ஆயிடும். அப்புறம் அங்க போய் ஆற்றுல குளிக்கிறது. பெண்கள் பாத்தீங்கன்னா முற்றத்துல கோலம் போடுறது, இதே ஒரு யோகா இதுலதான் வரும். சோ இப்போ பாத்தீங்கன்னா அது எதுவுமே கம்ப்ளீட்டா கிடையாது. இப்போ எழுந்த உடனே எல்லாரும் ஃபர்ஸ்ட் மொபைல் போன் தான் எடுத்து பாக்குறாங்க. அதனாலதான் யோகா பண்றது அவசியமா இருக்கிறது இந்த காலத்துல.
0: அதாவது நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்வுல ஒவ்வொரு செயல்களுமே வந்து யோகாசன பயிற்சி இருக்கு. அதுல வந்து நம்ம குளிக்கிறதுல இருந்து தொடங்கலாம். காலையில நம்ம வந்து இப்போதை குளிக்கிறதுக்கும் முன்னாடி ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி குளிக்கிறதுலயும் என்ன வித்தியாசம், அதுல இருந்து என்ன யோகாசன பயிற்சிகளை நம்ம இப்ப மிஸ் பண்றோம்?
1: கரண்ட் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஷவர்ல தான் குளிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஷவர்ல குளிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி உச்சநிலையில தான் போயிடும். அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல். முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாருமே குளத்துல போய் குளிப்பாங்க. முதல்ல அவங்க காலை தான் நினைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் உடம்பு, அதுக்கப்புறம் தலை. இயற்கையாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் நம்ம கரெக்டான ஒரு முறை.
0: அதாவது முதல்ல வந்து நம்ம குளிக்கும் போது காலில தான் தண்ணி படணும்.
1: ஆமா கண்டிப்பா, முதல்ல காலில தண்ணி படணும், அதுக்கப்புறம் உடம்புல, அதுக்கப்புறம் நம்ம தலையில. இதுதான் கரெக்டான வே குளிக்கிறதுக்கு.
0: முதல்ல தலையில தண்ணி பட்டா என்ன ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா, ஏதாவது பின் விளைவுகள்?
1: ஆமா, பின் விளைவுகள் பாத்தீங்கன்னா இதனாலதான் நமக்கு சளி ஏற்படுறது, அப்புறம் வந்து நமக்கு திடீர்னு நெக் பெயின் வந்துடும், இந்த மாதிரி விளைவுகள்.
0: இதுக்கெல்லாம் காரணம் முதல்ல நம்ம தலையில தண்ணி ஊத்துறதுனால.
1: பாடிக்கு திடீர்னு அடாப்ட் ஆகாது. படிப்படியா நம்ம காலில தண்ணி நினைச்சுக்கின்னா நமக்கு பாடி வந்து தெரியும், ஓகே தண்ணி கொஞ்சம் இதா இருக்கு, அப்ப பாடி உடனே அடாப்ட் ஆகும். நீங்க முதல்ல தலையில தண்ணி ஊத்தீங்கன்னா பாடிக்கு தெரியாது. சோ வந்து ரியாக்ஷன் நடக்கும் இல்ல, இதனால கொஞ்சம் பின் விளைவுகள்
0: எதிர் விளைவுகள் இருக்கு. அப்ப படிப்படியா தான் நம்ம உடம்பு அந்த தண்ணியோட அந்த வெப்பநிலையை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பானது நம்ம வந்து ஆறு குளங்கள்ல குளிக்கிறது. சப்போஸ் இப்ப வீடுகள்ல குளிச்சாலும் நம்ம வந்து காலில நினைச்சிட்டு அப்புறம் மேலுக்கு ஊத்திட்டு அப்புறம் தான் தலைக்கு
1: ஊத்துறோம். குளத்துல குளிக்கும் போது நம்ம குளத்துல முங்குவோம், அப்புறம் நீச்சல் அடிப்போம். நீச்சல் அடிக்கிறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராக்டிஸ்னு சொல்லுவோம். பிகாஸ் நீச்சல் அடிக்கும் போது நம்ம கையில இருக்கிற எல்லா மசில்ஸ், ஹேண்ட் மசில்ஸ், ஷோல்டர் மசில்ஸ், அப்புறம் நம்ம பாடி, அப்டமன், உடம்புல இருக்கிற எல்லா தசைகளும் அந்த டைம்ல நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகுறதுல நம்ம பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம கான்சென்ட்ரேஷன் கரெக்டா அதுக்கு மேல போகும். அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராக்டிஸ்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம யோகால வந்து ரிலேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து காலையில பெண்கள் வந்து கோலம் போடுறது. பெண்கள் வந்து காலையில கோலம் போடுறதுக்கு எல்லாருமே குத்த வச்சு இருந்து தான் கோலம் போடுவாங்க. இந்த குத்த வச்சு இருக்கிறதே ஒரு யோகாசனம் தான். யோகால மலாசனம்னு சொல்லுவோம்.
0: கோலம் போட்டோம்னா நம்ம அறியாமலே ஒரு யோகாசன பயிற்சி செய்யறோம் இல்லையா? இதற்கு அடுத்து
1: இப்ப சமையல் பாத்தீங்கன்னா எல்லாரும் அம்மி அரைப்பாங்க, ஆட்டோரல் பயன்படுத்துவாங்க. இதெல்லாமே நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் தான். யோகால வர ஒரு சூக்ஷ்ம வியாயாமம்னு சொல்லுவோம். இதெல்லாம் அதுக்குள்ளதான்

0: வரும். அப்போ நீங்க அறியாமலே நீங்க அந்த காலத்துல யோகா பண்ணாமலே யோகா பண்ணிட்டு இருந்தோம், அது உங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல ஒரு இதா ஆயிப்போச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது அப்படி கிடையாது, மொத்தமாவே மாறி போயிடுச்சு. அதனாலதான் யோகா பண்றது அவசியம்னு நாங்க சொல்றோம். சாப்பிட்றது கூட இப்போ வந்து எல்லாருமே மொபைல் போன்ஸ் இல்லைன்னா டிவி இதை பார்த்து தான் சாப்பிடுறாங்க. இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்ம சாப்பிடும்போது எப்பவும் நம்ம சாப்பாடை பார்த்து தான் சாப்பிடணும், அதை சாப்பிட்டு நல்லா மெந்து துவைச்சு தான் சாப்பிடணும். அதுதான் சாப்பிட்றதுக்கான ஒரு கரெக்ட் வே. இப்போ நீங்க டிவி பார்த்து சாப்பிடும்போது நீங்க கரெக்டா அதை சூ பண்ண மாட்டீங்க, அது கரெக்டா இன்டைஜஷன் ஆகி போகும்.
1: அதாவது இப்ப வந்து சாப்பிடும் போது யாரும் வந்து பிளேட்டை பார்த்தோ குனிஞ்சோ சாப்பிடறது இல்ல, நிமிந்து செல்லை பார்த்து தான் எல்லாரும் சாப்பிடுறோம். என்ன சாப்பிடுறோங்கிறது நமக்கு தெரியாது, என்ன ருசியா இருக்குங்கிறது தெரியாது, என்ன இடத்துல இருக்கோங்கிறது எதுவுமே தெரியாது. ஆனா கண்ணும் மனமும் வந்து செல்போன்லதான் இருக்கும்.
0: இப்போ சாப்பிடுறதுல நம்ம வந்து ரொம்ப நல்லது கீழே உட்கார்ந்து சாப்பிடுறதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா கீழே உட்காரும் போது நம்ம கீழே வந்து குனிஞ்சு சாப்பிடுவோம், ரொம்ப முன்னாடி இல்லாம கொஞ்சம் பெண்ட் பண்ணி தான் நம்ம சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும் போது நம்ம நெக் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், லோவர் பேக்ல கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் கீழே உட்காரதே ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸ்.

0: இந்த காலகட்டத்துல வந்து யோகா தெரப்பி மூலமா என்னென்ன நோய்களை குணப்படுத்த முடியும் சார்?
1: உடனடியா எதுவுமே சரி பண்ண முடியாது. சரிப்படுத்துறதுக்கான ஒரு வேதா யோகா, படிப்படியா தான் அது வந்து சரி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மன ரீதியான நோய்கள், இப்போ ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இப்படிலாம் பாத்தீங்கனாலும் அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான். மருந்து மாத்திரைகள் கொடுத்தோம்னா அது வந்து அந்த டெம்பரரியா தான் அது வந்து கியூர் ஆகும், உடனே வந்து அது ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனா யோகா பண்றதுனால நமக்கு அது வந்து பெர்மனன்ட்லி அது வந்து ஒழிக்க முடியும், உடனே நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்காது, படிப்படியா தான் நமக்கு கொஞ்சம் ரிசல்ட்.
0: நீங்க வந்து யோகா தெரப்பி மூலமா என்னென்ன நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, என்னென்ன நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா விரைவா நிவாரணம் கிடைக்கும் இந்த யோகா தெரப்பி மூலமா?
1: யோகால வந்து குறிப்பிட்ட நோய்களுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் அப்படி கிடையாது, எல்லா நோய்களுக்குமே யோகால இருந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதய நோய்கள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், மன அழுத்தம், அப்படிப்பட்ட எல்லா நோய்களும் யோகால வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. இப்போ வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் பாத்தீங்கன்னா பிராணாயாமா, சர்க்கரை நோய், இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நார்மல் பேசிக்கான ஆசனாஸ் தான், நம்ம அப்டமன் அசைற மாதிரி ஆசனாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தாடாசனா, ரிஷாசனா, திரிகோணாசனா, அந்த மாதிரி பட்ட நம்ம அப்டமன் அசைற மாதிரி ஆசனாஸ் வந்து சுகர் பேஷண்ட்ஸுக்கு கொடுப்போம். பிபி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஆசனாஸ் வந்து எப்போதுமே கொடுக்க மாட்டோம், ரிலாக்ஸிங் ஆன ஆசனாஸ் தான் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு மெயினாக கொடுப்போம். இப்போ பிபி பேஷண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து பிராணாயாமஸ்ல தான் வேற கேட்டகரிஸ் இருக்கு, பிரம்மரி பிராணாயாமா, சீத்தலி பிராணாயாமா, இந்த பிராணாயாம எல்லாம் பண்ணீங்கன்னா நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கலாம்.
0: இதய நோயாளிகள் யோகாசனம் பண்ணும் போது என்னென்ன முக்கியமா கவனத்துல வச்சுக்கணும், என்னென்ன ஆசனங்கள் அவங்களுக்கு அதிகமா தேவைப்படுது?
1: சோ இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு கைடன்ஸ்ல தான் பண்ணணும், ஏதாவது ஒரு யோகா இன்ஸ்ட்ரக்டர், அதர்வைஸ் தெரபிஸ்ட், இவங்களுடைய கைடன்ஸ்ல தான் கண்டிப்பா யோகா பண்ணணும். இப்போ பர்டிகுலர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு, இவங்களுக்கு வந்து எல்லா யோகாவும் பண்ண முடியாது, குறிப்பிட்ட கொஞ்சம் ஆசனாஸ் இருக்கு, அது மட்டும்தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோயாளிகளுக்கு ஆசனாஸ் கண்டிப்பா நம்ம கொடுக்கவே மாட்டோம், ஏன்னா பிகாஸ் ஆசனாஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரீத்திங் வந்து எடுப்பாங்க, ஸோ அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல பிராணாயாம தான் சஜஸ்ட் பண்ணுவோம்.
0: ஆரோக்கியமான முதுமையை நம்ம எதிர்கொள்ளணும்னா எந்த வயதுல இருந்து இதற்கான நடவடிக்கைகளை நம்ம எடுக்கணும் சார்?
1: குறிப்பிட்ட ஏஜ் அப்படி எதுவுமே கிடையாது, இப்போ ஒரு 5 இருந்தே நம்ம இது வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் யோகா. இது வந்து கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கு, நான் அதை சொல்றேன் முதல்ல இருந்து.
0: அதாவது ஆரோக்கியமான முதுமையை நம்ம எதிர்கொள்ளணும்னா முதுமையில யோகாசன பயிற்சி எடுத்துக்கிட்டா போதாது, சின்ன வயசுலயே நம்ம எடுத்துக்கணும்.
1: சின்ன வயசுல இருந்து எடுத்தாதான் நமக்கு முதுமையில அந்த ரிசல்ட்ஸ் அப்போல இருந்து நமக்கு அது வந்து காமிக்கும் ரிசல்ட்ஸ். முதல்ல வந்து தினசரி உடற்பயிற்சி, ஒரு நாளைக்கு குறைந்த 30 நிமிடங்கள் நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்வது உடலின் இயக்கத்தையும் தசை வலிமையையும் சமநிலையை மேம்படுத்தும். அப்புறம் சத்தான உணவு, காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், சத்தான உணவு சின்ன வயசுலேருந்தே சாப்பிடலாம். அப்புறம் எண்ணெய் பலகாரங்கள் அந்த மாதிரி எல்லாம் கம்மி பண்ணிட்டு நல்ல நியூட்ரியன் ரிச் ஃபுட்ஸா வந்து சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டா நம்ம பாடி வந்து நல்லா இருக்கும். அப்புறம் நல்ல தூக்கம்,
2: ஒரு நாளைக்கு 7 மணிலிருந்து 8 மணி வரை நல்ல தூக்கம் அவசியம். நல்ல தூக்கம் உடலையும் மனதையும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்ள உதவுகிறது.
0: நல்ல தூக்கம் இது வந்து வரணும் அப்படின்னா என்னென்ன யோகாசன பயிற்சிகள் நீங்க வந்து பரிந்துரை செய்வீங்க சார்?
1: நல்ல தூக்கத்துக்கு யோகால சொல்றது வந்து பிராணாயாமா அண்ட் மெடிடேஷன் தான். அப்புறம் காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம யோகா பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் போதே நம்ம பாடி வந்து

0: யூஸ்வலி டயர்ட் ஆகும். இந்த டயர்ட்லேயே நமக்கு வந்து நைட் ஆகும்போது பாடி ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி கண்டிப்பாக தூக்கம் வரும். பிராணாயாமில் பார்த்தீங்கன்னா பிரம்மடி பிராணாயமா அண்ட் கபாலபதி பிராணாயமா. கபாலபதி பிராணாயமா பண்ணும்போது நம்ம ஃபுல் லெங்ஸ் செஸ்ட் வந்து ரொம்ப ஃபுல் கெப்பாசிட்டியில் நம்ம ப்ரீத் பண்ணுவோம். இது ப்ரீத் பண்ணும்போது நம்ம பாடி ஆப்வியஸ்லி டயர்ட் ஆகும், கண்டிப்பாக தூக்கம் வரும், நல்ல பெட்டர் ஸ்லீப் கிடைக்கும்.
1: கபாலபதி பிராணாயாமான்னு சொன்னீங்கல்ல சார், அதை வந்து நம்ம நேயர்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கலாமா சார்?
0: ஆமாம், கபாலபதி பிராணாயமம் வந்து எல்லாருக்குமே சஜஸ்டபிள் கிடையாது. ஏதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் கண்டிப்பாக அது பண்ணக்கூடாது. கபாலபதி என்ன என்னன்னு சொல்றேன். கபாலபதினா நம்ம வந்து அடிவயிலிருந்து நம்ம மூச்சு எடுத்துக்கிட்டு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு ப்ரீத் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கணும், இன்ஹேல் பண்ணவே கூடாது. முதல் மூச்சு மட்டும் நல்லா டீப் இன்ஹேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா எக்ஸ்ஹேல் தான் பண்ணணும். நான் வேணா ஒரு வாட்டி காமிச்சு தரேன்.

0: இதுதான் கபால்பதி.
1: மூச்சு உள்ள இழுக்காம எப்படி வெளியே விட்டுட்டு இருக்கிறதுன்னு நினைச்சு. ஆனா அது வந்து நம்ம உள்ள
0: இது வந்து நம்ம லங்ஸ்ல நம்ம வந்து ஏர் எடுக்கக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஹேல் பண்ணும்போது நம்ம வந்து அப்டமன்ல ஏர் ஃபுல்லா அப்டமன்ல இழுத்து வச்சுட்டு அப்டமன்ல இருந்து எக்ஸ்ஹேல் பண்ணோம். இதுதான் கபாலபதி.
1: இதற்கடுத்து நம்ம வந்து தூக்கத்துக்கு சொன்னோம். ஆனா நிறைய பேருக்கு 24 மணி நேரம் தூங்க சொன்னாலும் தூங்கும் அப்படிங்கிற ஒரு சோம்பல் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த சோம்பல்ல இருந்து உங்க யோகாசன பயிற்சி எப்படி நம்மளை வந்து வெளிக்கொண்டு வருதுன்னு சொல்ல முடியுமா சார்?
0: 24 மணி நேரம் தூங்குறதும் நம்ம பாடிக்கு ரொம்ப கெடுதல் தான். அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு எப்படியாச்சும் நம்ம பிள்ளைங்களாம் யோகால ஏதாவது ஒரு விதத்துல இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு சின்ன விதத்துல இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும். அப்படி காமிச்சிங்கன்னா நம்ம பண்ற ஏதாவது ஒரு ஆசனால இருந்து ஆரம்பிச்சு அவங்கள கொண்டு வந்தா போதும். அது பண்ணும் போதே நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் காமிக்கும், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போவே பிள்ளைங்களை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்காது. ஒன்ஸ் யோகா ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சோம்பேறித்தனம் எல்லாமே அவங்க கிட்டே இருந்து கொஞ்சமா கொஞ்சமாக போயிடும்.
1: நீங்க சொல்றதுல இருந்து ஒண்ணு புரியுது. அதாவது ஏதாவது ஒரு யோகாசன பயிற்சி பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து சோம்பல்ங்கிறது வரவே வராதுங்கிறீங்க.
0: கண்டிப்பா.
1: இப்ப வந்து நீங்க முதல்ல சொன்னது மாதிரி சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர எல்லாருமே வந்து செல்போன்ல தான் இருக்காங்க, கண் இமைக்காம பார்த்துட்டு இருக்காங்க. இதனால நிறைய கண்ணில் வந்து குறைபாடுகள் சின்னவங்கல இருந்து பெரியவங்கள் வர இருக்கு. இந்த கண் பார்வை வந்து அதிகரிக்கிறதுக்கு, கண் பார்வை குறைபாடு ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த யோகாசன பயிற்சிகள்ல இருந்து ஏதாவது சொல்ல முடியுமா சார்?
0: நம்ம ஐசைட், கண் பார்வை, அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம யோகா தெரப்யூட்டிக்கலி எக்ஸசைஸ் இருக்கு. அதுக்கு பேர் தான் த்ராட்டகான்னு சொல்லுவோம். த்ராட்டகா என்பது நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லி கான்சென்ட்ரேட் பண்ணி பாக்குறது தான் த்ராட்டகா. இன் யோகால பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு கேண்டில் எடுத்துக்கிட்டு அந்த கேண்டிலேயே ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒளியிலே தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அந்த ஒளியில இருக்கணும். 3 மினிட்ஸ் கண்ணையே அடைக்காம அதே ஒரு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம கண்ணில இருந்து தண்ணி வர்றது வரைக்கும் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது நம்ம ஐசைட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் இன் யோகா.
1: அதாவது கண்ணு இமைக்காம மெழுகுவர்த்தியும் ஒளிய பார்த்துட்டு இருக்கணும். எப்போ வந்து நம்ம கண்ணில இருந்து கண்ணீர் வெளியே வருதோ அப்போ வந்து நமக்கு அந்த பயிற்சி நிறைவடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு எளிதான பயிற்சி நம்ம நினைக்கிறோம்.
0: ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அவ்வளவு சீக்கிரமா கண்ணுல இருந்து தண்ணியும் வராது. அப்புறம் நம்ம கண் அடைக்கணும் அடைக்கணும்னு அந்த இன்டென்ஷன் வந்துட்டே இருக்கும். அது ஓகே, கண் அடைச்சாலும் பரவாயில்ல.
1: இந்த காலகட்டத்துக்கு தேவையானது இல்லையா? திராட்டகா தவிர்த்து கண் பார்வைக்கு பயிற்சிகள் இருக்கா?
0: வீட்ல இருந்து உட்கார்ந்த இடத்துல பண்ணக்கூடிய கொஞ்சம் எக்ஸசைசஸ் இருக்கு. எதுவும் இல்ல, நீங்க உட்கார இடத்துல இருந்து நம்ம ஐ ரொட்டேஷன், நான் முதல்ல நெக் மூவ்மெண்ட் சொல்லியிருந்தேன், மேலே கீழே இது மாதிரி தான். ஐ நம்ம கருவிழிய மேலே கீழே, அப்புறம் லெஃப்ட் ரைட், அப்புறம் சர்க்கிள், கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல, அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல. இது நீங்க உட்கார்ந்த இடத்துல 1 ஆர் 2 மினிட்ஸ் பண்ணா போதும், உங்க ஐசைட் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் பாமிங்னு சொல்லுவோம், ரெண்டு கையும் சேர்த்து உரைக்கணும். நல்லா சேர்த்து உரைக்கும் போது கையில கொஞ்சம் ஒரு ஹீட்னஸ் கிடைக்கும். அந்த ஹீட்னஸ் உங்க கண்ணில் அப்ளை பண்ணாலும் உங்க ஐசைட் வந்து இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்கு.
1: உள்ளங்கைய சூடு பறக்க தேய்ச்சிட்டு அப்புறமா அதை கண்ணில்
0: வச்சுக்கணும்.
1: அதாவது முன்னாடி எல்லாம் வந்து கண்ணுல ஏதாவது தூசு ஏதாவது விழுந்துருச்சுன்னா துணிய அப்படி சேர்த்து வச்சு
0: ஊதிட்டு நம்ம கண்ணில்,
1: அதுவும் ஒரு பயிற்சி தான் இல்லையா? செல்போன் பார்த்துட்டு இருக்கிறவங்களும் ரேடியோ கேட்டுட்டே செல்போன் பார்த்துட்டு இருக்கீங்களா, ஒரு செகண்ட் கண்ணை தட்டி முழிங்க. தட்டி முழிக்கிறதே ஒரு எக்ஸசைஸா நினைக்கிறேன். இவ்வளவு நேரமும் வந்து நம்ம யோகாசன பயிற்சிகள், யோகா தெரபி மூலமா என்னென்ன நோய்களை குணப்படுத்தலாம் அப்படிங்கறத நேயர்களுக்கு விளக்கமா சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதற்கு மிக்க நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த

0: குமரி பண்பலை 101-க்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: சந்திப்போம், சிந்திப்போம். சர்வதேச யோகா தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியில் இதுவரை யோகா சிகிச்சையாளர் மற்றும் யோகா பயிற்றுனர் அருமனை KM ஆதர்ஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி. அமைப்பு எஸ் நவரத்தினா.
2: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
4: AMP Furniture. AMP
5: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
7: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
8: கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.
9: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
10: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
11: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
12: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
13: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
12: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
13: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
12: மற்றும் 0465129 6483.
14: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
15: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம்.
1: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
2: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,

0: பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம். நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
1: தினமும் மாலை 5-2 முல்லைச் சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்.
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச் சரம்.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.

0: நீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4 மணி. கேட்போம்.
3: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இதாக்கில் திட்டம் குறித்த தகவல்கள் கேட்கலாம்.
4: விற்பனையாளர்களிடமிருந்து நுகர்வோர்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்கவும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு ஆன்லைன் வழியில் தீர்வு காணவும் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இடாக்கில். இது ஆன்லைன் குறைதீர்க்கும் தளமாகும். மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டுவர பல முக்கிய காரணங்கள் இருந்தன. இதற்கு உதாரணமாக, நுகர்வோர் குறைதீர் ஆணையங்களில் போதுமான கட்டமைப்பு வசதி இல்லை, பணியாளர் பற்றாக்குறை நிலவுகிறது என சுட்டிக்காட்டியது. உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டிய குறைதீர் ஆணையங்கள் 1986 தொடங்கப்பட்டது. இதனுடைய நோக்கமே நுகர்வோர் ஏமாற்றப்படுவதை தடுக்கவும் அவர்களுக்கு மனநிறைவான சேவையை வழங்குவதுமே ஆகும். இதன் மற்றொரு சிறப்பம்சம், வழக்கமான நீதிமன்ற நடைமுறைகள் எதுவும் பின்பற்றக்கூடாது என்பதுதான். அதாவது, பிற நீதிமன்றங்களைப் போல இல்லாமல் ஒரு புகாரை 90 நாட்களில் விசாரித்து அதற்கு தீர்வு சொல்ல வேண்டும். அதனைத் தொடர்ந்து நுகர்வோர் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் 2019 கொண்டுவரப்பட்டது. நாடு முழுவதும் செயல்பட்ட இந்த சட்டம் தொடக்கத்தில் மிக விறுவிறுப்பாக வேலை செய்தது. நாளடைவில் அதனுடைய செயல்பாடுகள் குறைந்து நுகர்வோர் வழக்கில் தீர்வு கிடைக்க 1 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகள் வரை ஆகலாம் என்ற நிலை ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வழக்குகள் தேக்கம் கண்டு 50,258 வழக்குகள் நிலுவையில் இருந்தன. இதை சரி செய்வதற்கும் நுகர்வோர் பிரச்சனைகளை விரைவாக தீர்க்கவும் இடாக்கில் தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது மத்திய அரசு. கடந்த 2024 லடாக்கில் இடாக்கில் போர்ட்டல் தொடங்கப்பட்டது. ஆனால் 2020 இருந்தே இதற்கான பணிகள் தொடங்கிவிட்டன. தற்சமயம் இந்த போர்ட்டல் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் செயல்பட்டு வருகிறது. 2019 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த போர்ட்டல் காகிதமற்ற வழிமுறையை வழங்க வடிவமைக்கப்பட்ட ஒரு புதுமையான தளமாகும். நுகர்வோர் புகார் தர நுகர்வோர் மன்றங்களுக்கு நேரில் செல்ல தேவையில்லை. இருந்த இடத்தில் இருந்தே இந்த போர்ட்டலில் விண்ணப்பித்தால் போதுமானது. சம்பந்தப்பட்ட அதிகாரியை சென்று சேர்ந்தவுடன் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். பழைய நுகர்வோர் குறைதீர் ஆணைய முறையில் புகார்களை பதிவு செய்துவிட்டு அதனை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். அவ்வப்போது அலுவலகத்திற்கு நேரில் சென்று பார்க்க வேண்டும். இதற்கு நுகர்வோர் தன் மாத வருவாயில் குறிப்பிட்ட தொகையை செலவு செய்தாக வேண்டும். ஆனால் இடாக்கில் போர்ட்டலில் பதிவு செய்யப்படும் புகார்களில் நேரில் செல்ல தேவையில்லை. புகார் மீதான நடவடிக்கை அவ்வப்போது அப்டேட் ஆகிவிடும். அதனை இருந்த இடத்திலிருந்தே புகார்தாரர் கண்டுகொள்ளலாம். பயனர்கள் தங்கள் புகார் பதிவிற்கு கஷ்டப்பட தேவையில்லை. அதற்கு ஏற்ற வகையில் மிகவும் எளிமையான முறையில் இந்த போர்ட்டல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் தங்கள் மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரிகளை பயன்படுத்தி தனது புகாரை தெளிவாக பதிவு செய்யலாம். இது நுகர்வோர் மற்றும் வழக்கறிஞர்கள் இருவருக்கும் செயல்முறையை நெறிப்படுத்துகிறது. இந்த போர்ட்டலை அறிமுகப்படுத்தியதில் இருந்து இதுவரை 281,024 நுகர்வோர் பயன்படுத்தியுள்ளனர். சுமார் 198,725 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 38,453 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த போர்ட்டல் ஏற்கனவே குறிப்பிடத்தக்க பலன்களை நுகர்வோர்களுக்கு வழங்கியுள்ளது. நுகர்வோர்கள் பெரும்பாலும் அதற்கான சட்டங்களை தெரிந்திருப்பதில்லை. அதன் காரணமாகவே அவர்கள் அடுத்தடுத்து தாங்கள் ஏமாற்றப்பட்டாலும் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதில்லை. பொருட்களை வாங்கும் போதும் விற்கும் போதும் அதில் மோசடி நிகழ்ந்தால் நுகர்வோர்கள் புகார் அளிக்கலாம். அல்லது தரமற்ற பொருட்களை விற்பனை செய்து ஏமாற்றினால் புகார்கள் பதிவு செய்யலாம். பொருட்களை அதிக விளைவித்து விற்பனை செய்தால் அதையும் புகார் செய்யலாம். புகாரை பதிவு செய்ய https://edacil.nic.in என்ற இணையதளத்தை அணுக வேண்டும். போர்ட்டலில் உங்களை ரெஜிஸ்டர் செய்து கொண்டு புகாரை விரிவாக பதிவிடலாம். பின்னர் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும். இனி நுகர்வோர் தங்கள் பிரச்சனைக்காக தங்கள் தீர்வுக்காக காத்திருக்க தேவையில்லை. புகார் அளித்தால் இடாக்கில் அதற்கான தீர்வை ஏற்படுத்தி தரும்.
3: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இதாக்கில் திட்டம் குறித்த தகவல்கள் கேட்டீர்கள்.

0: நாளும் யோகா நலமுடன் வாழ்வு. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்போ ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு யோகா எவ்வளவு தூரம் முக்கியம், எதற்காக முக்கியம்ன்றத பாப்போம். ஸ்கூல் போற குழந்தைங்க வந்து காலையில சீக்கிரமா எழும்பணும், காலையில குடுக்கற ஃபுட்ட சாப்பிடணும், ஸ்கூலுக்கு போகணும், ஹோம்ஒர்க் முடிக்கணும், அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. அதனால இந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் சோர்வாயிருவாங்க. இது மட்டும் இல்லாம நம்மளுடைய 10th 12th எக்ஸாம் வரும்போது அவங்க வந்து ரொம்ப எக்ஸாம் வருது, எக்ஸாம் வருதுன்ற டிப்ரெஷனுக்குள்ளாடி அவங்க போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ இந்த இதையெல்லாம் நம்ம முதலேயே தடுப்பதற்காக இன்னைக்கு எல்லா நிறைய ஸ்கூல்கள்ல வந்து யோகா சொல்லி கொடுக்கறாங்க. அத கரெக்டா அந்த குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்றதுக்கு நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும். அப்போ அவங்களுடைய பிரெயின் இன்னும் ஆக்டிவேட் ஆகி இன்னும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கும் அவங்களுடைய உடலை சோர்வு இல்லாம வைக்கிறதுக்கும் யோகா எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு போஸ்டர்ஸ், யோகா போஸ்டர்ஸ், திரிகோணாசனா, தாடாசனா, அப்புறம் ஜானுசிஷாசனா, சக்கராசனா, இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டர்ஸ் நம்ம பண்ண பண்ண நம்மளுடைய பாடியில கான்சென்ட்ரேஷன் அதிகம் பண்ணும். தாடாசனா கான்சென்ட்ரேஷன் அதிகம் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. அதே மாதிரி பிராணாயமம், பிராணாயமம் பண்ணும்போது நம்மளுடைய உடல் எவ்வளவு தூரம் புத்துணர்ச்சியை கொண்டு வருதுன்னா, அது அந்த புத்துணர்ச்சி வந்து, அதாவது காலையில் எழுந்திருக்கும் போது செடியில நுனிகள்ல வந்து பனித்துளியை பார்க்கும் போது நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருப்போம், அதே மாதிரி நம்மளுடைய உடல்ல வந்து புத்துணர்ச்சியை கொண்டு வர்றதுக்கு பிராணாயமா உதவிகரமா இருக்கு. அப்போ இந்த பிராணாயமால கபாலபதி பிராணாயமா பண்ணும் போது பிரெயினுக்கு போற பிளட் சர்க்குலேஷனை வீக்கா, அதாவது சோர்வா இருக்கக்கூடிய நம்மளுடைய தளர்ந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய மனச வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இப்ப கபாலபதி பண்ணும் போது நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய பிரெயினை நல்லா ஆக்டிவேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி அனுலோம விலோம பிராணாயமா, ஒரு ஒரு 10 தடவை அனுலோம் விலோம் நாடிசுதின்னு சொல்லுவாங்க, அந்த நாடிசுதி பிராணாயமா பண்ணும் போது காலையில ஒரு மீன்ஸ் படிக்கிறதுக்கு உட்காரதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை நம்ம இது பண்ணோம்னா நம்மளுடைய நாடிகளை சுத்தப்படுத்துறது மூலமா நம்ம என்ன படிக்கிறோமோ அதை நல்ல கவனமா படிக்கிறதுக்கு உதவுது. அதனால நமக்கு வந்து இந்த பயத்தை குறைக்குது, நம்ம படிச்சது மறக்காம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸ வந்து அறவே இல்லாமாக்குது. அப்போ ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க, எக்ஸாமுக்கு படிக்கிற குழந்தைங்க எல்லாம் கண்டிப்பா அந்த யோகாவுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன ஆசனங்கள், என்னென்ன பிராணாயமங்கள் பண்ணா நமக்கு இப்படி இப்படி இருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அவங்களுடைய அவங்க அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஹாப்பினஸ், அவர் சக்சஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்.
0: இதுவரை நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தந்தவர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள்.

நேரம் 4:08. இனிய மாலை வணக்கம் நேர்களை, மனதை வருடும் மெலடிகளும் துள்ள வைக்கும் தாளங்களும் நினைவுகளை கிளறும் இனிய திரைப்பட பாடல்களும் இணையும் இந்த நேரத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரையிசை. நான் உங்கள் ஆர்ஜே திலகவதி. இன்னைக்கு நிறைய பாடல்கள் காத்திருக்கு, ஸோ திரையிசைக்குள்ள போயிடலாமா? காதலின் வலியையும் பிரிவின் ஆழத்தையும் உணர்வுகளோடு சொன்ன படம் தான் சேது. அந்த படத்திலிருந்து இதோ மனதை நிகழ வைக்கும் ஒரு இனிய பாடல் கேட்கலாம். உன்னிகிருஷ்ணன், அருள்மொழி, சுரேந்தர் பாடிய பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா. ஸ்டேட்டின் குமரி FM 101.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும்.

0: மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 4:15. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை டுவெண்டில் திரையிசையில். காதலும் காமெடியும் கலந்த வித்தியாசமான கதைக்களத்துல ரசிகர்களோட மனதை கவர்ந்த படம் தான் நானும் ரவுடி தான். அந்த படத்தின் இனிமையான இசையிலிருந்து அடுத்த பாடல நாம கேட்கலாம். அனிருத் நீதிமோகன் பாடியிருக்காங்க, பாடலுக்கு இசை அனிருத். ஸ்டேட் இன் குமரி FM 101.

கற்பனை உலகையும் பிரம்மாண்ட காட்சிகளையும் இணைத்து உருவான படம் தான் புலி. அதுல இடம்பெற்றிருக்க ஒரு துள்ளனான பாடல் இது உங்களுக்காக. விஜய் ஸ்ருதிகாசன் பாடியிருக்காங்க, இசை தேவி ஸ்ரீ பிரசாத். கேட்கலாமா?

ரஜினியோடு கலகலப்பாக வந்த குடும்ப பொழுதுபோக்கு திரைப்படம் தான் ரஜினி முருகன். அந்த படத்துல இருந்து உற்சாகம் தரும் ஒரு பாடல் கேட்கலாம். ஜிதின் ராஜ் மகாலட்சுமி ஏற்பாடி இருக்காங்க. டி இமானுடைய இசையில வருகிறது ரஜினி முருகன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
1: புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:30. இனி கேட்போம்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இடைக்கோடு டி தாசையன் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட் பச்சாவோ அபியான் விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி சிறுதானியங்களின் மதிப்பு கூட்டல் உரையாடல். நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். நெல் ப்ளூம் நுண்ணுயிர் உரக்கலவை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லத்தா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவற

0: இனி வருவது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்யக்கோரி பிரதமர் திரு நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்வதேச பிரச்சினைகளை

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்பிரமணியன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்யக்கோரி பிரதமர் திரு நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று பதவியேற்றுக் கொண்டார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அனைத்தும் அகற்றப்படும் என மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பாண்டு மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஜவுளித்துறையில் முதலீடு செய்ய நடப்பாண்டு அதிக முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஏ மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இலங்கை ஏ அணிக்கு எதிராக இன்று தம்புலாவில் தொடங்கிய முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 299 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மானேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பிரார்த்தனா தோம்ரே இணை மற்றும் ருதுஜா போஸ்லே சீனாவின் ஃபான்கிராம் தியான் இணையும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:02. மலைச்சரம் நிகழ்ச்சியில் இன்று நாம் மேற்கொள்ளப்போவது ஒரு இனிய இசைப்பயணம். அன்று முதல் இன்று வரை தமிழ் திரையுலைகளை வெளிவந்த மறக்க முடியாத பாடல்களை நினைவுகளோடு ரசிக்கலாம். இசையோடு இணைஞ்சிருங்க. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. முல்லைச்சரம் எழுதுகளில் இனிமையான மெலடிகளில் இன்னும் ரசிகர்களின் இதயத்தில் மலர்ந்து கொண்டிருக்கும் பாடல் தான் இது. இசைஞானியின் மெல்லிசையில் காலத்தை கடந்த ஒரு காவியம். முள்ளு மலரும் திரைப்படத்திலிருந்து கே.ஜி. ஏசுதாஸ் இளையராஜா இசையில கண்ணதாசனோட வரிகள்ல. ஸ்டேட்டின் குமரி FM 101.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: நேரம் மட்டும் 5:08 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 மலைச்சரம் நிகழ்ச்சி. மாலையின் அமைதியையும் இளமையின் கனவுகளையும் ஒன்றாக இணைத்த அற்புதமான பாடல் தான் நிழல்கள் படத்திலிருந்து வருகிறது. பாடல பாடியிருக்காங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா இசையில, வைரமுத்து வரிகள்ல. ஸ்டேடியம் குமரி FM 101.

காதலின் மென்மையை காற்றின் மொழியில் சொல்லிய காலத்தால் அழியாத பாடல் தான் இந்த பாடல். என்ன படம் தெரியுமா? மௌனராகம். எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க, இளையராஜா மியூசிக்ல, வாலியோட வரிகள்ல. ஸ்டே டியூன், குமரி எஃப்எம் 101.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 5:19 எங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சி. தமிழ் திரை இசையில புதிய இசை புயலை அறிமுகப்படுத்திய பாடல் தான் இந்த பாடல். ஒவ்வொரு வரியும் நம்பிக்கையை நமக்கு தருது. மின்மினியோட குரல்ல ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல வைரமுத்து வரிகள்ல வருகிறது ரோஜா திரைப்பட பாடல். ஸ்டே டியூன்ட்.

காதல் கலாட்டா கலக்கல் டான்ஸ் இந்த மூன்றும் சேர்ந்தா நினைவுக்கு வரக்கூடிய ஒரே பாடல் பிரபுதேவாவோட அசத்தல் நடனமும் ஏ ஆர் ரஹ்மானோட துள்ளல் இசையும் இணைஞ்ச முக்கால முக்காப்புல பாடல் தான். ஸோ இந்த பாடலை நாம் ரசிக்கலாமா? மன சொர்லன சொன்னலதா குரல்களில் வருகிறது முக்காதலன் திரைப்பட பாடல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

மனதை வருணும் மெலடியும் மண்ணின் மனம் வீசும் வரிகளும் சேர்ந்த அழகான பாடல் தான் இது. சேது திரைப்படத்திலிருந்து காண கருங்கிலை பாட்டு பாடலை கேட்டு ரசிக்கலாமா? இளையராஜா மியூசிக்ல கோவை கமலா பாடிய பாடல் கேட்கலாம்.

நேரம் 5:38 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை நூற்றில் முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். 2000களில் காதல் கீதங்களில் தனிமுத்திரை பதித்த பாடல் இளமைக்கு மிகவும் நெருக்கமான மெலடி. பாம்பே ஜெயஸ்ரீயோட குரல்கள்ல ஹாரிஸ் ஜெயராஜ், மியூசிக்ல தாமரையோட வரிகள்ல வருகிறது மின்னலை திரைப்பட பாடல். ஸ்ரீட்டின் குமரி FM 101.

காதலின் அழகை கவிதையாக மாற்றிய பாடல் ஒவ்வொருவரையும் மனதை வருடுகிறது. சூர்யாவோட நடிப்புல கஜினி திரைப்படத்திலிருந்து பால் கேட்கலாம்.

இன்றைய தலைமுறைக்கும் என்றும் பிடித்த காதல் பாடல்களில் இதுவும் ஒன்று. இசையும் உணவும் உணர்வும் கைகோர்த்த பயணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பாடலை. பெண்ணிடையல் கல்யாணி மேனன் பாடியிருக்காங்க, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காங்க, வரிகள் கல்யாணி மேனனோடது தான். ஸோ ஓமன பெண்ணை அப்படிங்கிற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் விண்ணை தாண்டி வருவாயா. ஸ்டேட் இன் குமரி எஃப்எம் 101.

என்ன இது, பிள்ளை உன் மேல ஏறி மிதிச்சுருக்கான், நீ பேசாம படுத்திருக்க. டேய் டேய் இறங்குடா, அம்மாக்கு வலிக்குள்ள, நல்ல பிள்ளையெல்லாம் இறங்கு மக்களே.

0: யோ அக்கா, நான் தான் மிதிக்க சொன்னேன். குறுக்கு பயங்கர வலி, குறுக்குல கொஞ்சம் மிதிச்சா எதம்மா இருக்கும். அதனாலதான்
1: குறுக்கு வலி போக நீ குறுக்கு வழி தேடுறியாக்கும். உன்னோட இந்த குறுக்கு வலிக்கு, அதாம்மா முதுகு வலிக்கு முறையான ட்ரீட்மெண்ட் நான் சொல்லட்டுமா?
0: இதத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது புது ட்ரீட்மெண்டாக்கா? அதுக்கு எங்க போகணும்?
1: எங்கயும் போக வேண்டாம், நம்ம பழங்கால முறைதான். சிம்பிள் ட்ரீட்மெண்ட், பயிற்சி எடுத்துக்கிட்டா வீட்டிலேயே தொடர்ந்து பண்ணலாம்.
0: சீக்கிரமா சொல்லுங்கக்கா.
1: யோகாசனம் இருக்கு தெரியும்ல, அதத்தான் சொல்ல வந்தேன்.
0: யோகாசனம் தெரியும், யோகாசனம் செஞ்சா முதுகுவலி குறைஞ்சிருமா என்ன?
1: யோகாசனம் செஞ்சா முதுகுவலி மட்டும் இல்ல, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.
0: நிஜமாவா? சரி, இப்ப மத்த பிரச்சனைகளை விடுங்க, ஆசனங்கள் நிறைய இருக்குதானே, என்னோட முதுகு வலிக்கு ஒரு ஆசனம் சொல்லுங்க பாப்போம்.
1: முதுகு வலிக்கு எத்தனையோ ஆசனங்கள் இருந்தா கூட இப்போ ஈஸியா கத்துக்கிற மாதிரி, எளிமையா செய்யற மாதிரி ஒரு ஆசனம் சொல்றேன். அதுக்கு பேரு சேது பந்தாசனம் அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யேகமா முதுகு வலிக்கான ஆசனமாக மட்டுமே இது சொல்லப்படுது. தரையில ஒரு விரிப்ப போட்டு அதுல நேரா வானத்தை பார்த்து படுத்துச்சு. நம்மளோட கைகள் ரெண்டையும் உடம்போட சேர்த்து நேரா நீட்டி வச்சுக்கணும். அந்த காலை வந்து மடக்கி வச்சுக்கணும். முடிஞ்சதுன்னா காலோட அந்த கணுக்கால் இருக்குல்ல, அந்த காலை வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். உடம்பு முழுதையும் மெல்லாமா நம்ம தூக்க ஆரம்பிக்கணும். அப்படி தூக்கிட்டு ஒரு 10 எண்ணிக்கை வர நம்ம சொல்லிட்டு மெதுவா அந்த உடம்ப நம்ம கீழே வைக்கும் போதே நமக்கு அந்த வலியில ஒரு சின்ன மாற்றம் இருக்கத உணர முடியும்.
0: அப்படியாக்கா? அப்ப நான் உடனே நீங்க சொன்ன மாதிரி சேது பந்தாசனம் செஞ்சு பாக்கவா?
1: ஏய், என்ன பண்ற? இப்பவே யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவ போல இருக்க. நான் உனக்கு முறையா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தரேன். அப்புறமா நீ முயற்சி பண்ணு. முறையான ஒரு யோகா பயிற்சி சொல்லி தரக்கூடியவங்களை போய் பார்த்து அவங்க கிட்ட கத்துக்கிட்டு வந்து நீ யோகா செய்யறதுதான் சரியா இருக்கும்.
0: சரிக்கா, நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வுக்கும் ஒரு முழுமையான வழிய சொல்லி தருது இந்த யோகாசனம். அப்படி தானேக்கா?
1: சரியா சொன்ன. உடலுக்கும் மனதுக்குமான ஒரே பயிற்சி யோகாதான்.
2: நினைவுகளையும் காதலையும் நெஞ்சில் மீண்டும் உயிர்ப்பித்த பாடல் இது. அமைதியான மனதை தொட்டு செல்லும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைவாக வருகிறது 96 திரைப்பட பாடல். கல்யாணி மீனன் சின்மயி சிறுத்தப்பா பாடிய பாடல். மியூசிக் கோவிந்த் வசந்தா. கேட்கலாமா?

0: இசைக்கு வயதில்லை அப்படிங்கிறத மாதிரி உணர்த்திய பாடல்களை நாம் இன்னைக்கு முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் கேட்டுறோம் இல்லையா? மீண்டும் மற்றும் ஒரு முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிறைவு பெற்றது முல்லைச்சரம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால்.

0: சேவைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். சீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இன்று மற்றும் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை. இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே மான்செஸ்டர் ஓல்ட் ட்ரஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 போட்டியில் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து ஒலிபரப்பாகும் நேரங்கள் மாலை 6:40 முதல் 7:10 வரை, இரவு 8:05 முதல் 9 மணி வரை, 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. இன்றிரவு 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் தண்டபாணி. 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் இடைக்கோடு டி தாசையன் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேத் பச்சாவோ அபியான், விளை நிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமது சுரபி சிறுதானியங்களின் மதிப்பு கூட்டல் உரையாடல் நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். நெல் ப்ளூம் நுண்ணுயிர் உரக்கலவை தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். இன்றிரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பா குடியா முருகன் அவர்கள் படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 குரழமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள், 7:05 காந்தி அஞ்சலி, 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை திரையிசை, பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். நாளை செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி மற்றும் பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி. நாளை காலை 7:50 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவச்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம் தொடர்ந்து திரைசை. நாளை காலை 8:02 மாப்போசி பிறந்த நாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நாமுத்து நிலவன் அவர்கள் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நாளை காலை 8:30 வந்தே மாதரம் நல்கிய இலக்கிய பேரரசர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். நாளை காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு யோகாவின் நன்மைகள் குறித்து யோகா பயிற்சியாளர் நிகழ்ச்சி பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் உரை படைப்பு சென்னை வானொலி நிலையம். நேர்களை நிகழ்ச்சிகளை கேளுங்கள் தவறாது. நிகழ்ச்சி நிரல் இதோடு நிறைவு பெறுகிறது. வருகிறது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
2: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சுபத்ரா ராமச்சந்திரன். Commerce and Industry Minister Piyush Goyal has said the Free Trade Agreement, FTA, with the United Kingdom is the most comprehensive agreement that India has entered into so far. Addressing the India Global Forum, IGF, UK-India Week in London today, Mr. Goyal said, sky is the limit in terms of the economic benefits that will flow from the agreement. The minister reached the United Kingdom on a 3-day visit to review the preparedness of both countries for the implementation of the India-UK Comprehensive Economic and Trade

0: நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கத்திலிருந்து துவங்கப்பட உள்ளது. இவ்விழிப்புணர்வானது சுமார் 6.5 கிலோமீட்டர் தூர ஓட்டத்தில் 14 வயதிற்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள், இளைஞர்கள், NCC, NSS விளையாட்டு வீரர்கள், அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஆண் பெண் இருபாலரும் கலந்து கொள்ளலாம். கலந்து கொள்ளும் அனைவருக்கும் டி-ஷர்ட் வழங்கப்படும். இளைஞர்களுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கவும் நடத்தப்படும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள், இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு போதை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கிட ஒத்துழைப்பு நல்குமாறு இதன் மூலம் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் தகவலுக்கு மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தை நேரிலோ அல்லது 0465226220 மற்றும் ஒரு எண் 7401703507 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டு கழகம் இணைந்து நடத்தும் நிதி ஆப்கோ நிகத் 2.0 மற்றும் சுவீதா சமாகம் என குறைதீர்ப்பு முகாம் வரும் 27ஆம் தேதியன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை SM மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி, SM நகர், மயிலாடி என்ற இடத்தில் வைத்து நடைபெற உள்ளது. இம்முகாமில் இன்னும் 3 மாதங்களில் 58 வயதை அடையும் உறுப்பினர்கள் ஓய்வூதிய ஆவணங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான சந்தேகங்களை வைப்பு நிதி உங்கள் அருகில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் தெரிவித்துள்ளார்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நாம் கேட்கலாமினி
2: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே,
1: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
2: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை மாதிரம். மாதிரம் அப்படின்னா திசை, திசையை குறிக்கிற வார்த்தை தான் மாதிரம். இதற்கான உதாரணம் பார்க்கலாம்.
1: மாதிரம் எட்டும் அதிரும்படி முரசு முழங்கியது, அதாவது எட்டு திசைகளும் அதிரும்படியா இந்த முரசொலி ஒலித்தது அப்படிங்கறத இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம்.
2: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
1: இன்னைக்கான இங்கிலீஷ் வேர்ட் உப்சி டைசிஸ், WHOOPSIEDAISIES. உப்சி டைசிஸ் அப்படின்னா நாம தமிழ்ல அச்சச்சோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு உப்சி டைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஓ மை காட், அவுச் அப்படின்லாம் சொல்றோம்ல, அதுக்கு பதிலா இந்த உப்சி டைசி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம்.
2: எக்ஸாம்பிளா, உப்சி டைசிஸ் ஐ ஜஸ்ட் டிராப் மை பென் அப்படின்னா அச்சச்சோ நான் பேனாவை கீழே போட்டுட்டேனே அப்படிங்கிற அர்த்தத்தை தருது. சோ இந்த வார்த்தையானது ரொம்பவே லேசான, வேடிக்கையான அல்லது சிறிய சங்கடமான தவறுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை.
1: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
2: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம எல்லாருமே தினம் தினம் அடிக்கடி பயன்படுத்துற அந்த வாட்ஸ்அப்ல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, யுவர் மெசேஜஸ் ஆர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்ல எப்பவுமே பாக்குற ஒரு சென்டென்ஸ் தான். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல நம்ம கூடுதலா விளக்கத்தோட தெரிஞ்சுக்க போறோம்.
1: இந்த எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படிங்கிற தொழில்நுட்பம் சிக்னல் புரோட்டோகால் அப்படிங்கிற உயரிய பாதுகாப்பு முறையை பயன்படுத்துது. இதனுடைய செயல்பாட்டை 3 நிலைகளா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு வாட்ஸ்அப் யூசர்ஸ் 2 விதமான கீஸ் வந்து உருவாக்கப்படுது, ஒன்னு பப்ளிக் கீ, இன்னொன்னு பிரைவேட் கீ. இந்த பப்ளிக் கீல வாட்ஸ்அப் சர்வர்ல இருக்கிற யாருனாலும் இதை பயன்படுத்தி ஒரு செய்தியை லாக் பண்ணி அனுப்ப முடியும். ஆனா பிரைவேட் கீ ஆனது நம்முடைய மொபைல்ல மட்டுமே இருக்கும், அதை யார்கிட்டயுமே நம்மளால பகிர்ந்துக்க முடியாது.
2: எக்ஸாம்பிளா, நம்ம ஒருத்தருக்கு ஒரு

0: குட் மார்னிங் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் அனுப்புனா கூட அந்த மெசேஜை நாம டைப் பண்ணி அனுப்பும் போது அது நம்முடைய மொபைல்ல மட்டும்தான் குட் மார்னிங்கா இருக்கும். நம்ம மொபைல விட்டு அது வெளியே போகும் போதே ஒரு புரியாத குறியீடா அது மாற்றப்படுது. அந்த குறியீடு தான் அந்த ரிசீவரோட மொபைலுக்கு போகுது. ஆனா அவரோட ஸ்கிரீன்ல அவர் பார்க்கும் போது அதுல இருக்கிற அந்த பிரைவேட் கீ இந்த புரியாத குறியீட்டை திரும்பவும் நாம அனுப்பின குட் மார்னிங் அப்படிங்கறத மாத்தி அவருக்கு காட்டுது. நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடந்த அந்த ஒரு மெசேஜ் பரிமாற்றத்தை கவர்மெண்டோ இல்ல ஒரு ஹேக்கரோ இல்ல இதை உருவாக்குற அந்த நிறுவனமோ கூட இந்த செய்தியை படிக்கவே முடியாது அப்படிங்கறத ஹைலைட்.
1: வாட்ஸ்அப்ல நாம பகிர்ந்துக்க கூடிய ஒவ்வொரு செய்திக்குமே ஒரு புதிய ரகசிய கீ அதாவது செஷன் கீ அப்படிங்கற ஒண்ணு பயன்படுத்தப்படுது. இந்த இதுல ஒரு கீ திருடப்பட்டா கூட மற்ற செய்திகளை நாம படிக்கவே முடியாது. இந்த வாட்ஸ்அப்ப ஒரு மேஜிக் பாக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். நாம ஒரு லெட்டரை எழுதி இந்த பாக்ஸ்ல போட்டு லாக் பண்ணி அனுப்புறோம். இந்த பாக்ஸ ஓபன் பண்றதுக்கான கீ நம்ம கிட்டயும் நாம யாருக்கு அனுப்புறோமோ அவங்க கிட்டயும் மட்டும்தான் இருக்கும்.
0: நாம அனுப்புற இந்த பாக்ஸ் வந்து வழியில இருக்கிற யாருமே எடுத்து பார்க்கவே முடியாது. பிகாஸ் அந்த கீ நாம ரெண்டு பேர் கிட்ட மட்டும்தான் இருக்கு, அனுப்புறவங்க கிட்டயும் அந்த மெசேஜ பெறுறவங்க கிட்டயும். சோ நாம வாட்ஸ்அப்ல அனுப்பக்கூடிய இந்த போட்டோஸ் வீடியோஸ் மெசேஜஸ் எல்லாமே இந்த டிஜிட்டல் லாக்ல தான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா டிராவல் பண்ணுது. இன்னைக்கான மூணு புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
0: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
0: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 6:20.

0: தொடர்வது மெல்லிசை. கேட்பதற்கு முன்,
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
11: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
13: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
14: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
13: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
14: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
13: மற்றும் 0465129643.
0: முதலில்
15: உள்ளம் என தொடங்கும் பூத்தி கண்ணன் பாடலை பாடுபவர் டி எல் தியாகராஜன். இசை ஜெயஸ்ரீ ஜெகன்.

0: மெல்லிசையில் அடுத்து
1: உழவருக்கு என தொடங்கும் தீபன் சக்கரவர்த்தி பாடிய பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன். பாடலை இயற்றியவர் திமிரி மு துரைமணி.

0: மெல்லிசை கேட்டோம். தொடர்வது மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட

0: மாவட்டங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC-யின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் NLC நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமை தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு விஜய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார்.
1: தமிழ்நாடு மத்திய அரசோட கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு மாவட்டத்துக்கும் எந்த ஒரு மாநிலத்துக்கும் குறைச்சலை பண்ணுங்க, நிறைக்க பண்ணாதீங்கன்னு பிரதமர் ஐயா என்னைக்கும் சொல்லல. இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலும் சரி, தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நிதியும் கொடுக்கப்பட்டது. அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட், தூத்துக்குடி மாதிரி இடத்துல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கூட அப்பவும் எடுத்துட்டு வந்தோம். இப்பவும் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விதமான உதவிகளும், அவங்களுக்கு உரிமையாக கொடுக்க வேண்டிய தொகைகளும் கட்டாயமாக கொடுக்கப்படும். ஏன்னா மத்திய அரசு மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் மெடிக்கல் காலேஜ் அமைக்கிறதுக்கும் காலேஜோட சேர்த்து ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதுக்கான 3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் வாக்குறுதி. எந்த மாவட்டத்துல வேணும்னாலும் வச்சுக்காங்க, அந்தந்த மாநிலத்துல பிளான் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்கோம். சோ தமிழக அரசு அதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக

0: அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரிசெய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தமிழக கடலோர பகுதிகளின் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலை பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னை மயிலாப்பூரில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கல்வி ஊக்குவிப்பு நிகழ்ச்சியினை மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை சாத்தமங்கலத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கல்லூரி மாணவர் விடுதியை மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிப்பாளையம் மற்றும் செங்கப்பள்ளி ஊராட்சிகளில் நிதியியல் கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறையினர் தீயிட்டு அழித்தனர். சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று மரக்கன்று நட்டார். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீராவன் ஆடம், செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ப்ரே இணை மற்றும் ருதுஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ரான் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் கூறியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.01. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:41.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் ஓல்ட் டிராஃபர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையேயான ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேர்கள் இதுவரை இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் ஓல்ட் ட்ரஃபர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கிடையேயான ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தருமபுரி மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: இவர் எம் தண்டபாணி.
1: சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தின உறுதிமொழியை ஏற்பு நிகழ்ச்சி அண்மையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தையொட்டி நடைபெற்ற கட்டுரை மற்றும் பேச்சு போட்டி ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தருமபுரி மாவட்ட ஆட்சியர் பாராட்டு கேடய வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் 16ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை வருவாய் தீர்வாய அலுவலர்கள் தலைமையில் ஜமாபந்தி நடைபெற்றது. அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெற்ற இந்த ஜமாபந்தி நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியன் கூட்டரங்கில் விவசாயிகள் குறைத்திருக்கும் நாள் கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் பொருளாதார மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. வேளாண் உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு அறிவித்து செயல்படுத்தி வருகின்ற அனைத்து திட்டங்களையும் வேளாண் பெருமக்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்த்திட மாவட்ட நிர்வாகத்தால் பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் ஜனவரி 2026 முதல் மே 2026 வரை 89 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 2000

0: 2026-2027 ஆண்டிற்காக 197,435 ஹெக்டேர் பரப்பளவில் நெல், சிறுதானியங்கள், பயறு வகைகள் உள்ளிட்ட உணவு தானிய பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்கள், பருத்தி, கம்பு சாகுபடி பரப்பாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதில் 17-6-2026 வரை 2090 ஹெக்டேர் பரப்பளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள 5வது மாடியில் செயல்பட்டு வருகிறது. இந்த மையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் பேசும்போது,
1: தருமபுரி மாவட்டத்தில் 2025-2026 கல்வியாண்டில் 12 வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் மற்றும் ஆலோசனை மையம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக 5வது தளத்தில் அமைந்துள்ள அறையன் 610 5-6-2026 முதல் செயல்பட்டு வருகிறது. 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற, தேர்ச்சி பெறாத மற்றும் பள்ளியில் இடைநின்ற மாணவர்கள் அனைவரும் இந்த ஆலோசனை மையத்தின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக பெற்றோரை இழந்த குழந்தைகள், மாற்றுத்திறனாளி மாணவர்கள், ஒற்றை பெற்றோர் குழந்தைகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்கள், இலங்கை அகதிகள், பழங்குடியினர், ஆதி திராவிடர் மற்றும் பிற நலிவுற்ற மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் உயர்கல்வி சேர்க்கைக்கு தேவையான சான்றிதழ்கள் பெறுவது தொடர்பாகவும் கல்வி கடன் பெறுவது தொடர்பாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும். 12 வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கு ITI, பாலிடெக்னிக் மற்றும் திறன் பயிற்சி போன்ற படிப்புகளில் சேர்வதற்கான உரிய ஆலோசனைகளும் வழங்கப்படும். எனவே உயர்கல்வி தொடர்பாக தங்களது அனைத்து சந்தேகங்களுக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் 97-50-98-23-94 அல்லது 97-88-85-85-80 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது உயர்கல்வி பயணத்தை தொடருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன்.
0: தருமபுரி மாவட்டத்தில் வரும் ஜூன் மாதம் 28 போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளது. இந்த முகாமில் தவறாமல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட தாய் சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா தெரிவிக்கும் போது,
2: வருகின்ற ஜூன் 28 பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
3: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் M. தண்டபாணி.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ராணுவ பொறியியல் சேவை பயிற்சி பெறும் அதிகாரிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், திறன், அர்ப்பணிப்பு, கடின உழைப்புடன் நாட்டை பாதுகாக்க முடியும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். வலுவான பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்குவதுடன் நிலையான பசுமையான நாட்டை உருவாக்க இந்த அதிகாரிகள் பங்காற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பருவ் போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் எழுதியுள்ள கட்டுரையை சமூக

0: வலைதளத்தில் பதிந்துள்ள அவர், வரலாற்று விழிப்புணர்வு மற்றும் நாட்டின் பாரம்பரியத்தை பேணிக்காத்து அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சுதந்திர இந்தியாவில் இந்தியா எதிர்கொண்ட பெரும் சவால்களில் ஒன்று அவசர நிலை என திரு ஷெகாவத் கூறியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு இன்று பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த திரு சனா சதீஷ் பாபு, திரு விஜய் சிண்டகாயலா, திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா, ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த திரு ரமேஷ் உள்ளிட்ட ஆந்திரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். குஜராத்திலிருந்து பிஜேபியைச் சேர்ந்த ராஜேஷ் சுக்லா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவைச் சேர்ந்த திரு பைத்யநாத் ராம் உள்ளிட்டோரும் பதவியேற்றுக் கொண்டனர். 9 வகுப்பு பாடப்புத்தகங்களில் அவசர நிலை குறித்த தகவல்கள் சேர்ப்பதற்கான NCERT-யின் முடிவை வரவேற்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவசர நிலை குறித்து இளையோர் தெரிந்து கொள்வதற்கு இது வழிவகை செய்யும் என கூறினார். NCERT-யின் புதிய சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் அவசர நிலை தொடர்பான அத்தியாயம் சேர்க்கப்பட்டுள்ளது என திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். சர்வதேச பிரச்சினைகளை எதிர்கொள்ள உலக நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தென்கொரியாவில் அமைதி மற்றும் வளம் தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், உலக நாடுகள் ஆயுதங்களை வாங்குவது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். சமூக ஊடகங்களுக்கு ஏற்ப அரசியல் மாறிவிட்டதாக கூறிய அவர், தீவிரவாதம், பருவநிலை மாற்றம், கோவிட் போன்ற பிரச்சினைகளில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்தியாவும் தென்கொரியாவும் கப்பல் கட்டுமானம், சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வசுதெய்வ குடும்பகம் என்ற அடிப்படையில் உலக நாடுகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை அமைக்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என தெரிவித்தார்.
2: ஒரு கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கணும். ஸ்கூலா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில்நுட்பத்திற்காக ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், இதெல்லாம் பரம்பரை பரம்பரையா இருக்கும். அதாவது இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 50 60 வருஷத்துக்கு இருக்கும். அந்த சமயத்துல மக்களுக்கு அதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும், இல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதன் மூலமாக தொழில் அந்த இடத்துல வளரும், இல்ல அது சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல ஹாஸ்டல்ஸ் கட்டுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பெருகும். இப்படியாக ஒரு சொத்து கிரியேட் பண்ணினா, கடன் வாங்கி கிரியேட் பண்ணா கூட அதன் மூலமாக எக்கானமியில பலதரப்பட்ட நல்ல தாக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக எக்கானமி வளரும். இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு தியரி. அதனால நான் கடன் வாங்கிட்டே போறோமே, கடன் வாங்கி அதன் மூலமா என்ன பண்றோம்ன்றதுதான் விஷயம். நீங்க சொத்து உருவாக்குறீங்களா, அதன் மூலமா கல்வி வருதா, அதன் மூலமா தொழில் வருதா, அதன் மூலம் வேலை வாய்ப்பு பெருகுதா, அதை பண்ணுங்க.
0: நாட்டின் பாதுகாப்பு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாற்றியமைக்கப்பட்டு வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தேசிய ராணுவ கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சியை ஒருங்கிணைத்து நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த 10 பாதுகாப்பு துறையில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக கூறிய அவர், உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்ய முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014 ஆண்டிலிருந்து ராணுவ தளவாட உற்பத்தி 174

0: சதவிகிதம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். ராணுவ தளவாட ஏற்றுமதி 34 மடங்கு அதிகரித்து தற்போது 23,000 கோடி ரூபாய் அளவுக்கு உயர்ந்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நோய் தடுப்பு மருந்து, மனநல மற்றும் மூளை நரம்பு சிகிச்சை மருந்துகளில் சேர்க்கப்பட்டுள்ள ரசாயன கலவை குறித்து QR கோட் மூலம் வழங்குவதற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் மூளை நரம்பு மருந்து சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு கூடுதல் மருந்துகளை உட்படுத்தி விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அடுத்த ஆண்டு July 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஆசிரியர் விருதுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய ஆசிரியர் விருது இணையதளத்தில் அடுத்த மாதம் 10 வரை விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையில் சிறப்பாக விளங்கிய ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆசிரியர் விருதுகள் வழங்கப்படுகின்றன. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு அதிபர் ஆற்றிய உரையில் அவசர நிலை பிரகடப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து பள்ளி கல்லூரிகள் மூடப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் 1,000+ மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், ஸ்பெயின் பிரதமர், மெக்சிகோ அதிபர் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்கள் வெனிசுலா நாட்டுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 ரன் குவித்தார். அணித்தலைவர் துருவ் ஜுரேல் 68 ரன்னுடனும் ஷாய் ரஷீத் 53 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளில் நள்ளிரவு 1:30 கொராக்கோ அணி ஐவரி கோஸ்ட் அணியையும் ஜெர்மனி ஈக்வடார் அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னாப்பிரிக்கா, அர்ஜென்டினா, கனடா, பிரேசில், ஜெர்மனி, மொராக்கோ, மெக்சிகோ, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத், மானேஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர், பிரார்த்தனா தாம்ரே இணை, ருத்துஜா போஸ்லே, சீனாவின் ஃபேங்ராங் டியான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ், நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 9:00 தொடங்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டை பாதுகாக்க ராணுவ பொறியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியமானது என குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை பேணிக்காக்க மத்திய அரசு சேவா பரு போன்ற இயக்கங்களை தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 164 அதிகரித்துள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய

வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 31 32 டிகிரி சென்டிகிரேட் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 24 டிகிரி சென்டிகிரேட் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். 100 தேங்காய் மட்டைகள் நாற்பகுதி மேல் நோக்கி இருக்குமாறு அல்லது 25 கிலோகிராம் தென்னை நாற்கழிவுகளை 1.5 மீட்டர் தூரத்தில், 30 சென்டிமீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட குழிகளில் இட வேண்டும். இந்த மட்டைகளை தென்னை மரத்திலிருந்து 3 மீட்டர் தள்ளி நீண்ட குழிகளில் 150 சென்டிமீட்டர் அகலத்தில் இந்த மட்டைகளை போட்டு மூடி வைக்கலாம். இதன் மூலம் பருவ காலத்தில் கிடைக்கும் நீரை சேமிக்க முடியும். நெல் மற்றும் தோட்ட பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம் இது. மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 to 12 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றி விடவும். நெகிழிமழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தில் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வைத்து வருகிற July 3 அன்று முற்பகல் 10:30 மீனவர் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறது. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இன்றைக்கு இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பும் இடைக்கோடு டி தாசையன் அவர்களுடன் நேர்முகம். கேத் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் ப்ளூம் நுண்ணுயிர் உரக்கலவை, திருப்பதி சாரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: விவசாயிகள் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை உரங்களையும் பசுந்தாள் உரங்களை நாம் பயன்படுத்துவதன் மூலம் மண்ணின் வளத்தை பாதுகாக்க முடியும். வருங்கால தலைமுறைகளையும் நாம் பாதுகாக்கலாமே.
0: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: இப்பொழுது ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் இடைக்கோடு டி தாசையன் அவர்கள்.
2: ஐயா வணக்கம்.
3: சார் வணக்கம்.
2: ஐயா, விவசாயத்தை பொறுத்தளவு பார்க்கும்போது எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து நீங்கள் அதிக அளவில் வந்து சாகுபடி செய்கிறீங்க?
3: நான் வந்து ரெண்டு மூன்று தொழில் செய்கிறேன் சொந்தமாக. அதாவது தேனீ வளர்க்குறேன், அதுபோக ஏத்த வளை வச்சுருக்கேன், பிறகு ரசகதளி வச்சுருக்கேன், ஆடு வளர்த்து

0: இருந்தேன், அது இப்போ இல்லை, விட்டுட்டேன்.
1: அப்போ விவசாயத்துலன்னு பார்க்கும்போது நீங்கள் தேனி தொழிலும் வந்து வளர்க்குறீங்க, அதே போல் வந்து வாழை விவசாயம் கூட
0: பண்ணிச்சறீங்க.
1: இப்போ தேனியை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து எத்தனை வருடமா பண்ணிட்டு இருக்கீங்க?
0: தேனி வந்து ஒரு 25 வருஷம் இருக்கும்
1: கிட்டத்தட்ட. உங்களுக்கு எத்தனை கூடுகள் வர வச்சிருக்கீங்க?
0: எனக்கு 150 வெட்டி தான் இப்போ இருக்குது, 300க்கு மேலே இருந்து, ஆனால் ஈச்ச நோயினால பாதிக்கப்பட்டு இப்போ ஒரு 150 வெட்டி தான் இருக்கு.
1: அது வந்து நம்ம மாவட்டங்களில் வச்சிருக்கீங்களா, அண்டை மாநிலமான கேரளாவில்?
0: நான் வந்து நம்ம மாவட்டத்தில் குளப்பாறை என்று சொல்லக்கூடிய பனச்சமுடு அந்த சைடு, அங்கே தான் வச்சிருக்கேன், மலையோர பகுதியில்.
1: தேனி தொழில் வந்து பாக்குறீங்க. இது போக நீங்க கூட சொன்னீங்க வந்து வாழைகள் கூட வந்து சாகுபடி செய்றீங்க. இப்ப வாழைன்னு பாக்கும்போது அதிக அளவுல வந்து ஏத்தன் வாழை வந்து சாகுபடி செய்றீங்க. இப்ப அது வந்து எவ்வளவு பரப்புல வந்து நீங்க சாகுபடி செய்றீங்க?
0: நான் இப்ப வந்து 50 சென்ட் தான் வச்சிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு ரூபாய், ஒரு மூட்டுக்கு 50 வரை கிட்ட வரும். நம்ம பஸ்ட்ல குடுக்கணும்
1: நிலப்பரப்புக்கு வந்து நம்ம
0: கையில மூடு எண்ணம் தான். ஒரு மூட்டுக்கு 50 ரூபா 40 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு வருஷத்துக்கு நமக்கு தருவாங்க. அப்படி இப்ப ஒரு வருஷத்தை எடுக்கும் போது வாழை பொறுத்தவரையில 7 மாசம் பிள்ளை குலைக்க தொடங்கி. இப்ப உள்ள வாழை 9 மாசம் இல்லாமப்போ முடியுது, 9-10 மாசத்துக்குள்ள முடியுது. பரவாயில்ல, அதில் ஒரு 2 மாசம் இடைவெளி இருக்கும். அது உடனே அடுத்த சீசனுக்கு வந்து நட்டு எப்படியோ அந்த 2 வருஷம் போய் செய்யும்போது ஒரு 6 மாசத்து இடைவெளியில வேற ஏதாவது மரிச்சினி ஏதாவது கூட வைப்போம்.
1: வேற பயிர்கள் வந்து நீங்க சாகுபடி
0: சாகுபடி.
1: இப்போ அந்த குத்தையை நீங்க எடுத்த நிலத்திலேன்னு பார்க்கும்போது ஏத்தன் வாழை வந்து சாகுபடி செய்யறீங்க. இப்போ தொடர்ச்சியாட்டு நீங்க ஏத்தன் வாழை சாகுபடி செய்யறதா, இல்ல ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நீங்க மாத்தி மாத்தி வேற ரகங்கள் வந்து சாகுபடி செய்யறதா?
0: 2-3 ஆண்டுக்கு ஒரு தடவை ஏதாவது மாற்றி பயிர் செய்வோம், மரிச்சினி நடுவோம், நட்டுட்டு அடுத்து வாழை போடுவோம். அப்படி
1: இப்போ இதனுடைய கன்றுகளை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க எங்கிருந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
0: கன்று வந்து நம்ம சேர்மாதேவி களக்காடு அங்கே உள்ள கன்று தான் நல்லா இருக்குது நம்ம இடத்துக்கு. அங்கே இருந்து தான் கன்று எடுப்போம். நாங்கள் 2-3 விவசாயிகள் சேர்ந்து ஒரு டிம்போய்க்கெல்லாம் ஒரு 1500-2000 கன்று கிடச்சா அங்கே போய் இழக்கி ஆள் வச்சு கொண்டு வரோம்.
1: ஏன் நம்ம மாவட்டத்திலேருந்து அந்த கன்றுகளை வந்து தேர்ந்தெடுத்து எடுக்காத காரணம்?
0: நம்ம இடத்துல உள்ள வாழைக்கன்று எடுக்கும்போது ரொம்ப கேடு, அதாவது பிறம் அவியல் மாதிரி இருக்குது,
1: நோய் பூச்சி தாக்குது.
0: ஆமாம். அப்புறம் வந்து வாழை குலைக்கும் போதும் அந்த கரு வாங்க பிடிச்சது மாதிரி கொலை நல்ல திண்ணமா கிடைக்கிறது இல்லைக்கா, அதனால இது வேண்டான்னு சொல்லி நம்ம நடுத கன்று எடுக்கிறதில்லை. அதனால எங்களுக்கு அது திருப்தியா இருக்கு, அதனால அங்க போயிடுது.
1: இப்ப நீங்க அந்த கன்றுகள் வந்து தேர்ந்தெடுக்கன்னு பார்க்கும்போது சேரன் மகாதேவியில வந்து தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க, அது வந்து நீங்க போய் தேர்ந்தெடுக்கிறதா, இல்ல வியாபாரிகள் கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க அவங்ககிட்ட வாங்குறது?
0: நாங்க வந்து போய் தாங்க பார்ப்போம், அங்க போய் காடை பார்த்து கண்ணு நல்லா, அதனால நல்ல கண்ணு எல்லாம் எடுக்கணும்னா கொஞ்சம் தூரம் போகணும். அந்த சேனல் வாய்க்கால இருந்து அந்த பக்கத்துல எல்லாம் சேர் கட்டி கண்ணு அழுகுனதா இருக்கும். கொஞ்சம் தூரத்துல போய் எடுத்தா நல்ல கண்ணு கிடைக்கும். நாங்க வேலை கொஞ்சம் கூட்டினாலும் நல்ல கண்ணு பார்த்து.
1: இப்ப ஒரு தாய் வாழை இருக்குன்னு பாக்கும்போது அதுக்கு சுத்தில வந்து பக்க கன்றுகள் இருக்கும், எத்தனை பக்க கன்றுகள் வர நீங்க தேர்ந்தெடுத்து எடுக்கிறீங்க?
0: நாங்க அதானது அது இழக்க போகும்போ ஒரு 7-8 கன்று இருக்கிறதும் இருக்கும், 2 இருக்கிறதும் இருக்கும், 10 எண்ணத்து கிட்ட இருக்கிறதும் இருக்கும். அந்த வாழைய பொறுத்து இருக்குது. இப்போ மேக்சிமம் எல்லாம் இழக்குவோம், அதுல கேடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
1: அது வந்து நீங்க இழக்கதா, இல்ல ஆள் வச்சு இழக்கிறது?
0: ஆள் வச்சு இழக்க இழக்க நாங்க வேற எல்லாத்து போட்டு கொண்டு எல்லாத்து போட்டு கொண்டு வரோம்.
1: அது வந்து நீங்க உடனே வண்டியில ஏத்தி கொண்டு வரதா, இல்ல வந்து அதை வந்து நீங்க வெட்டி போட்டு காய போட்டுட்டு அடுத்து எடுக்கிறது தானா?
0: அதாவது ஒரு நாள் இழக்கி போட்டு அங்க அந்த இடத்தை பொறுத்தவரையில ரொம்ப வெயிலான இடம், இழக்கி போட்டாலே அது காய் ஆகும். அப்புறம் மறுநாளைக்கு தான் லோடு பண்ணி வருவோம்.
1: அதுக்கு முன்னாடி அந்த நிலங்களை வந்து நீங்க எப்படி பண்படுத்தி போடுறீங்க?
0: அதாவது கிளைச்சு ஆழப்படுத்தி போட்டு ஒரு 15-20 நாள் வரை போட்டிருப்போம் அந்த மண்ணு உணங்கும்.
1: இப்போ குழி எடுக்கன்னு பார்க்கும்போது எவ்வளோ அடி ஆழம் குழி எடுக்க வேண்டியிருக்கும்?
0: நேரமாக வந்து குழி எடுத்துகிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஒரு வெட்டு வெட்டி, அதாவது கண்ணு மட்டும் மண்ணு கடியில் இருக்கிற மாதிரி முடியும். அப்போ அப்படி வச்சா அந்த கண்ணு ரொம்ப போல்ஸாக பிடிக்குது. குழி வெட்டி வைக்கிறதை விட ஒற்று வெட்டு வெட்டி அந்த கண்ணை அப்படியே மூடி வச்சுட்டேன்னா கண்ணு டக்குன்னு பிடிக்குது, அதுக்கு அந்த ஊக்கம் பெருசாக வருது. பிறகுதான் அதை ஒரு 20-25 நாள் தாண்டும் ஒரு 2-3 நிலை ஆகும், அப்போது கிளச்சு குழியாக்குவோம்.
1: இப்போ எவ்வளோ இடைவெளி கொடுக்குறீங்க ஒரு கன்றுக்கும் இந்த ஒரு கன்றுக்கும்?
0: அதாவது 8 அடி பிணம், ஒரு பிணைக்கு வந்து 8 அடி, 2 வரி வாழை இருக்கும்,
1: அந்த சால் போடுறது,
0: சால் போடுறது. இப்போ இதில் இருந்து 7.5 அடி இந்த இடத்துலேருந்து அடுத்த மூட்டுக்கு 7.5 அடி அளவு போட்டு
1: இடைவெளி கொடுக்குறீங்க. அதுக்கடையில் ஊடு பயிர்கள் அந்த மாதிரி சாகுபடி செய்கிறீங்களா?
0: ஊடு பயிர் இப்போ அதுக்கு இடையில போடுவது இல்லை, அதாவது சேம்பு போடுவோம் அவ்வளோ, இந்த மற்ற மாதிரி வேற ஒன்றும் ஊடு பயிர் போடுவதில்லை.
1: இப்போ ஏத்தனை பொறுத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை மாதத்தை பயிர்?
0: இப்போ வந்து மொத்தத்தில் பார்க்க போனால் 9-10 மாதத்தில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும்.
1: அதே இது நீங்கள் கன்றுகள் வந்து தேர்ந்தெடுத்து எடுக்கும்போது வந்து இப்போ ஒரு தாய் வாழையிலேருந்து 10 கன்றுகள் இருக்கும், சில முதிர்ந்த கன்றுகள் இருக்கும்.
0: ஆமாம், ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி குறைக்கும், ஆனால் அதுக்குள்ள காய் வந்து குறைவாக இருக்கும். நேரமே குலைக்கிறது கொஞ்சம் காய் குறைவா இருக்கும்.
1: ஃபர்ஸ்ட் குலைக்கிறது?
0: ஆமா, அந்த மூப்பு அதாவது வளர்ச்சி உள்ள கன்று வந்து கொஞ்சம் படலை, ஒரு படலை குறையும்,
1: சீப்புகள்
0: குறையும்.

0: ஆனால் கொஞ்சம் நேரமே குலைச்சிடும்.
1: இப்போ நட்டையிலேருந்துன்னு பார்க்கும்போது எத்தனை உரங்கள் கொடுக்குறீங்க, எந்தெந்த டைமில் வந்து நீங்கள் உரங்கள் கொடுக்குறீங்க?
0: அதாவது ஒரு வாழைக்கு 5 தடவை உரம் கொடுக்கல இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து பொடிச்சு 2-3 இலை ஆனது அந்த கிளையில் சிறு கிளையிலன்னு சொல்லுவோம், அது போட்டதும் பயிற்றம்பதும் பொட்டாசு இது 2 மாதம் சேர்த்து ஒரு 150 கிராம் கணக்கில் மூட்டையில் போட்டு லேசாக மண்ணை போடுவோம். அதுக்கு பிறகு ஒரு 25 நாள் ஆனதும் மறுபடியும் பயிற்றம்பது பொட்டாசு கொஞ்சம் யூரியா இவ்வளவும் போட்டு அந்த சாணி போடும். நேரமெல்லாம் பச்சை சாணி எடுத்துட்டு இப்போ அந்த கூலி எல்லாம் கொடுக்க ரொம்ப இதானதுனால இப்போ உனக்கி அவங்க ரெடி பண்ணுதாங்க அந்த சாணி, அதை சாக்கு கணக்கில் வாங்கி அதை போடுது. அப்போ நமக்கு ஈஸியாக கொண்டு வந்து போடுக்கெல்லாம் வசதியாக இருக்குது. அப்படி ஒரு வரம். அதுக்கப்புறவு 3வது வரம் வந்து கடலை புண்ணாக்கு வேப்ப புண்ணாக்கு பயிற்றம்பூசு பொட்டாசு யூரியா அந்த மாதிரி போட்டு அணைக்குதான். அது 4வது வரவும் லேசாக சாம்பர் அந்த சாணப்பொடி இந்த மாதிரி கையுறம் எல்லாம் போட்டு அது அணைஞ்சிட்டோம்.
1: கிட்டத்தட்ட ஒரு 5 தடவை வந்து உரங்கள் கொடுக்குறீங்க. ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது இடைவெளி போட்டு வந்து நீங்கள் அந்த உரங்கள் கொடுக்குறீங்க. இப்போ அந்த உரங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உடனே தண்ணி ஏதாவது கொடுக்குறீங்களா?
0: மழை இருந்தால் தண்ணி கோரியதில்லை, மழை இல்லாட்டா தண்ணி கோருவோம்.
1: இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் அந்த சால்கள் அமைச்சு வச்சிருக்கீங்க, இல்லை மழை டைமில் வந்து சால்களில் வந்து
0: தண்ணி
1: இருக்க வாய்ப்பு இருக்கும்.
0: ஆமாம், தண்ணி இருக்கும், அதனால் கோருவோம்.
1: இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500 மூடு வந்து ஏத்தனை வாழை வந்து சாகுபடி செய்கிறீங்க. இப்போ அந்த 500 கன்றுகளை வந்து நீங்கள் வச்ச பிறகு 500 வந்து அந்த வளர்ச்சி இருக்குமா, இல்லை சில கன்றுகள் வந்து நோயினால் வந்து பாதிப்பு ஏற்படுத்த
0: சிலது பாதிக்கும். 500 கன்று 550 கன்று இருக்குன்னா எப்படி ஒரு 50 கன்று நம்ம கொலை அறக்கும்போது டேமேஜ் வரும், 500 கொலை தான் கிடைக்கும்.
1: அது நடையிலேருந்து அந்த புழுக்கள் வந்து வர வாய்ப்பு இருக்கும்.
0: புழுக்கள் வரதும் மற்ற மாதிரி இந்த சிலது வளர்ச்ச குன்றி இடையில அந்த நாக்கரங்க மாதிரி அதான இலை வராம படியது அந்த மாதிரி எல்லாம்
1: இலை வராம அப்படி இருக்கும்.
0: சிலது வந்து நல்ல போல்ஸா ஒரு இலை குருந்து விரிஞ்சு வரியதுக்கு முன்னே அடுத்த இலை வந்துடும் அந்த மாதிரி ஒரு வளர். அப்போ அடுக்கு இலை மாதிரி இருக்கும். அந்த கொலை ரொம்ப மோசமாக இருக்கும், சின்ன கொலையாக இருக்கும்.
1: இது காய்ந்த இலைகள் எல்லாம் எப்படி விடுறது, இல்லை அறுத்து விடுறதுனா?
0: காய்ச்ச இலையெல்லாம் அறுத்து அப்புறப்படுத்துவோம். அந்த வயலில் இப்போ போடுது இல்லை, நேரமெல்லாம் அதை உரமாக வச்சுட்டு இருந்தேன் மூட்டில். அது வைக்கிறதுனால அந்த வண்டுகள் புழு வரியக்கு வாய்ப்பு உண்டு சொன்னதுனால இப்போ அதெல்லாம் அப்புறப்படுத்துவோம்.
1: அப்புறப்படுத்தி அதை எரிக்கிறது,
0: எரிக்கிறது இல்லாட்டா அழுகி போகிறது.
1: இது சில டைமில் வந்து இயற்கையினால் வந்து கூட பாதிப்பை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கம்புகளோ கயறுகளோ கட்டி விடுற அனுபவங்கள் இருக்கா?
0: நம்ம அந்த இடத்த பொறுத்தவரையில் எல்லா மூட்டும் கம்பு போடுவதில்லை, கொஞ்சம் அதாவது 500 மூட்டு வாழை இருக்குன்னா ஒரு 200-250 மூட்டு வாழைக்கெல்லாம் கம்பு போடுவோம். மீதி அந்த கயறு கட்டியதுதான், 2 கயறு கட்டி போடுவோம். பிறகு கொலை முறைய முறைய அந்த கம்பை எடுத்து மற்ற மாதிரி இளங்கொலைகளுக்கு போட்டு அப்படி பண்ணுவோம்.
1: இப்போ எத்தனை மாதத்துக்கு பிறகு நீங்கள் அந்த கம்புகள் வந்து கொடுக்குறீங்க?
0: அதாவது 4வது வரம் வைக்கும்போ கம்பு போட்டு கட்டுவோம். அடுத்த மாதம் எல்லாம் 5வது மாதம் ஆகும்போது கொலை அந்த குடம் ஜாய தொடங்குது, அப்போவே கட்டி விடுவோம்.
1: இப்போ அந்த பூ வர முன்னாடி பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் கம்புகளை வச்சு கட்டி
0: கட்டுவோம்.
1: இப்போ அந்த பூ வந்த பிறகு நீங்கள் அந்த கம்புகளை வந்து மாற்றி கட்டுறதா, இல்லை அப்படியே விட்டு கட்டுறதானா?
0: அப்படியே விட்டுட்டு அந்த மேலே பூ வார இடத்துல வச்சு ஒரு மேலத்து கொண்ட கட்டுவிட கட்டிவிடும், அதுவரை இடையில உள்ள கட்டு தான் இருக்கும்.
1: கம்புன்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வாழை இருக்குமோ அந்த மூட்டில் வச்சு நீங்கள் கட்டி விடுறீங்க. கயறுன்னு பார்க்கும்போது குறுக்கே குறுக்கே தான் கட்டமாக வந்து அந்த வாழையை வந்து பராமரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கு இல்லையா?
0: ஆமாம், கயறு கட்ட ரொம்ப கஷ்டமும் அது பராமரிக்கிறது. அது வாழைக்கு பெரிய சேஃப்டியும் கிடையாது, கயறு லூஸ் ஆகும்போது அது குன்னுது, வாழை குன்னுது. கம்பு போடு தான் நல்லது.
1: இப்போ கயறு கட்டுறேன்னு பார்க்கும்போது இப்போ வாழைக்கு வாழை கட்டுறதா, இல்லை ஒவ்வொரு வாழைக்கு வந்து கம்புகள் வந்து கீழே மண்ணில் வந்து புதைச்சி வச்சுட்டு அதில் கட்டி விடுறது தானே?
0: அந்த கயறு கட்டியது வந்து பக்கத்து வாழையில் கட்டியது தான், இல்லாட்டா வாழைக்கு கண்ணில் கட்டியது தான். மற்ற மாதிரி கம்பு அடித்து நாட்டி எல்லாம் கட்டியது கிடையாது.
1: அப்போ காற்றுலான்னு பார்க்கும்போது இப்போ ஒரு வாழைக்கு வந்து பாதிப்பு எடுக்கும்போது மற்ற வாழைகள் வந்து சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா?
0: ஆமாம், ஒன்று முடியும்போது மற்ற அதையும் கூட வலிச்சிட்டு வருவதுக்கு வாய்ப்பு உண்டு.
1: அப்போ வந்து கம்பு கட்டுறதா வந்து நல்லது?
0: ஆமாம், கம்பு கட்டுறது நல்லது.
1: இப்போ ஏத்தனை பொறுத்தில் பார்க்கும்போது எத்தனை மாதத்து பிறகு வந்து அது குலைக்க ஆரம்பிக்கும்?
0: இப்போ வந்து 7 மாதம் ஆகும்போது வாழை கொலை வேற தொடங்குது. ஒரு 3 மாதம் கூட தாண்டும்போ 10 மாதத்தில் கொலை முடியுது.
1: எத்தனை சீப்புகள் வந்து இவ்வளோ வாய்ப்பு இருக்கும்? இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து சில வாழை கன்றினுடைய தேர்வுகளே பார்க்கும்போது சில வாழைகள் வந்து சீப்புகள் வந்து குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கும்.
0: 4 சீப்பு 5 சீப்பு வரும்.
1: சராசரின்னு பார்க்கும்போ
0: சராசரி 4 சீப்பு குறையாம இருக்கும்.
1: வல்லம் அந்த மாதிரி போடுறீங்களா?
0: வல்லம் போடுறது கிடையாது, நேரமே வந்து வல்லம் போட்டுட்டு இருந்தோம், அந்த கறியெல்லாம் எடுத்து பொதிஞ்செல்லாம் இருந்தோம். இப்போ வந்து அந்த புதித காய் அவ்வளவு தூக்கத்துக்கு விலை வியாபாரிகள் அதை அவ்வளோ விரும்பியதில்லை. மொத்தத்திலே மூடாம குலைச்சது மாதிரியே நின்று விளையத காய்க்கு தான் அவங்க விரும்புகிறாங்க.
1: அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பறவைகள்னால வந்து அந்த காய்களை வந்து சேதப்படுத்த வாய்ப்பு இருக்கு இல்லையா?
0: ஆமாம், நிறைய காய்கள் வாய்ப்பு உண்டு.
1: சில விவசாயிகள் வந்து சாக்குகள் கட்டுற அனுபவங்கள் எல்லாம் இருக்கு.
0: ஆமாம், இப்போ சிலவங்க கிட்டாங்க. ஆனால் நாங்கள் எங்களை அந்த ஏரியாவை பொறுத்தவரை கேரளாவில இருந்து கொலை தூக்கி எடுக்கிறதுக்கு வராங்க. அவங்க வந்து அடைக்கண்டா, இந்த மாதிரி அடைச்சல மூட்டண்டா,

0: மாதிரி போறோம். அதுல கொஞ்சம் காயெல்லாம் டேமேஜ் வரும்.
1: இப்ப அந்த கொலைகளை வந்து விளைச்சல் வச்சு நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அந்த காயினுடைய வெடிப்பை வச்சு கண்டுபிடிக்கிறீங்களா?
0: காயினுட வெடிப்பு இல்ல, அந்த விளைஞ்சு முற்றும் போது அதுக்கு ஒரு தனி கலரே வருது,
1: கலர் வர வாய்ப்பு சந்தைப்படுத்தல் பார்க்கும்போது எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
0: சந்தைப்படுத்தல் வந்து இப்பதான் நமக்கு வசதி தான், அதானது இல்லைன்னா சந்தைகளுக்கு எல்லாம் கொண்டு போகணும். இப்போ வந்து வியாபாரிமார் வந்து நம்ம இடத்துல வச்சு வயலு கரையில் வந்து தூக்கி எடுக்காங்க. இல்லைன்னா சில இடங்களில் நிறைய கொலை எடுக்க கடைகள் இருக்குது. நம்ம இடத்துல அந்த கேரளா சைடில் போனால் இதில் கள்ளிக்காடு பக்கத்தில் நெடுப்பக்கடந்த இடத்துல கொலை பெரிய சொசைட்டி இருக்கு அவங்களுக்கு,
1: கேரளா
0: சொசைட்டி.
1: இது கேரளா சொசைட்டியில் வந்து நம்ம மாவட்டத்திலேருந்து அந்த கொலைகளை வந்து
0: எடுக்காங்களா? ஆமாம், நம்ம மாவட்டத்திலேருந்து எல்லாம் எடுப்பாங்க. நம்ம விளங்கோடு தொகுதியில் எல்லாம் கொலை அவங்க தான், கேரள மண்ணு மாதிரி தான், அவங்க அந்த கேரளா கொலைன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இருக்குதான், இப்போ அதுக்கு கொலை எடுக்காங்க, நல்ல
1: அது கிலோ கணக்கில் தான் எடுக்கிறாங்க.
0: ஆமாம், கிலோ கணக்கு.
1: இப்போ ஒரு நாளைக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ கொலைகள் வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்க?
0: அதாவது அந்த கொலை வளர்ச்சியை பொறுத்தது, சில தடவை நமக்கு ஒரு 50 எண்ணம் இருக்கும், சிலப்போ 60 இருக்கும். அப்போ அதை வச்சு தனியாக கொண்டு போக முடியாது. இப்போ அந்த பகுதியில் செய்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வண்டி ஒரு 100, 150, 200 கொலை ஏறும், அது கணக்கு பண்ணி கொண்டு போவோம்.
1: கொண்டு கொடுக்குறீங்க?
0: ஆமாம்.
1: இப்போ அந்த கொலைகள் கொண்டு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ரூபாயை பொறுத்தல பார்க்கும்போது கையில் தருவாங்களா இல்லை உங்கள் வங்கி கணக்குலேயே போட்டு தருவாங்களா?
0: உடனே தருவாங்க, இல்லைன்னு என்ன பைசா இல்லைன்னு வங்கி கணக்குலையும் போடுவாங்க.
1: உடனே கிடைக்கவும் வாய்ப்பு.
0: ஆமாம், உடனே. இப்போ எல்லாம் இந்த செல் வழியெல்லாம் அனுப்பினதுனால மேக்சிமம் நம்ம கையில் தான் தராங்க. அப்படி
1: இந்த பராமரிப்புன்னு பார்க்கும்போது நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க? இப்போ நீங்கள் மட்டுமா இல்லை வேலைகளுக்கு ஆட்கள் அந்த மாதிரி வச்சு பராமரிக்கிறீங்க?
0: அதாவது நான் என்ன இருக்க வாழை அந்த உரம் வைக்கிற டைம் எல்லாம் நான் தான் சொந்தமாக பண்ணுதேன். இந்த வாழை கிளக்கியது, மண் கிளக்கியது, அந்த ஓவு வெட்டியது, சாலு வெட்டியது, இந்த ரெண்டு வேலையும் தாங்க அதிகமாக வேலைக்கு ஆள் வைப்பேன். மற்ற மாதிரி உரம் எல்லாம் போட்டு அணைக்கிது, தண்ணி ஒரு இதெல்லாம் நான் வெட்டியது
1: எல்லாமே வந்து சொந்த
0: சொந்த. ஆமாம்,
1: உழைப்பு தான் பண்ணேன். இது போக இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அந்த குத்துநிலம் எடுத்திருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்தில் வந்து ஏத்தன் வாழை சாகுபடி வந்து அறுவடை முடியும். அது ஒரு 2 மாதம் கழிஞ்சு வந்து நீங்கள் அந்த காய்கறிகளை வந்து சாகுபடி செய்கிறீங்க. எந்த மாதிரி காய்கறிகளை வந்து நீங்கள் சாகுபடி செய்கிறீங்க?
0: அதில் வந்து கீரை அதிகமாக போடும். அந்த வாழை ஒழிஞ்சதும் உடனே 2 மாதத்துக்கு கொஞ்சம் கீரை எல்லாம் போட்டு அந்த மூடை வெட்டி கிளறி எல்லாம் போட்டுட்டு கீரை போட்டு எடுக்கும்.
1: கீரைன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி தண்டங்கீரை போடுறீங்களா?
0: செவல கீரை தான்,
1: சிவப்பு கீரை. அது வந்து விதைகள் வந்து நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க?
0: விதைகள் வந்து ஒரு தடவை நம்ம மேல்புறம் பிளாக்கில் இருந்து வந்தாங்க, அதில் இருந்து எடுத்து நம்ம வித்து நம்ம தயாரித்து வச்சுருக்கோம், அந்த வித்து போடுது.
1: கிட்டத்தட்ட எத்தனை மாதத்தை பயிர் கீரையை பொறுத்தவரை பார்க்கமா?
0: 2 மாதத்து.
1: 2 மாசத்தில்
0: அறுவடை முடியும்.
1: இப்போ அந்த கீரைகள்னு பார்க்கும்போது நீங்கள் எப்படி சந்தைப்படுத்துறீங்க?
0: சந்தைப்படுத்தியது நம்ம வயலில் வந்து கொஞ்சம் பேர் வாங்குவாங்க, மீது உள்ளதை பக்கத்து கடைகளில் எல்லாம் கொண்டு கொடுக்குது.
1: நீங்கள் மொத்தமாக கொடுக்கறது கிடையாது, நீங்களே வந்து
0: நானே வந்து கொடுக்குது.
1: என்ன அளவில் வருமானம் இருக்குது இப்போ அந்த ஏத்தன் வாழை ஆகட்டும் இதே போல அந்த கீரையை பொறுத்தவரை பார்க்கமா?
0: பெரிய லாபம் சொல்லுவதில்ல, இருந்தாலும் நமக்கு ஒரு வேலைங்கிற அந்த ஒரு இதில் போயிட்டு இருக்குது. இருந்தாலும் நஷ்டம் சொல்லியிருக்கும் இல்லை, நம்ம தொழில் அடுத்தவங்கிட்ட கையாந்தாமல் போகிறது மாதிரி இருக்கு.
1: இப்போ எவ்வளோ விலை இருந்தால் உங்களுக்கு லாபம்னு எதிர்பார்க்கீங்க? இப்போ சில டைமில் வந்து விலைகள் வந்து குறையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா?
0: ஆமாம், இப்போ 40-45 ரூபா வச்சு கிடச்சா நமக்கு லாபம் நல்லா கிடைக்கும். இப்போ வந்து 30-25-20 வரை போன சீசன் இருந்து இப்போ ஏற்ற. ஆமாம் ஆமாம், இது வந்து ஆகஸ்ட் மாதங்கள்ல எல்லாம் விலை ஏறும், அந்த சமயங்கள்ல எல்லாம் 50 ரூபாய்க்கு மேல தம்பு
1: அந்த ஓண சீசன்.
0: ஓண சீசன் ஆமா, அப்போ வாழை இருந்தா நல்லது.
1: நீங்க அந்த பண்டிகை காலங்களை அனுசரிச்சு நீங்க அந்த வாழைகளை வந்து சாகுபடி செய்றீங்களா?
0: எனக்கு இருக்கிற வயலில் வந்து அந்த பருவத்துக்கு வராது. அதாவது நமக்கு அந்த டிசம்பர் ஜனவரியில கண்ணு நட உள்ள அந்த மாதிரி வாய்ப்புள்ள வயல் தான் நம்ம ஏரியாவில் கிடைக்குது. இந்த சீசன்ல எல்லாம் நடுவுள்ளது வந்து தண்ணி கிடைக்கும் அந்த டைம்ல எல்லாம். நம்ம ஏழைய பொறுத்தவரையில தண்ணி வந்தா ஒரே தண்ணியா இருக்கும், இல்லைன்னு ஒரே இதாக இருக்கும்,
1: வறட்சியாக
0: இருக்கும், மழையும் இதாக இருக்கும்.
1: குளத்து பாசனம் அந்த மாதிரி
0: இல்லை, இல்லை குளத்து பாசனம் இல்லை. பிறகு ஆற்றில் தண்ணி வந்தாலும் 2 பாதிப்பு, உடப்பெல்லாம் எடுத்து கிடக்கு, அதனால தண்ணி வயலுக்குள்ள ஏறி வாழை அழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படியெல்லாம் இருக்கு.
1: அப்போ சராசரின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40-50 ரூபா இருந்தேன்னு பார்க்கும்போது ஏத்தன் வாழை சாகுபடி வந்து ஒரு வருமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமா?
0: ஆமாம்.
1: அப்போ இவ்வளோ நேரம்னு பார்க்கும்போது ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பும் பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா, நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: இதுவரை ஏத்தன் வாழை சாகுபடியும் பராமரிப்பும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் இடைக்கோடு டி தாசையன் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ். இனி கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது, அது இயற்கை உரமாக இருந்தாலும் சரி செயற்கை உரமாக இருந்தாலும் சரி, விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார் இருக்கு?
1: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர, இப்படி நம்ம வந்து இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது நல்ல ஒரு லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
0: சார், பேசும்போது கூட சொல்றீங்க ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு. அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரிலாம் இருக்குது.
1: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மண்ணுடைய தரம், அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க, அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் நம்முடைய மாவட்டத்துல கிடைக்கிறது ஒரு அடிப்படையாக அமையும்.
0: இப்ப கன்னிப்பூ சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்துல வந்து நெல் விவசாயிகள் ஈடுபாடு காட்டுறாங்க இல்லையா, கன்னிப்பு சாகுபடி உர நடைமுறைகள் என்ன சார்?
1: குறிப்பாக மண் பரிசோதனையின் அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் நம்ம போட்டாவது. பொதுவாக வேளாண் பெருமக்கள் என்ன பண்றாங்கன்னா எந்த உரம் விலை குறைவா இருக்குதோ அதிக அளவு போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி நோய்கள் அதிக அளவு பாதிப்பு மட்டுமல்ல, நம்ம எடுக்க வேண்டிய மகசூல் வந்து இழப்பாகிறது, வீணாக ஒரு உரம் வந்து தட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவதற்கு வாய்ப்பை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிடுறோம். எனவே அப்படி இல்லாம மண் பரிசோதனை அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரத்தை மட்டும் போட்டா போதும். குறிப்பாக துத்தநாகம் குறைபாடு இருக்குது, இல்லாவிட்டால் மணிச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உரத்தை மட்டும் நம்ம போட்டா போதும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக டிஏபி இல்லாவிட்டா காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நெற்பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன உரம் அதுக்கு தேவை என்பதும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அந்த உரங்களை வந்து நம்ம வந்து போட்டா போதும். தேவையில்லாம சிலவங்க ஃபேக்டம்பாஸ் போடுவாங்க, ஆக்சுவலா அந்த விலை அதிகம், அந்த உரம் அந்த பருவத்திற்கு அது போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மாவட்டத்துல மண்ணுடைய சூழ்நிலைக்கும் அந்த உரம் போடுறதுனால மண்ணிலையும் பாதிப்பு வரும். அந்த மாதிரி உள்ள தேவையில்லாம உரங்களை நம்ம போடுறதுனால இந்த உர தட்டுப்பாடு சூழ்நிலை உருவாகிறது. எனவே எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும் போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல, அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடு இருக்கக்கூடாது. அப்ப வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மண் பரிசோதனையில் தான் கண்டுபிடிக்க முடியும், நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும், ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது, சமச்சீர் உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், இந்த மாதிரி எந்த தொழிற்பாலும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவை அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
2: இதுவரை கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்

0: தகவல்களை தந்தவர் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
1: அமுத சுரபி.
0: தொடர்ந்து சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டல் உரையாடல் கேட்கலாம்.
2: என்ன இது, ஒரு வாரம் மழை பெய்துட்டு இருந்து இப்பதான் வெயில் ரெண்டு நாளா தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. தம்பி பாய விரிச்சு அதுல ஏதேதோ சின்ன சின்ன உருண்டை உருண்டைய பார்த்த சிறுதானியம் மாதிரி இருக்கு, அதெல்லாம் காய போட்டிருக்கான். சரி உள்ள போய் பார்ப்போம். இது என்ன, வீட்டு வாசலுக்குள்ள ஏறும்போதே அந்த பலகார மனம் எடுக்கு. அங்கங்க உருண்டையெல்லாம் செய்து வச்சிருக்கான் தம்பி. இது எதுல செய்யறான், இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் எப்ப தொடங்கினான்னு தெரியலையே தம்பி. என்னப்பா இது, வீடு ஃபுல்லா ஒரே சிறுதானியமா அடுக்கி வச்சிருக்க, என்ன விஷயம்?
3: இக்கா வாங்கக்கா, உள்ள வாங்க. ஏன் தெரியுமா, இந்த டைம்ல எனக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு. அதான் வந்து நீங்க கூப்பிட்டீங்க எனக்கு சத்தம் கேட்டு, ஆனா வெளியே வர முடியல. ஏன்னா வந்து எண்ணெய் எங்கேயாவது தெளிச்சிட்டு இருக்கு. இந்த இதுல நம்ம பலகாரம் போட்டுட்டு நம்ம கவனம் இல்லாம இருந்தேன்னு பார்க்கும்போது அந்த பலகாரம் வந்து கொஞ்சம் கரிஞ்சு போயிடும், கடைக்கு கொடுக்க முடியாதாயிரும். அதனாலதான் வந்து நீங்க கூப்பிட்டதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இங்க வேலை வந்து மும்மரமா நடந்துட்டு இருந்து.
2: என்ன தம்பி சொல்ற, இந்த தொழில நீ எப்ப ஆரம்பிச்ச? விவசாயம் தம்பி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும். மத்தபடி தானாவே அவனும் கடை போட்டு சில இயற்கை பொருட்களை எல்லாம் வித்துட்டு இருக்கேன்னு தெரியும். விவசாயம் சார்ந்து இந்த சிறுதானிய மதிப்பு கூட்டல எப்பப்பா நீ செய்ய ஆரம்பிச்ச?
3: ஏக்கா நீங்க கூட கேட்டீங்க இல்லையா, இயற்கை முறையில வந்து சாகுபடி செய்து அதை வந்து சந்தைப்படுத்துறான். அது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உணவை வந்து ஆரோக்கியம் மட்டும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த இயற்கை விவசாயத்தை வந்து நான் சாகுபடி செய்து அதை மக்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம வந்து நம்ம அந்த உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் நமக்கு தேவை இருக்கு இல்லையா, அந்த தேவையான அந்த சத்துக்கள் வந்து இந்த சிறுதானியத்தில் இருக்கு. அதாவது கம்பு, கேழ்வரகு, சோளம், பனிவரகு, சாமை, இந்த மாதிரி சிறுதானியத்தில் வந்து அதிக அளவில் வந்து ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து மக்களுக்கு அன்றாட தேவை இருக்கு. அதை வந்து நம்ம சிறுதானியம் மூலம் வந்து நம்ம கொடுக்கறது நேரடியாட்டு அது வந்து உணவு மூலம் கொடுக்கறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பொருளை வந்து நம்ம மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் வந்து அது வந்து நமக்கு ஒரு தொழிலாக கூட நம்ம அந்த தொழிலை வந்து எடுத்து செய்யலாம் இல்லையா?
2: தம்பி நீ சொல்றது கரெக்ட் தான். இன்னைக்குள்ள காலகட்டத்தில் மக்களுக்கு நோய் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. அதை நம்ம குறைக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி சிறுதானியங்களை நாம உணவுல எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகள் முதல் பெரியவருங்க வரைக்கும் நம்ம வந்து சொல்லணும். ஆனா நிறைய பேர் வந்து நம்மளுக்கு அரிசி மாதிரியான உணவுகளை நம்ம பயன்படுத்தி நம்ம பழக்கப்பட்டதுனால இந்த உணவுக்கு உடனடியாட்டு மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். அதனால அதை அதிகப்படுத்துற மாதிரி நீ சொன்ன மாதிரி அதை அப்படியே கூழாட்டோ கஞ்சியாட்டோ வச்சு கொடுத்தா பிள்ளைங்க வந்து சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க. அதை பைய பையதான் கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி நீ சொன்ன பத்தி அந்த பலகாரம், அதை வந்து வடையாட்டு போடலாம், அப்புறம் வந்து உன்னியப்பமா செய்யலாம், அதிரசமா செய்யலாம், அதை வந்து லட்டு மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி நிறைய மதிப்பு கூட்டி அதுக்கு கூட தேவையான சில பல நட்ஸுகளையும் போட்டு நாம நெய்யை விட்டு அதை அழகா பக்குவமா செய்து கொடுத்தோன்னு வச்சுக்கிய, அந்த குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் சிறுதானியத்தை பத்தி உள்ள விஷயங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும்பா.
3: கண்டிப்பா ஏன்றிமாக்கா, இப்ப வந்து நீங்க கூட சொன்னீங்க வந்து பலகாரம் சொன்னீங்க, அதாவது லட்டு செய்து கொடுக்கலாம், அதே போல வந்து அதிரசம் செய்து கொடுக்கலாம்னு சொன்னீங்க. அதே போலதான் வந்து நம்ம இந்த சிறுதானியத்துல வந்து அல்வா கூட வந்து நம்ம செய்து கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு.
2: ஆமா தம்பி, அதுல அல்வா செய்யலாம். இது மட்டும் இல்லாம அதுல இளநீர் இருக்கலப்பா, அந்த இளநீர் உள்ள தண்ணியையும் சேர்க்கலாம், இல்லைன்னா இளநீர் உள்ள கருக்கையும் போட்டு நாம அதுல பாயாசம் செஞ்சு கொடுத்தாலும் பிள்ளைங்க நல்ல சுவையா சாப்பிடுவாங்கப்பா.
3: ஆமாக்கா ஏன் தெரியுமா, அதுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு 6 மாசம் கழிஞ்சு நம்ம அந்த சிறுதானிய உணவுகளை கொடுக்கும்போ அந்த குழந்தைகள் வந்து வளரமா அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற அந்த ஆரோக்கிய சத்துக்கள் வந்து அந்த சிறுதானியத்திலிருந்து கிடைக்கிறது.
2: இந்த சிறுதானியத்துல நீ வந்து இந்த மாதிரி மதிப்பு கூட்டி செய்யறேன்னு சொன்ன, இதுக்கான பயிற்சி முறைகள் எங்கேயாவது பெற்றுக்கிட்டு நீ செய்யறியா? எப்படி செய்யற? திடீர்னு சிறுதானியத்தை ஆரம்பிச்சிருக்க, அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுதான் பண்றியா? எப்படி பண்ற?
3: இந்த மாதிரி பயிற்சி பெற்று தான் வந்து நான் அந்த சிறுதானிய தொழில்களை வந்து நான் மதிப்பு கூட்டி பண்றேன். இந்த மாதிரி பயிற்சியை பொறுத்தவரை பார்க்கும் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் மூலம் செயல்படும் வேளாண் அறிவியல் நிலையங்கள்ல வந்து இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பயிற்சிகள் பெற்று தான் வந்து அந்த சிறுதானியத்தை வந்து மதிப்பு கூட்டி இன்னைக்கு வந்து நிறைய கடைகளுக்கு கொடுத்து அது ஒரு வருமான வாய்ப்பா கூட நான் இன்னும் அமைச்சு வச்சிருக்கேன்.
2: நீ சொல்றது கரெக்ட் தான் தம்பி. இன்னைக்குள்ள காலகட்டத்துல வேளாண் உபத்தொழில்கள் எவ்வளவோ இருக்கு. அதுல இளைஞர்கள் ஏதாவது ஒரு தொழில கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அதுக்கான பயிற்சிகள்ல கலந்துகிட்டு அவங்க பயிற்சியும் முயற்சியும் எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா வெற்றி பெறலாம். அப்படித்தானப்பா?
3: கண்டிப்பா.
1: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள்.
0: இனி நெல் ப்ளூம் நுண்ணுயிர் உரக்கலவை தகவல்களை தருகிறார் திருப்பதி சார்.

0: அறம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். லதா அவர்கள்.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய நெல் ப்ளூம் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர் உர கலவையை வந்து நெற்பயிருக்கு இலை வழியாக தெளிக்கும் போது அதிக மகசூல் கிடைக்கும். ரெண்டு முறை நம்ம வந்து தெளிக்கணும். 6 கிலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 கிலோவை 200 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அதை வந்து இலை வழியாக கொடுக்கணும். ரெண்டு பருவங்களில் நம்ம தெளிக்கணும். ஒன்று வந்து கதிர் வெளி வரக்கூடிய அந்த பருவம், ஹெட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு 15 நாட்கள் கழித்து இரண்டாவது. இந்த ரெண்டு முறையும் வந்து நம்ம இலை வழியாக தெளிக்கணும். 1 ஏக்கருக்கு வந்து 3 கிலோ முதல் முறையும், இன்னொரு முறை 3 கிலோ. எவ்வளவு திரவம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோவை 200 லிட்டர் திரவத்தில் கரைச்சி இலை வழியாக கொடுக்கணும். கண்டிப்பாக ஒட்டும் திரவம் அதில் கலந்துக்கணும். அப்போதான் வந்து பயிரில் வந்து நல்லா படும். இது வந்து மகசூலை வந்து அதிகரிக்கும். என்னெல்லாம் செய்யும் நம்ம பயிரில் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய நெல் மணிகள் அதில் சாவி வராமல் எல்லா பூக்களும் நெல் மணிகளாக மாறும். அப்புறம் நெல் மணிகள் வந்து நல்ல திரட்சியாக இருக்கும். கதிரின் எடை அதிகமாகும், அதனால் மகசூல் அதிகமாகும். எனவே இந்த நெல் ப்ளூம் அப்படின்றத வந்து விவசாயிகள் வந்து பயன்படுத்தி அதிக மகசூல் பெறணும்.
0: அமைப்பில் உதவி டி. எட்வின் ஜெயராஜ். அமைப்பு டி. எல். ஜேக்கப்.
2: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: இன்னும் சில நொடிகளில் வருகிறது செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் இன்று எழுதியுள்ள கடிதத்தில், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் NLC-யின் 3% வரையிலான பங்குகளை விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு எடுத்துள்ள முடிவு குறித்து மாநில அரசின் வருத்தத்தை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் எந்தவொரு முடிவையும் தமிழக அரசு கொள்கை ரீதியாக எதிர்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பு, கனிமவள மேம்பாடு, முக்கிய உட்கட்டமைப்பு ஆகியவற்றில் NLC நிறுவனம் முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய சொத்து என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் பங்குகளை குறைத்தால் இதுபோன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பொதுத்துறை நிறுவனங்களின் பொது உடைமை தன்மைக்கு தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கை நிதி சார்ந்த அம்சங்களை கடந்து மாநில மக்களின் நீண்டகால நலன்கள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை பாதிப்பதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். NLC நிறுவனத்தில் மத்திய அரசின் பங்குகள் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழக அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். இத்தகைய நிறுவனங்கள் முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியிலான ஆட்சேபனைகளையும் மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று தாம் நம்புவதாகவும் திரு விஜய் தெரிவித்தார்.

தெரிவித்துள்ளார். மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக செயல்படும் என்று கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளும் கட்டாயம் வழங்கப்படும் என்று கூறினார். மாநில அரசுகள் கடனுதவியை பயன்படுத்தி பொதுமக்களுக்கு பயனுள்ள கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டாா்.

0: ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சி நிர்வாகிகளிடையே உரையாற்றிய பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அரசின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் வலுவாக சென்று சேர்க்கும் வகையில் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளின் பட்டியல் மீண்டும் மறு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். டாஸ்மாக் நிர்வாகத்தை முறைப்படுத்துவது மற்றும் கடைகளை ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக புதிய சட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் குற்றங்களை கட்டுக்குள் கொண்டுவர தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த ஒரு மாத காலமாக தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள் பொதுமக்களை அச்சமடைய செய்துள்ளதாக கூறியுள்ளார். சட்டம் ஒழுங்கை சரிசெய்ய சமரசமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி விரைவு ரயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 9 மணிக்கு இந்த ரயில் புறப்படும். இம்மாதம் 30ஆம் தேதி மறுமார்க்கமாக வேளாங்கண்ணியிலிருந்து வரும் ரயில் தாம்பரத்திற்கு பதிலாக சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் பங்களாதேஷ் அணி சற்றுமுன் வரை 13 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 79 ரன் எடுத்துள்ளது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. அமெரிக்க ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் வீரவான் ஆடம் செரீனா கனி இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் பிரார்த்தனா தாம்பரே இணை மற்றும் ருத்துஜா போஸ்லே சீனாவின் ஃபேங்ரான் சயான் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். பல்கேரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 333 ரன் எடுத்துள்ளது. தம்புலாவில் இன்று தொடங்கிய இப்போட்டியில் இந்தியா ஏ அணியின் சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 132 ரன் குவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:06.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
5: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
7: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில்

0: இஎம்ஐயுடன் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் ஓல்ட் டிராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கிடையேயான ஐசிசி மகளிர் டி ட்வெண்டி உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்களே, இதுவரை இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் ஓல்ட் டிராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கிடையேயான ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 9:15.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் ஓல்ட் டிராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கிடையேயான ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: காக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
2: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101
1: புதுகலம்
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 10:48. திரை இசை கேட்கலாம்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரைசை.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை காலை 8:15 மாப்போசி பிறந்த நாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர் நேயர்களே.
1: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
2: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
1: பக்தி மாலை.
2: தினமும் காலை 6:15
1: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101
2: பக்தி மாலை.
1: உள்ளம் முறியிடுவோம்,
2: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
0: அடுத்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் திரையிசை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.

நேரம் 11:01 ஆயிட்டு இருக்கு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நட்ராஜ். இந்த 1 மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஆனந்த பூங்காற்றை திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் அவர்களுடைய குரல்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

0: ஜீன்ஸ் படத்துல இருந்து உன்னிகிருஷ்ணன், சுஜாதா இவங்களுடைய வாய்ஸ்ல, வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல, ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:14 ஆயிட்டு இருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விடுகதை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். சித்ரா கிருஷ்ணராஜ் இவங்களுடைய வாய்ஸ்ல, அகத்தியன் அவர்களுடைய வரிகள்ல, தேவா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.
1: Ladies and gentlemen, I welcome the newly married honeymoon couple Nilakandan and Anandi to this evening get together. So let's all join hands together.

அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், பரத்வாஜ் அவர்களுடைய இசையில, சித்ரா அவங்களுடைய குரலில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:37 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய வாய்ஸில், பழனி பாரதி வரிகளில், இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடல் இதோ.

காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து உன்னிமேனன் அவர்களுடைய வாய்ஸில் வாலி வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் 11:48 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம கேட்க போகிற பாடல் ஜோடி.

11:59 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது மனசு மயங்கும். நேயர்கள் இனி கேட்கலாம் தொடர்ந்து இடைவிடாத இனிமையான பாடல்கள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம் தகதாம்

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சா இருக்கணும், புதுமனையில் குடி வைப்பு.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

காலம் எதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நெருங்க நேரம் ஒதுக்கு நேத்து பூத்தாடே ரோஜா முட்டு பறிக்க கூடாதோ.

தம்பி, நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

மங்களம். பழைய வெண்ணை ஏ என் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக அஞ்செழுத்தினாய் என்ற எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடல். ராகம் ராகவினோதினி, ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை பழைய வெண்ணை ஏ என் பாலமுருகன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். வடபழனி எஸ் வடிவேலு அவர்கள் தவில்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.

பைரவ பூஜித மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சிணி மகா காமேஷ மகிஷி மகா திரிபுர சுந்தரி சதுஷ்டி உபசாராஜ்ய சதுஷ்டி கலாமயி மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவித மனு வித்யா சந்திர வித்யா சந்திரமண்டல மத்யகா.

வேத ஜனனீ விஷ்ணுமாயா விலாசினி க்ஷேத்ரஸ்வரூபா க்ஷேத்ரேஷி க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ பாலினி க்ஷயவ்ருத்திர் விநிர்முக்தா க்ஷேத்ரபால சமர்ச்சிதா விஜயா விமலா வந்தியா வந்தாருஜன வத்சலா வாக்வாதினி வாமகேஷி வந்தி மண்டலவாசினி பக்திமத்கல்பலதிகா பசுபாஷ விமோசனி.

பிரசாதினி விஸ்வசாட்சிணி சாட்சி வர்ஜிதா ஷடங்க தேவதா யுக்த ஷாட்குண்ய பரிபூரிதா நித்ய க்ளின்னா நிருபமா நிருவாண சுகதாயினி.

குலேஸ்வரி குலகுண்டய கௌல மார்க தத்பர சேவிதா குமாரகணநாதம் தா துஷ்டி புஷ்டி மதிர்திகி சாந்தி ஸ்வஸ்திமதி காந்தி நந்தினி விக்ன.

திரிலோச்சனா கட்வாங்காதி பிரகரணா வதனைக சான்விதா பாயசான் நப்ரியா தஸ்தா பசுலோக பயங்கரி அமிர்தாதி மகாசக்தி சம்ருதா டாகினீஸ்வரி அநாகதாப்ஜரிலயா ஷியாமா பாவதனத்வ

என்ற வரதா ராகிணி அம்பா ஸ்வரூபிணி மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சௌஹிதா வஜ்ராதிகாயுதோபேதா தாமரியாதி விராவிருதா ரக்தவர்ணா மாம்சனிஷ்டா குடான்ன பிரீதமான

நித்ரை புண்ணிய பராபரா சத்யஜானந்தரூபா சாமரஸ்ய பராயணா கபர்தினி கலாமாலா காமது காமரூபிணி கலாநிதி காவியகலா ரசஜா ரசசேவதிகி புஷ்டா புராதனா பூஜ்யா புஷ்கரா புஷ்கரேக்ஷணா பரஞ்சோதி பரந்தாம பரமாணு பராத்பரா பாஷகஸ்தா பாஷகந்திரி பரமந்திர விபேதினி மூர்த்தா மூர்த்தா நித்ய திருப்தா முனிமானச ஹம்சிகா சத்யவ்ரதா சத்யரூபா சர்வாந்தர்யாமினி சதி ப்ரஹ்மாணி ப்ரஹ்மஜனனி பஹுரூபா புதாச்சிதா பிரசவித்ரீ பிரசண்டாஜ்ஞா பிரதிஷ்டா பிரகடா.

பவரோகக்னி பவசக்கர பிரவர்த்தினி சந்தசாரா சாஸ்திரசாரா மந்திரசாரா தலோதரி உதார கீர்த்தி உத்தாம வைபவா வர்ணரூபிணி ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஷ்ராந்தி தாயினி சர்வோபனிஷத் உத்குஷ்டா சாந்தியதீத கலாத்மிகா கம்பீரா ககனாந்தஸ்தா கர்விதா கானலோலுபா கல்பனாரஹிதா காஷ்டா காந்தா காந்தாப்த விக்ரஹா காரியகாரண நிர்முக்தி.

மகேஸ்வரி பஞ்சயஜ்ஞ பிரியா பஞ்ச பிரேத மஞ்சாதிஷாயினி பஞ்சமீ பஞ்சபூதேஷி பஞ்சசங்கோபச்சாரிணி சாஸ்வதி சாஸ்வதைஸ்வரியா ஷர்மதா சம்புமோகினி தராதரசுதா தன்யா தர்மிணி தர்மவர்த்தினி லோகாதீதா குணாதீதா சர்வாதீதா சமாத்மிகா பந்துக குசும பிரக்யா பாலாலீலா வினோதினி சுமங்கலி சுககரீ சுவேஷாட்யா சுவாசினி சுவாசின்யர்ச்சன பிரீதா சோபனா சுத்தமானசா பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வஜா திரிபுராம்பிகா தசமுத்ரா சமாராத்யா திரிபுரா சிவசங்கரி ஞானமுத்ரா ஞானகம்யா ஞானஜ்ஞேய ஸ்வரூபிணி யோனிமுத்ரா த்ரிகண்டேஷி த்ரிகுணாம்பா த்ரிகோணகா அனகா அத்புதசாரித்ரா வாஞ்சிதார்த்தப்ரதாயினி அப்யாசாதிசயஜ்ஞாதா ஷடத்வாதீதரூபிணி அவ்யாஜகருணாமூர்த்திஹி அஜ்ஞானத்வாந்ததீபிகா ஆபாலகோபவிதிதா சர்வான்னுல்லங்க்ய சாஸனா ஸ்ரீசக்ரராஜநிலயா ஸ்ரீமத் திரிபுரசுந்தரி ஸ்ரீசிவா சிவசக்தைக்கரூபிணி.

0: நேரம் 5:27. அருள்மொழி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.
1: ஓம் தகுங்குமவிலேபன அழிக சும்பி கஸ்தூரி.

லக்ஷகோட்யண்ட நாயிகா லக்ஷ்யார்த்த லக்ஷணாகம்யா லப்தகாமலதா தனு லலாமராஜ தளிகா லம்பமுக்தா லதாஞ்சிகா லம்போதர பிரசூர்லப்யா லஜ்ஜாத்யா.

ஹரிபிரம்மேந்திர சேவிதா ஹயாரூடா சேவிதாங்கிரி ஹயமேத சமர்ச்சிதா ஹரியக்ஷபாகர ஹம்சபாகர ஹததாரவ ஹத்யாதி பாபசமனி ஹரிதஸ்வ.